ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 26 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் வேவ்ஸ் ஆட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை, ராகம் பூபாளம்.

நேரம் 5:58. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்போம் குரளமுதம். அதிகாரம் 8, அன்புடைமை, குரல் எண் 6. குரலும் பொருளும், அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கு அக்தே துணை. நற்செயல்களுக்குத்தான் அன்பு துணை என்று அனைவரும் கூறுவர். ஆனால் வீரத்திற்கும் அன்புதான் துணை என்பதை யாரும் அறியார்? குரலும் பொருள்.

மீண்டும் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கு அக்தே துணை. நற்செயல்களுக்குத்தான் அன்பு துணை என்று அனைவரும் கூறுவர். ஆனால் வீரத்திற்கும் அன்புதான் துணை என்பதை யாரும் அறியார். குறளமுதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 8, அன்புடைமை, குறள் எண் 6.

நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இனி கேட்போம் நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, புவி வெப்பமடைவதற்கான காரணங்கள் குறித்து இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ மூட்டு வலிக்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள். பதினைந்திற்கு தமிழில் செய்திகள், 7:25 திரைகாணம், 7:30 அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தன், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர் படைப்பு, மதுரை வானொலி நிலையம். இன்று காலை 8:00 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். தொடர்ந்து சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு, சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காலம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை, ஓய்வு பெற்ற பேராசிரியர் எல் மூர்த்தி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக, தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி வி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வானவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 நாடகமலர். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இவை இரண்டும் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குரட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலர பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார்.

0: முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. 6:40 வரை கேட்போம் அருளிசை பக்தி பாடல்கள்.

நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலைப் போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த சிந்தனையோடு துவங்குவோம் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியை.

எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதை குறித்த உன் பார்வையை மாற்று. இந்த சிந்தனையோடு தொடங்குகிறது அடுத்த பாடல்.

கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, அதை வெளியே தேடாதீர்கள். நேரம் காலை 6:25. ஒலித்துக் கொண்டிருப்பது அருளிசையில் பக்தி பாடல்கள்.

0: ஒழித்த பாடல் ஹாஜி எஸ் சையத் அலி பாடியது. நிலையத்தில் நேரம் 6:30.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: கூர்மையான கத்தியை போன்றது நமது நாக்கு. ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. இந்த சிந்தனையோடு தொடங்குவோம் அடுத்த பாடலை.

0: இனி கேட்போம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. கேட்பதற்கு முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரிலம் 4 கிராம் 1 கிலோவிற்கு அல்லது பாசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் 1 கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மையை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குருமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரில்லம் அல்லது பாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுச் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொதுச் சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9 மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400 சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள்.

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் ஹம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது புவி வெப்பமடைதலுக்கான காரணங்கள் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: எல்லா வீடுகளிலுமே இப்ப வந்து ரெண்டு வண்டி மூணு வண்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா வாகனங்கள் வெளியிடக்கூடிய கரிமில வாயு கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் இந்த வாகனங்களால் ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பசுமை குடில் வாயு அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. சூரிய கதிர்களை வந்து நேரடியாக நம்ம மேலே வந்து தாக்காம இந்த பசுமை குடில் வாயுகள் என்ன செய்யுதுன்னா ஒரு போர்வை போல ஓசோன் படலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓசோன் படலம் வந்து அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய யூவி கதிர்கள் நேரடியா நம்ம மேல தாக்காம இருக்க ஒரு போர்வை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த புவி வெப்பமாயதல் அதிகமாச்சுன்னா இப்ப இந்த ஓசோன் படலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஓசோன் படலத்துல இருந்து ஓட்டை காரணமா நேரடியா அந்த ஃபில்டர் சிஸ்டம் நமக்கு கிடைக்காம நேரடியாகவே சூரிய கதிர்கள் வந்து நம்ம மேல வந்து படுது. இப்படி டைரக்டா சூரிய கதிர்கள் நம்ம மேல படும் பொழுது நமக்கு நிறைய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த யூவி என்று சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிர்கள் வந்து நேரடியாவே நம்மளை வந்து தாக்குது. சோ இது வந்து நமக்கு ஏகப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் நிறைய பருவநிலை மாற்றத்தின் காரணமா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து எதிர்மறையா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு ஒன்று உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது, அப்புறம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் வளிமண்டலம் வந்து மிக அதிக அளவுல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இந்த பசுமை குடில் வாயுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது, இந்த ஓசோன் படலத்தினுடைய அந்த ஓட்டையினுடைய அளவும் மிக அதிகமாக போய்கிட்டே இருக்கு. அதை வந்து குறைச்ச பாடே இல்லை, ஏன்னா வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால வாகனங்கள் வெளியிடக்கூடிய அந்த கரிமல வாயுக்களும் அதிகமாக எண்ணிக்கையில் வெளிப்படுது. அப்புறம் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய காலநிலை பாதிப்புகள், நம்ம வந்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் மண்டலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம், அது வந்து பொது போக்குவரத்தை வந்து நிறைய பேர் பயன்படுத்துறது குறைச்சிட்டாங்க, நிறைய இந்த சைக்கிள் பயன்படுத்துறது, குறைந்த தொலைவுகளை வந்து நடந்தே வந்து அந்த பயணத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து தவிர்த்துட்டு எதற்கெடுத்தாலும் நம்ம வந்து வாகனங்களை பயன்படுத்துகிற காரணமாக அந்த வாகனங்கள் வெளியிடக்கூடிய கரிமல வாயு வந்து எண்ணிக்கையில் அதிக அளவில் டன் கணக்கில் நம்ம வளிமண்டலத்தில் கலந்து அது இந்த மாதிரி ஓசோன் படலத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த வளிமண்டல வெப்பத்தை வந்து மிக அதிகமாக ஏற்படுத்துது. சோ இந்த மாதிரியான செயற்கையாக மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய இந்த புவி வெப்பமாதல் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அது விவசாயத்துறையில இருந்து மருத்துவத்துறை இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த பருவம் பொய்த்து போற காரணத்தினாலே நிறைய புதிய நோய்கள் எல்லாம் உருவாகுது. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் நிறைய அதிகரிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் பாத்தீங்கன்னா முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய பேர் இப்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன காய்ச்சல்ல தொடங்கி வார கணக்கு மாத கணக்குல வந்து நோய் வாய்ப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் பாக்குறோம். அதே போல நிறைய இப்ப வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறதா வந்து ஒரு சின்ன ஒரு சர்வேவே சொல்லுது. நிறைய பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய், தோல் புற்றுநோய், விதவிதமான புற்றுநோய்களுக்கெல்லாம் வந்து இப்ப வந்து நிறைய நோயாளிகள் வந்து இது வந்து சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வெறுமனே வந்து ஒரு ஒரு காலநிலை மாற்றத்தினுடைய பாதிப்புன்னு எடுத்துக்கொள்ளாமல் இதை இப்படியே விட்டுங்க அப்படின்னா இது போன்ற அந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து வருங்காலத்தில் ரொம்ப அதிகமாகும். அப்ப இனி வர தலைமுறையினருக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், இப்ப இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று, இந்த பருவம் தவறாமல் பெய்கின்ற மழை, பருவம் தவறாமல் பழுக்கின்ற பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பொய்த்து போகும் அல்லது குறைந்த அளவில் தான் அறுவடை கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகளை நம்ம வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து நம்ம எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குது அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரியறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகாது. இதை வந்து குடியிருந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த காலநிலை மாற்றம் குறித்த ஒரு அக்கறை வேணும். எனக்கு என்ன நம்ம வந்து கார்ல போறோம், எனக்கு என்ன நான் வந்து பைக்ல போறோம் அப்படிங்கறத எடுத்துக்காம எல்லாருக்குமானது பூமி. இப்ப நம்ம வாகனம் வெளியிடக்கூடிய புகை அது ஒரு தேவை கருதி நம்ம வந்து அந்த வாகனத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து அந்த அந்த சுற்றுச்சூழலுக்கான ஒரு பங்களிப்பு நமக்கு கண்டிப்பா வேணும்.

இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை புவி வெப்பமடைதலுக்கான காரணங்கள் இது குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர். கண்ணன் அவர்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 7:00. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
1: மூட்டு வலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முழங்கால் முட்டு வலி, நீ பெயின் அப்படின்னு சொல்ற இந்த முட்டி வலி. இந்த முட்டி வலி, முட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, முட்டியோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். முட்டியோட அமைப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு மேலேருந்து நேராக ஒரு எலும்பு, கீழேருந்தும் நேராக ஒரு எலும்பு, முன்னாடி ஒரு சின்ன எலும்பு இருக்கு, இதுதான் அந்த மூட்டு. அப்போ இது வந்து ரெண்டு எலும்புகளுக்குள்ளே ஏற்படுற ஒரு மூட்டு கிடையாது, மூணு எலும்புகள் சார்ந்த ஒரு மூட்டு. அப்போ இந்த எலும்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷோல்டர் போனில் பார்த்தீங்கன்னா அந்த பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டின்னு சொல்லுவோம், பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவோம். அந்த பந்து மாதிரி இருக்கும், அந்த இதுக்குள்ளே வந்து அந்த கிண்ணத்துக்குள்ளே போய் அது கரெக்டாக செட் ஆகும், இடுப்புலையும் அந்த மாதிரி செட் ஆகிடும். ஆனால் முட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த முட்டியில் இருக்கிற அந்த ரெண்டு எலும்புகளையும் பிடிச்சிட்டு இருக்கிற ஜவ்வுகள் மட்டும்தான் அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி. அது மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற வெயிட்டை தாங்கிக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா தூக்குற வெயிட்டையும் தாங்கிக்குது, நீங்கள் நடக்கிறத தாங்கிக்குது, எல்லாத்தையுமே தாங்கி வேலை செய்யுது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு எலும்புகளை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஜவ்வுகளும் அதை சுற்றி இருக்கிற தசைகள் மட்டும்தான் அந்த வேலையை செய்யுது. இதை வந்து முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்போது நீங்கள் வந்து நேராக நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் நின்றீங்க அப்படின்னா அந்த முட்டி ரெண்டுக்கும் நடுவில், அந்த எலும்பு ரெண்டுக்கும் நடுவில் வந்து நிறைய ஜவ்வு இருக்குது. அந்த ஜவ்வுகள் வந்து ரொம்பவே அடிபடும். அப்போ அது ரொம்பவே அடிபடும் போது, ரொம்பவே அந்த உடம்போட பாரம் வந்து அந்த ஜவ்வுகள் மேலே இறங்கும்போது அந்த ஜவ்வுகளில் வந்து ரத்த ஓட்டம் குறையும், அந்த ஜவ்வுகளில் வந்து டேமேஜ் அதிகமாகும், இதனால் வரி வரும். இது உடனே வந்துருமானா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற எந்த ஒரு டேமேஜாக இருந்தாலும் உங்கள் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க பார்க்கும். அது சரி பண்ண முடியாத பட்சத்தில், சரி பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த தசைகளால் தாங்க முடியல, அந்த ஜவ்வால் தாங்க முடியல அப்படின்னா அந்த ஜவ்வு வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த தேய்மானம் வந்துருச்சு அப்படின்னா முட்டியில் வலி வரும். அப்போ குறிப்பாக என்ன ஆகும்னா, முன்தொடையில் இருக்கிற தசைகள் வந்து இறுகிடும். ஏன்னா வலியை வந்து அந்த இடத்துக்கு அதிகமாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் மோடில் போயிட்டு இந்த தசைகள் வந்து இறுகிடும். இறுகிச்சா என்ன ஆகும்னா, அந்த முன்னாடி இருக்கிற அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு வந்து கொஞ்சம் மேலே எழுது. இது வந்து ஆரம்ப நிலை. இப்போ இந்த ஸ்டேஜில் என்னாகும், நம்ம வந்து கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, தரையில் உட்காந்து எந்திரிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் வந்து படிக்கட்டில் இறங்கும் போது வலிக்கும், ஒரு மலையிலேருந்து இறங்கும் போது வலிக்கும். இந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடக்கும். இதுக்கப்புறம் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முட்டியில் தேய்மானம் அதிகமாகும் போது ரொம்ப தூரம் நடக்க முடியாது, உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு அதிகமாக போனதுக்கப்புறம் அந்த கால் ஒரு மாதிரி வளைஞ்சிரும், காலே ஒரு மாதிரி வளைஞ்சு வித்தியாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும், எதுக்குமே நமக்கு சப்போர்ட் தேவைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்குமான கண்டிஷன்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. முட்டியில் ஆரம்பத்துலேயே வலி வரும்போது இப்போவே பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் எக்ஸசைஸ்லேயே அது சரி பண்ண முடியும். அந்த தசைகளை வந்து சரியாக இயங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முட்டியில் ஏற்படுற வலியை வந்து பெரும்பாலும் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி முட்டிக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. எங்களோட டேர்மில் சொல்லணும்னா க்ளோஸ்ட் கைனமேட்டிக் செயின் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் முட்டியில் நம்ம பண்ணும்போது. அதை பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பெரும்பாலும் முட்டியில் ஏற்படுற தேய்மானத்தை வந்து நம்மளால் தடுக்க முடியும். லைஃப் லாங் வந்து வலி இல்லாமல் நல்லா வாழ முடியும். இது ஆரம்பத்தில் கவனிக்கல அப்படின்னா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை வரைக்கும் போகும். நடக்கிறதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்ற லெவல் வரும்போது முட்டியில் வந்து அந்த தசைகள் எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள ஜவ்வெல்லாம் ரொம்ப அடிபட்டு எலும்பும் எலும்பும் உரச ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் மூட்டு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதை தாங்கிக்கிற சக்தி அந்த எலும்புக்கு இருக்கான்னு தெரியணும். அந்த மூட்டை பிடிச்சிக்கிற சக்தி வந்து அந்த எலும்பில் இருக்கான்னு தெரியணும். எலும்பு தேய்மானம் ஆகிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். அந்த லெவலுக்கு கொண்டு போகாமல் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நம்ம டெய்லி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தேய்மானத்தை நம்மளால் தடுக்க முடியும், அந்த எலும்புகளையும் தசைகளையும் வந்து சக்தியோடு வச்சுக்க முடியும். அந்த விஷயத்த பார்க்கணும். அதுக்காக வந்து நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம், அதை பண்ணுங்கள். இதுலேயும் வந்து ஒரு விஷயந்தான், ரொம்ப நேரம் நிற்காதீங்க. நிற்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் மாற்றிட்டு நிறைய நடங்க, நிறைய காலை வந்து மடக்கி நீட்டுங்க. அந்த ஜவ்வுகளுக்குள்ளே ரத்த ஓட்டம் அதிகமாக போகணுன்னா மடக்கி நீட்டணும். அந்த முட்டியில் வந்து வேலை நடக்கணும். அந்த முட்டியில் வேலைகள் நடக்க நடக்க உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும், அதுக்கு வந்து உணவுப் பொருள் நல்லா கிடைக்கும், அந்த ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெய்லி கொடுக்குற அந்த டேமேஜ், டெய்லி நம்ம உடம்போட வெயிட்டை தாங்கி அதில் ஏற்படுற டேமேஜ் வந்து டெய்லி ஹீல் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பரான மூமெண்ட்ஸ் கொடுக்கணும், ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுக்கணும். இதை பண்ணிங்கன்னா உங்கள் முட்டியை வந்து பெரிய அளவு டேமேஜ் ஆகாம லைஃப் லாங் நல்லா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.
1: மூட்டு வலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஏழு மணி 6 நிமிடம். இனி கேட்கலாம் உத்தமராசா படத்திலிருந்து பாடல்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்துட்டு 2017 வந்துட்டு அந்த ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் எப்படின்னா, இப்ப தமிழ்ல அதை சொல்லணும்னா மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் 2017. அந்த ஆக்டுக்கு வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ஏன் இந்த ஆக்டை வந்துட்டு பிக் பண்ண அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு நார்மலா நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, இல்லை இவங்க மென்டல் ஆயிட்டாங்க, இவங்களோட மென்டல் இல்னஸ் வேற மாதிரி போயிச்சு, இவங்க லூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா நமக்கு யாராச்சும் இன்னொருத்தரவங்க, நம்ம ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு கூட இருக்கவங்க வந்துட்டு ஹெல்ப்புக்கு கேட்டு கூட நாம வந்துட்டு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான் தவிர்த்து, நம்மளோட மென்டல் இல்னஸை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்களா என்ன, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம், இல்லை இது வந்துட்டு ப்ராப்பரா இல்லை, என் மைண்ட் வந்துட்டு அப்செட்டா இருக்கு, நான் லாங் டேர்ம் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஐ எம் நாட் ஓகே வித் மை மென்டல் எபிலிட்டி அப்படின்னு தோணுச்சுனாலே, நம்ம தயவு செஞ்சு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அதுல வந்துட்டு இப்ப செக்ஷன் 2 of G அப்படின்றது ஒரு டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்துட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா யாருன்னு சொல்வாங்க. அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது, அந்த சப்ஜெக்ட், அந்த சைக்காலஜிஸ்ட் சப்ஜெக்டை வந்துட்டு படிச்சு ஒரு அந்த ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க ப்ரொஃபஷனலா வர்றவங்க தான் இந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் பிராக்டிஷனர் அதாவது எதுல சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த டெஃபினேஷன் வந்துட்டு செக்ஷன் 2G சப் கிளாஸ்ல சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் 2 subclass N வந்துட்டு மெடிக்கல் பிராக்டிஷனர்னா யாருன்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு அப்படின்னா, நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமே, அவங்க வந்துட்டு படிச்சிடுறாங்க, படிச்ச உடனே அவங்களோட என்ரோல்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 அதை பத்தி தெளிவா சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலிட் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க தான் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் 2 of subclass O அப்படின்ற அந்த ஒரு இதுல என்னன்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட், மென்டல் ஹெல்த் கேர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மென்டல் ஹெல்த் கேர்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இது இது இப்படி இருந்தேன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஹெல்த்தை வந்துட்டு நம்ம மென்டலி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இதுல வந்துட்டு ஒரு டெஃபினேஷனே சொல்றாங்க என்னன்னா, அனாலிசிஸ் அண்ட் டயக்னசிஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் மென்டல் கண்டிஷன். அதாவது அவங்களோட மென்டல் கண்டிஷனை வந்துட்டு ஒரு பர்சன்ஸோட மென்டல் கண்டிஷன் அதை நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கு, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த மென்டல் கண்டிஷனை நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் போகணும்னா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்கறது தான் இந்த மென்டல் ஹெல்த் கேர் அப்படின்னா. அந்த டயக்னஸ் பண்ணுறது, இவங்க வந்துட்டு நார்மலாக இல்லை, இவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, இல்ல லாங் ஒரு டிப்ரெஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன் 2 subclass O. நெக்ஸ்ட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், அது எதுல சொல்றாங்கன்னா, இப்ப நான் சொல்ற அத்தனையுமே வந்துட்டு செக்ஷன் வைஸா தான் சொல்றேன், நம்ம பிராக்டிக்கலா போக நிறைய விஷயத்த நம்ம பார்ப்போம். இதற்கு உண்டான கேஸ் லா ஏதாச்சும் இருக்குன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், எப்படி இருக்கும்னு பாருங்க.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னிற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 உயிரிழந்தனர், 35 காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.

0: தெரிவித்திருப்பது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஸ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 ஆண்டு நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. திருமலை தென்குமரி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: பாடலை தொடர்ந்து 7:30 அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தர்மபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், 36 வருட பாரம்

0: பிரியமிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: மதுரை
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞானசம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
6: எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானே வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானே சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய 3 நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய 5 நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் 5 நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆக 6 கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சன்னிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சன்னிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சன்னிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய 7 நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
7: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்க்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புதுப்பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம், லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பறியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படிவிட்ட கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்துசாந்தி என்று நிலம், திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
6: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
7: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகினியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள், வாசனை திரவியங்கள், நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
6: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்திலே, துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்திலே அன்னை மீனாட்சி திருவனந்தலையுடைய மகாசோட

0: ஆகவும் விழா காலத்திலே பாலாவாகவும் காலசந்தியிலே போனாவாகவும் திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும் உச்சிக்காலத்திலே சியாமளாவாகவும் சாயரட்சையிலே மாதங்கியாகவும் அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும் பள்ளி அறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். எட்டு காலங்களிலேயும் எட்டு விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய எட்டாம் நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம். ஆவணி மூல உற்சவத்தின் போது ஏழாம் நாள் சுந்தர பெருமானுடைய சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன. வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு மூன்று நிலை கோபுரங்கள் என்றால் மூன்று கலசங்கள், ஐந்து நிலை கோபுரங்கள் என்றால் ஐந்து கலசங்கள், ஏழு நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய ஏழு நிலை கோபுரத்திலே ஏழு கலசங்கள், அதே போல ஒன்பது கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே பதினான்கு ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: கண் கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின்
5: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: நிறுவனம் நாச்சியாஸ் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 64 6.
2: முகத்தில் பருவா சைபோ.

0: அனைத்து புண்ணா சைபோ
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
4: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல் தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்துசுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரன் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் RS நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
5: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீப ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை

0: மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி, அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாறிக்கக்கூடியவள். நயன தீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல, அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்கிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
0: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான் அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புடுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயர் மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை
1: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சனமாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்கியோர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழில்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
5: கண்

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் செத்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் செத்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நிலையத்தில் நேரம் 8:20. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. 8:15 வரை கேட்போம் திரைகானம்.

நாம் முத்துக்குமாரின் வரிகளில் எம் கிப்ரன் அவர்கள் இசையில் சுந்தர் நாராயண் அவர் பாடியது. பத்திக்குச்சி திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 8:05.

நிலையத்தில் நேரம் 8:10. நேர்களின் உங்கள் நினைவிற்கு இன்று காலை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் தலைப்பு, சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா. இந்த தலைப்பில் நீங்கள் பேசலாம். தொடர்ந்து கேட்கலாம் பரதேசி படத்திலிருந்து அருமையான பாடல் ஒன்று.

0: யாசின் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இணைந்து பாடியது பரதேசி படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லியிலிருந்து
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to inaugurate SemiCon India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Narendra Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. U.S. Federal Reserve raises interest rates for first time in 3 years. U.S. House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international between India and Afghanistan to be played in Delhi this evening.

0: And now the news in detail. Prime Minister Narendra Modi will inaugurate Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. Prime Minister will also address the gathering on the occasion. The three-day conference and exhibition being held from today is being organized on the theme Silicon to Systems, Building the Ecosystem. It will bring together global and Indian companies, policy makers, investors, researchers, startups, academic institutions and students from across the semiconductor and electronics value chain. More from our correspondent.
1: The conference will focus on advancing collaboration, investment, innovation and talent development in India. Parallel sessions will cover advancements in the display industry. Six country roundtables are designed to facilitate collaboration and joint ventures. A forum on women's leadership, among other sessions. Semicon India 2026 will adopt a comprehensive value chain approach, showcasing the journey from semiconductor materials, equipment and chip design to fabrication, advanced packaging, electronics and systems. It will feature more than 600 participating companies and is expected to attract around 50,000 visitors with representatives from 52 countries, more than 400 executives and over 150 speakers. Anupam Mishra, Akashwani News, Delhi.
0: Bharatiya Janata Party will launch a month-long nationwide Seva Sankalp Abhiyan beginning today. The initiative is designed to commemorate Prime Minister Narendra Modi's birthday today and celebrate his completion of 25 years in public service as a head of government. This includes his 13 years as Chief Minister of Gujarat and 12 years as Prime Minister of India. To mark the occasion, a Seva Sankalp Abhiyan will be launched from his hometown, Vadnagar, in Gujarat today. Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel will flag off a Vadnagar to Varanasi bike rally as part of the celebrations. A report.
2: A series of welfare programs will be held at PM's birthplace in Vadnagar today on the occasion of his birthday and 25 years of his public service. Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel will participate in a grand Mahaarti at the historic Shamishta Lake, where sacred water will be collected in a kalash and handed over to bikers travelling to Varanasi. The dignitaries will lead a foot march from the lake to Hatkeshwar Temple to offer prayers, followed by flagging off a rally of 250 bikers heading to Varanasi to spread the message of public service. Home Minister and Chief Minister will also lead a cleanliness drive at Vadnagar Railway Station today. Aparna Khunt, Akashwani News, Ahmedabad.
0: In Varanasi, the parliamentary constituency of Prime Minister Narendra Modi, a series of grand celebrations have been organized on the occasion of his birthday. More from our correspondent.
3: On the occasion of Prime Minister's birthday, special prayers and Rudra Abhishek will be performed at Sri Kashi Vishwanath Dham. Additionally, 500 young bikers embarking on a Seva Yatra from Varanasi to Vadnagar will be honored. Chief Minister Yogi Adityanath, Defence Minister Rajnath Singh and other guests will be present at the event. JPS Rathore, Minister of State with Independent Charge and convener of the bike rally, said that before the start of the bike rally, the water from holy rivers will be offered at Jyotirlinga of Kashi Vishwanath in Kashi. After this, the bike journey from Varanasi to Vadnagar will begin with a ritualistic worship. Sushil Chandra Tiwari, Akashwani News, Lucknow.
0: Delhi government will organize four major programs in the national capital today on the occasion of Prime Minister's birthday. More from our correspondent.
4: Delhi Chief Minister Rekha Gupta said that more than 1 lakh diyas will be lit at Kartavya Path today under the Ashirwad Ka Diya program. Inspired by the guiding principle of Jan Seva Se Desh Seva, the program will convey a strong message of public participation and the spirit of service. The 1.25 lakh diyas lit together will symbolize citizens' wishes, blessings, participation and commitment to serving the nation. Meanwhile, a mega blood donation camp will be held at Thyagraj Stadium from 11 a.m. to 5 p.m. with the target of collecting 2,500 units of blood. Delhi Chief Minister said that a 108 Kundiya Yag will also be organized at Khatu Sham Delhi Dham on GT Karnal Road in Alipur. The Yagya will be held as a prayer, an expression of good wishes for the Prime Minister's good health, long life and continued service to the nation. Furthermore, a Namo Shramik Seva Kendra will also be launched for laborers offering services related to registration, document verification and welfare schemes all under one roof. Shivam Mishra, Akashwani News, Delhi.
0: President Draupadi Murmu and Vice President C.P. Radhakrishnan have extended greetings to Prime Minister Narendra Modi on his birthday today. Today, in our special series, Seva Sankalp Abhiyan, we bring you an instance of how this vision has been translated into action through the Make in India a major national initiative to transform the country into a global manufacturing design and innovation hub. Through the PLI schemes under the Make in India initiative, India has driven over 20.41 lakh crore rupees in production and generated more than 14.15 lakh jobs to build a self-reliant nation. A report.
2: Launched in 2014, the flagship Make in India initiative has transformed the country into a global manufacturing power. Today, electronics production has surged from 1.9 lakh crore in 2014-15 to 13.11 lakh crore in 2025-26, with mobile phone exports jumping 171 times as India transitioned from a net importer to a net exporter. Highlighting Make in India and Make for the World vision, Prime Minister Narendra Modi called it as a cornerstone for self-reliant India.
5: सारण और सिलिकॉन वैली के बीच नया ब्रिज सा बन गया है कैलिफोर्निया की कंपनी के लिए सारण का ये प्लांट इंटेलिजेंट पावर मॉड्यूल्स दे रहा है सारण में बनने वाले मॉड्यूल्स अमेरिका की कंपनियों तक पहुंचेंगे और वहां से पूरी दुनिया को पावर देंगे मेक इन इंडिया मेक फॉर द वर्ल्ड के मंत्र की सफलता की गूंज दुनिया के कोने कोने में पहुंचेगी
2: Talking to Akashvani, Parth Ganatra, the Vice President of Rajkot Chamber of Commerce, said, through Make in India scheme, the MSME sector in Rajkot, particularly the electronic manufacturing companies, have hugely benefited. Ahmedabad-based startup owner Dhruv Patel said, Make in India and PLI schemes have created a favorable environment for startups in the country. Today, Gujarat stands as one of the primary growth engines of Make in India initiative, translating this national policy into ground-level manufacturing and export success. Aparna Khunt, Akashvani News, Ahmedabad.
0: This is Akashvani giving you the news.
6: For news at your fingertips, follow us on X at AIR News Alerts and join our WhatsApp channel, Akashvani News.
0: Welcome back to Morning News on Akashvani. India has rejected the so-called Pakistan-China Boundary Joint Commission, saying that Pakistan has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. Responding to media queries, Ministry of External Affairs spokesperson Randhir Jaiswal said the ministry has seen reports in this regard and India's position on this matter is clear and consistent. He said there is no boundary between Pakistan and China. Mr. Jaiswal said New Delhi rejects the Pakistan-China Boundary Joint Commission, which is without any legal basis. Hyderabad Liberation Day is being observed today, commemorating the historic merger of the erstwhile Hyderabad princely state with the Indian Union on this day in 1948. The central government has been organizing Hyderabad Liberation Day celebrations since 2022. This year's main program will be held at the Secunderabad Parade Grounds with Vice President C.P. Radhakrishnan as the chief guest. Union Ministers Gajendra Singh Shekhawat, G. Kishan Reddy and Bandi Sanjay Kumar, along with several other dignitaries, will participate in the celebrations. PM Vishwakarma scheme has completed 3 years today. Launched in 2023 by Prime Minister Narendra Modi, the scheme has achieved the milestone of registering 30 lakh beneficiaries under it. The objective of the scheme is providing end-to-end support to traditional artisans and craftspeople engaged in 18 identified trades. Ministry of Micro, Small and Medium Enterprises will celebrate the third anniversary of the scheme in Kolkata today. The US Federal Reserve has raised its benchmark interest rate for the first time since 2023 in an effort to lower persistent high inflation. The central bank also signaled that another rate hike could occur later this year. The quarter point increase lifts the Fed's key rate to about 3.9% and over time could result in higher borrowing costs for mortgages, auto loans and credit cards. In a set of quarterly projections, the Fed also signaled that its rate setting committee expects to hike rates a second time to 4.1%. In the United States, the House of Representatives has passed a broad package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. The move comes as lawmakers look to deprive President Vladimir Putin of the financial resources needed to wage the war against Ukraine. The bill is named after the late Senator Lindsey Graham of South Carolina, who spent more than a year negotiating it. The measure was approved in a 262-159 vote and now heads to President Donald Trump to be signed into law. India's cheetah population has risen to 52, including 32 cheetahs born in the country. More from our correspondent.
7: Out of these 52 cheetahs, 49 are currently in Kuno National Park and 3 in Gandhi Sagar Sanctuary, both in Madhya Pradesh. This was stated in a report entitled 4 Years of Cheetahs in India, a Status Review, released by Kuno National Park. The report has been released on completion of 4 years of reintroduction of cheetah in India. On this day in 2022, Prime Minister Narendra Modi released 8 wild cheetahs from Namibia into special enclosures at Kuno National Park in Madhya Pradesh. Over the last 4 years, many important milestones have been achieved, ranging from the reintroduction of cheetahs to breeding, survival of cubs, and expansion in open forest. The next phase of the cheetah restoration program involves expanding suitable habitat for cheetahs and establishing a comprehensive long-term cheetah meta population in India. Komudi Parekh, Akashwani News, Delhi.
0: On to sports. In men's cricket, India will play the final match of the three-match series, a T20 international series, against Afghanistan in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India has already secured the series with convincing wins in the first two matches, while Afghanistan has only managed brief moments of resistance. Abhishek Sharma set the pace in the opening win, and Sanju Samson's 22-ball 57 wrapped up the second. India's attack has been equally dominant, boosted by the return of Jasprit Bumrah and Ashdeep Singh, alongside strong overs from Nitish Kumar Reddy. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
8: Thank you, Anuja. A front page headline in The Statesman says, BJP to run month-long drive to mark Modi's 25-year public life as Prime Minister Modi turns 76 today. Former President Ramnath Kovind, in his article in Hindustan Times, says bringing the margins into mainstream has been the most enduring achievement of Narendra Modi government. The dailies have widely noticed India lodging strong protest with Pakistan over unprofessional conduct of its navy. The Times of India writes, Park diplomat summoned after naval vessel collide. The Indian Express writes, EPFO wage ceiling raised to 25,000 rupees, widening the social security. The Economic Advisory Council recommends ending sterilization-linked incentives as national fertility rate is well below the replacement fertility rate, writes the Hindustan Times. And finally, in a historic milestone, Sayukta Parashar becomes first woman IPS officer to lead CRPF's elite Cobra unit, states the Pioneer. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to inaugurate Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. US Federal Reserve raises interest rates for first time in 3 years. US House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international to be played in Delhi this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: Akash.
9: Akashwani. நேயர்கள் கேட்க இருப்பது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்குகிறார் பசு கௌதமன் அவர்கள்.
10: இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் செயற்கரிய செயல்கள் செய்து அவரது வாழ்நாளிலேயே அவரது தத்துவங்கள் சட்ட வடிவம் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் சமூக புரட்சியாளர் பற்றித்தான் அவரது 148வது ஆண்டு பிறந்த தின நாளில் நாம் பேசப்போகின்றோம். 1000 ஆண்டெனும் மூதாட்டி அவள் அணிந்திராத அணியாவார். அறிந்திராத அறிவாவார். இப்பெரிய தமிழர் நாடு கணந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார். கலரவோ அவர் பெயர்தான் ராமசாமி என்றார் புரட்சி கவிஞர். ஆம், அவர்தான் தந்தை பெரியார் ஈவேராயனும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. அவர் சமூகத்தின் சர்வாதியான பெண்களின் விடுதலைக்கு எவரை காட்டிலும் முதன்மையாக போராடியவர். மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்தவர். பகுத்தறிவு ஒளியினை ஏற்றியவர். மிகப்பெரிய செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் எப்போதும் சமூக அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அதிர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் மனநிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் தனி வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று பிரித்தறியா பெருஞ்சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பொது வாழ்க்கையில் பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர். ஈரோடு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய போதுதான் மக்களுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியையும் செயல்படுத்தியவர். அதே காலகட்டத்தில் பிளேக் நோய் தொற்று ஏற்பட்டபோது தயக்கமில்லாமல் களத்தில் நின்று பிணங்களை அகற்றி மாபெரும் சமூக தொண்டாற்றியவர். அப்போது சேலம் நகராட்சியின் தலைவராக இருந்த திருமிகு ராஜகோபாலாச்சாரியாரின் நட்பின் காரணமாக தான் வகித்த எல்லா பதவிகளையும் துறந்து 1919களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் சீடராகி ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் மட்டுமல்ல, அவரது துணைவியார் நாகம்மையாரும் அவரது சகோதரி கண்ணம்மாவும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களும் சிறையாகினர். 1924-25களில் கேரளத்தில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் முதன்மை பங்கு வகித்து கோயிலுக்குள் அல்ல கோவில் உள்ள தெருக்களில் நடக்கும் உரிமையின்றி இருந்த தீண்டத்தகாதவர்கள் என்பதைக் காட்டிலும் பார்க்க கூடாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வகுப்பினருக்கு கோவில் தெருக்களில் நடக்கும் உரிமையினை பெற்றுத்தந்து வைக்கம் வீரர் என்ற புகழ் மகுடம் சூட்டப்பட்டவர். அவருடைய இந்த போராட்டம்தான் தன்னுடைய மகத் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸில் உயர்ஜாதி ஆதிக்கம் மேலோங்கியது கண்டு இங்கே சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கும் வரை பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டும் மறுக்கப்பட்டதால் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு மனிதன் சாதி மதம் பால் வேறுபாடு இல்லாமல் தன்னை மானமும் அறிவும் உள்ள மனிதனாக உணர வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை. உலகத்தில் உள்ள அத்துணை அகராதிகளையும் எடுத்து போட்டு புரட்டினாலும் கூட சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த ஒரு சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நிகர் உலகில் மனிதனுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெரியார் சொல்வார். உண்மை தேசியம் என்பது சுயமரியாதை ஒன்றே. சுயமரியாதையை பொறுத்தேதான் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயமரியாதை இல்லாதவனுக்கு சுயாட்சி பயனற்றது என்று சொன்ன பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம் இவை மூன்றும் தான் என்று பிரகடப்படுத்தினார். இவற்றை பிரச்சாரம் செய்வதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை என்ற பத்திரிகைகளையும் ரிவோல்ட், மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் துவக்கினார். பெரியார் சாதியை மதத்தின் கருவியாக கண்டார். மதத்தில் உள்ள படிநிலைகள் சாதியை அதன் வழியே மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை பேதங்களை நிலைநிறுத்துவதாகவும் அதற்கு கடவுள் துணை போவதாகவும் அவர் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள் விமர்சன வாதங்கள் இன்றைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள்தான். அவருடைய கருத்தாடல்கள் சொல்லாடல்கள் ஆத்திரமூட்டக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன் எதனால் யாருக்கு ஆத்திரத்தையும் அதிர்வினையும் ஏற்படுத்தியது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித மாண்புகளுக்கு எதிரான கருத்தியலோடு எல்லா நிலைகளிலும் போராட்டம் நடத்தியவர் அவர். அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லையெனச் சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் என்று சொல்வார். பெண்கள் விடுதலை குறித்து அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒப்புமை இல்லாத முன்னோடியாக திகழ்ந்தன. பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலில் பெண்களின் அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டினார். விதவை மறுமணம், விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, பிறப்பு கட்டுப்பாடு, கல்வி ஆகியவற்றை வற்புறுத்தி அவர் பிள்ளைப்பேறு பெண்களின் விடுதலைக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். குழந்தை திருமணம், தேவதாசி முறை ஆகியவற்றையும் ஒழிக்க களம் கண்டவர். எனவேதான் பெண்களால் பெரியார் என்று புகழ் சேர்த்து அழைக்கப்பட்டார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றுதான் சுயமரியாதை திருமணம். புரோகிதர் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்கிற முறைதான் இது. இன்று தமிழ்நாட்டில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருமண முறை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் அவர்களால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அரசியலில் பதவிகளை தேடாமல், தேடி வந்த பதவிகளை உதறிவிட்டு, சமூக நீதியிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் மக்களை சந்தித்து பேசியவர், எழுதியவர். அவர் வேண்டிய இட ஒதுக்கீட்டு கொள்கைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முதலில் திருத்த வைத்து அதை இன்றைக்கும் நாளைக்கும் நிலைத்திருக்க செய்தவர். மொழி என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கான கருவி. மொழி என்பது திணிப்பதற்கு உரியதல்ல, அது கற்பதற்கும் அறிவின் மேன்மைக்கும் உரியது என்பதை தன்னுடைய போராட்டங்கள் மூலம் உணர்த்தியவர். மொழி குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர்தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து 1939களில் தன்னுடைய குடியரசு இதழில் நடைமுறைப்படுத்தினார். அது 1978களில் அரசால் ஏற்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. அவர் பிறந்து 148 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அவரின் சிந்தனைகளும் தத்துவங்களும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை, சமூக நீதி இவை அனைத்திலும் பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாத அடித்தளம். எந்த இயக்கங்கள் ஆனாலும், எந்த கட்சிகள் ஆனாலும் அவற்றின் வேர்கள் அவரது இயக்கத்தில்தான் உள்ளன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு காலகட்டம், சகாப்தம். சாதி சங்கிலியை உடைத்து, மூட நம்பிக்கை சுவர்களை தகர்த்து, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட போராடிய அவரின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவே சாதி பார்க்காமல் நட்பு கொள்ளுங்கள், பெண்களை சமமாக நடத்துங்கள், எதையும் கேள்வி கேளுங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். அதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அது மட்டுமல்ல, பல மதம், இனம், மொழி அடையாளங்களோடு மக்கள் வாழும் நிலையில் சமூக ஒடுக்குமுறை பிறப்பால் நடப்பதை கண்டு அதற்கு எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. வயதில் அறிவில் முதியார், நாட்டில் வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை ஓதும் ராமசாமி வாழ்க.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்கியவர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
8: நேரம் 8:40 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:41. டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது நியூ படத்திற்காக ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு?
4: நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
7: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக, இது டிரைவ் டைம் பீட்ஸ்.
0: எட்டு மணி 53:40 ஆயிடுச்சுங்க. நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம்.

இளைய ராஜாவின் இசையில் கமலஹாசன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் இணைந்து பாடியது விருமாண்டி படத்திற்காக ஒலித்தது. கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பத்து மணி வரை கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள், லிரிசிஸ்ட் ஸ்பெஷல். கேட்பதற்கு முன்,
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: அவங்களுக்கு என்ன சுலபமாக சொல்லிவிட்டு போடுறாங்க. படுற அவஸ்தை நமக்குள்ளே புரியுது. நம்ம மனசெல்லாம் வெறுமனை அலையிறதோடு இருந்தால் அது எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்தி போடலாம். சில சமயம் அது அலைய போகிறப்போ அப்படியே காணாமல் போடுது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும். அதுவாக மனசு வச்சு திரும்பி வந்தால் தான் உண்டு. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறோம். அது எல்லாராலையும் முடியற காரியம்தானே. எல்லாராலையும் முடியும்னு சொல்கிறாங்க, பெரியவங்க அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க. வேணும்னா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர். அது என்ன பரிசோதனை? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஆளுகிட்ட நிறைய செல்ற காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்குன்னு என்ன சொல்லுங்கள். 10 காசு 5 காசு இப்படி இருக்கட்டுமே, அவன் எவ்வளவு தான் என்னாலும் நடுவில் எண்ணிக்கை விட்டுட்டு முழிப்பான், மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பான். அதே ஆளுகிட்ட 100 ரூபா நோட்டாக கொஞ்சம் கொடுத்து என்ன சொல்லுங்கள். இப்போ அந்த ஆள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எண்ண ஆரம்பிப்பான். இது ஏன்? ஒரு நோட்டை விட்டுட்டாலும் 100 ரூபா போயிடும்ல. முதல்ல அப்படி இல்லை. 5 காசு போனாலும் 10 காசு போனாலும் அது பெருசாக மனசுக்கு தோணாது. இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, இதை விட பெருசாக உள்ளது ஒன்று இருக்குது, அதுக்கு விலை மதிப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுதுன்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா வெற்றி கிட்டத்தில் நெருங்கி வந்துட்டுதுன்னு அர்த்தம். துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே குரு வந்து துரோணர் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் தான் வில் வித்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தார். ஆனால் அர்ஜுனன் தான் கெட்டிக்காரனாக வந்தான். ஏன்? அங்கே தான் இருக்குது விஷயம். ஒரு நாள் துரியோதனன் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சோதனை வச்சார் துரோணர். எந்த அளவுக்கு இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ரெண்டு பேரையும் காட்டில் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினார். முதல்ல துரியோதனனை கூப்பிட்டார். அது தெரியுது பார்ப்பான், ஒரு மரம். அந்த மரத்தில் வலது பக்கத்தில் நீளமாக இருக்கிற ஒரு கிளை, அது மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு. அந்த புறாவோட வலது கண்ணுக்கு சரியாக நீ குறி வைக்கணும், எங்கே செய் பார்க்கலாம்னார். துரியோதனன் அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். அதுக்கு அவன் சொன்னான், மரம் தெரியுது, அந்த மரத்தோட கிளை தெரியுது, அது மேலே உட்காந்துருக்கிற புறா தெரியுது, அந்த புறாவோட தலை தெரியுது, கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நீங்கள் குறி வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுதுன்னா. சரி நீ போகலாம் அப்படின்னார். அடுத்தபடியாக அர்ஜுனனை கூப்பிட்டார், அதே மாதிரி குறி வைக்க சொன்னார். அவனும் அதே மாதிரி செஞ்சான். இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் துரோணர். புறாவோட வலது கண்ணை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியல என்னான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு நிகராக துரியோதனன் வரவே முடியாதுங்கிறத அப்போவே முடிவு பண்ணிவிட்டாராம் துரோணர். அதனால் மனம் எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுதோ அதுதான் வெற்றிக்கு ரகசியம். இந்த காலத்து இளைஞன் ஒருத்தன் ஒரு துப்பாக்கியோடு ஒரு வாத்தியாரை தேடி வந்தான். சார், எனக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னா. ஏதுடா அந்த துப்பாக்கி உனக்குன்னு பயந்து போய் கேட்டார் வாத்தியார். எங்கள் அப்பா வச்சுருந்தார், அவருக்கு தெரியாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே திரும்பி கொண்டு போய் இதை இருந்த இடத்துலையே வச்சுருவேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வாத்தியாரும் துரோணர் மாதிரியே ஒரு மரத்தை காட்டி அதில் உட்காந்துருக்கிற ஒரு காக்காவோட கண்ணுக்கு குறி வைக்க சொன்னார். இவனும் குறி வச்சான். இப்போ உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டார். இவனுக்கு கை கால்லாம் லேசாக உதற ஆரம்பிச்சுட்டுது. சார், எங்கள் அப்பாவோட முகம்தான் சார் அங்கே தெரியுதுன்னா. அங்கே மட்டும் இல்லைப்பா, உனக்கு பின்னாடி கூட உங்கள் அப்பாவோட முகம்தான் இப்போ தெரியுது. திரும்பி பார், அவரே உன்னை தேடிட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னார் வாத்தியார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
5: காதல் யானை வருகிறமே.

நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:30. உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரைகளின் விற்பனை நிலவரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 38 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய், அவரை 65 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 60 மற்றும் 55, சின்ன வெங்காயம் 85, பெரிய வெங்காயம் 68 மற்றும் 65, பொரியல் தட்டை 35, முருங்கைக்காய் 34 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 மற்றும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 மற்றும் 35, பீட்ரூட் 45, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 20, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 120, வெள்ளைப்பூண்டு 200, இஞ்சி 60 மற்றும் 90, புஷ் பீன்ஸ் 70, டபுள் பீன்ஸ் 80 மற்றும் 70, ஊட்டி அவரை 110 மற்றும் 90, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 50, புரோக்கோலி 90க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 190 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழங்களில் பூவன் 55, ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 50 மற்றும் 55, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 200, ஆரஞ்சு 100, சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரைகளின் விலை நிலவரம். நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல். காதல் யானை வருகிறோ, முட்டுவனமோ

வசந்தம் படத்திற்காக சித்ரா பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:38. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கும் இந்த பாடல் உன்னால் முடியும் தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இணைந்து பாடியது அந்த பாடல் காதல் பரிசு படத்திற்காக. உங்கள் மனதை வருடிய பாடல்கள் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை பாடல்களை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

0: நேரம் 10:31.
1: ஊட்டி எஃப்எம் 101.8. இளமை உலகம்.

0: ஹில்ஸ் நிறைய இருந்தாலும் வி ஆர் லிவிங் இன் குவீன் ஆஃப் ஹில்ஸ் இல்லையா, மலைகளின் ராணி. அப்படிங்கெல்லாம் ப்ராவிடன்ஸ் காலேஜ் ராணிகள் மலைகளின் ராணியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின் போது எதை பற்றி எப்படி பேச வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம்.
1: So Western Ghats is such a beautiful hill site, and now we're going to see about the Western Ghats. The Western Ghats are also known as Sehadri, is a mountain range that stretches from 1600 km along the western coast of the Indian Peninsula. Covering an area of 160,000 km square, it traverses the state of Gujarat, Maharashtra, Goa, Karnataka, Kerala and Tamil Nadu. The range forms an almost continuous chain of mountains along the western edges of the Deccan Plateau from the Tapti River to Swamitop in Kanyakumari district at the southern tip of the Indian Peninsula. The Western Ghats meet with the Eastern Ghats at Nilgiris before continuing south. Geologic evidence indicates that the mountains were formed during the breakup of the supercontinent of Gondwana. The mountains came along the west coast of India somewhere in the late Jurassic and early Cretaceous periods when India separated from African continent. The mountains can be roughly divided into three parts. The northern section with an elevation ranging from 900 to 1500 meter. The middle section starting from the south of Goa with a lower elevation of less than 900 meter. And the southern section where the altitude rises again. The Western Ghats have several peaks that rise above 2000 meter, with Anai Mudi being the highest peak. The average elevation is around 1200 meter. The Western Ghats form one of the major watershed of India, feeding many perennial river systems that drain almost 40% of the land area of the country. Because of the higher elevation of the Deccan Plateau on the west, most rivers flow from eastwards towards the Bay of Bengal, resulting in sea-shelled eastern slopes and steeper western slopes facing the Arabian Sea. The Western Ghats play an important role in determining the climate and seasons in India. It blocks the rain-bearing monsoon wind flowing eastward from the Arabian Sea, resulting in rainfall along the western coasts. By this time, the air rises above the mountains. It becomes dry, forming a rain shadow region with very little rainfall on the leeward side towards the interior of the Deccan Plateau. The Western Ghats region is a biodiversity hotspot. It contains a large number of different species of flora and fauna, most of which were endemic to this region. At least 325 globally threatened species occur in the Western Ghats. The region was declared as a UNESCO World Heritage Site in 2012. Thank you.
2: Hi everyone, I'm Kanishka. I'm here. The best. Thank you.
3: Good morning, everyone. It is my pleasure to welcome you all for that competition. We are excited to see the enthusiasm and talent of all our participants.
4: Hello, friends. I am Shweta.
5: I'm Priyadashini.
4: Before starting my topic, நான் ஒரு ஸ்மால் க்வெஸ்டின் கேட்குறேன். இங்கே யார் யாருக்கு பிரியாணி பிடிக்கும்?
5: பிரியாணி பிடிக்காதுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? பிரியாணின்னு சொன்னதுமே நான் ரெடி.
4: ஆனால் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேவரட் பிரியாணியை சாப்பிட்றீங்க. டேஸ்ட் செம, ஸ்மெல் செம, லைஃபே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்டொமக் ஒன்று சொல்லும்.
5: என்ன சொல்லும்?
4: ப்ரோ, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்.
5: எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாசிபிள் ரீசன் தான் ஃபுட் பாய்சனிங். உணவு நச்சுத்தன்மை என்பது கிருமிகள் அல்லது நச்சுப் பொருட்கள் கலந்த உணவை உண்பதால் ஏற்படும் நோயாகும்.
4: மெயின்லி பாக்டீரியா, வைரஸ், பேராசைட் அண்ட் டாக்ஸின்னால ஃபுட் பாய்சனிங் ஆகுது.
5: நோரோ வைரஸ் மற்றும் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் போன்ற வைரஸ்களும் உணவு மூலம் நோயை ஏற்படுத்தலாம்.
4: ப்ராப்பராக குக் பண்ணாத ஃபுட், ஸ்பாயில்ட் ஃபுட், தேர்ட்டி வாட்டர், எக்ஸ்பயர்ட் ஃபுட் அண்ட் அன்ஹைஜீனிக் ஃபுட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் காமன் காசஸ்.
5: நன்றாக வேக வைக்காத இறைச்சி, முட்டை மற்றும் கடல் உணவுகளை உண்பதால் பாதிப்பு ஏற்படலாம்.
4: ஃபுட் பாய்சனிங் வந்தால் ஸ்டொமக் பெயின், வாமிட்டிங், நாசியா, டயரியா, ஃபீவர் அண்ட் வீக்னஸ் மாதிரி சிம்டம்ஸ் வரலாம்.
5: சுத்தம் செய்யப்படாத பழங்கள் மற்றும் காய்கறிகள் நோயை ஏற்படுத்தலாம்.
4: ஃபுட் சாப்பிட்ட உடனே சில நேரத்தில் சிம்டம்ஸ் வரலாம். இல்லை ஆர்கானிசமோட டைப் பொறுத்து ஃபியூ ஹார்ஸ் ஆர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் கூட சிம்டம்ஸ் அப்பியர் ஆகலாம்.
5: மாசுபட்ட குடிநீரை குடிப்பதாலும் உணவு நச்சுத்தன்மை ஏற்படலாம்.
4: சால்மனலா, ஈகோலை மாதிரி பாக்டீரியா ஃபுட் பாய்சனிங் காசஸ் பண்ணலாம்.
5: பச்சை உணவில் உள்ள கிருமிகள் சமைத்த உணவுக்கு பரவுவது கிராஸ் கண்டாமினேஷன் எனப்படும்.
4: சில்ட்ரன், எல்டரி பீப்புள் அண்ட் வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கிற பீப்புளுக்கு ஃபுட் பாய்சனிங் சீரியஸாக அஃபெக்ட் ஆகலாம்.
5: அதிகமான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கினால் நீரிழப்பு ஏற்படலாம்.
4: அதனால் சேஃப் ஃப்ளூயிட் அண்ட் ஓஆர்எஸ் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட்.
5: அழுகக்கூடிய உணவுகளை சரியான முறையில் குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும்.
4: ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ப்ராப்பராக குக் பண்ணணும் அண்ட் க்ளீன் வாட்டர் யூஸ் பண்ணணும்.
5: சரியான உணவு, சுகாதாரம், பாதுகாப்பான சமையல், சுத்தமான நீர் மற்றும் முறையான உணவு சேமிப்பு ஆகியவை உணவு நச்சுத்தன்மையை தடுக்கும் சிறந்த வழிகளாகும். ஃபுட்டை ப்ராப்பராக டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும் ஆர் எக்ஸ்பயர்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணினா ஃபுட் பாய்சன் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம்.
4: நம்ம எல்லோரும் ஹோட்டலில் ஃபுட் சாப்பிடுவோம், ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவோம். அப்போ டேஸ்ட்டாக இருந்தால் போதும்னு நினைப்போம். பட் அந்த ஃபுட் சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர், ஃபுட் பார்த்து டேஸ்ட் பண்ணுங்கள், பட் சேஃப்டியாக மறக்காதீங்க. பிகாஸ் டேஸ்டி ஃபுட் மேக்ஸ் யூ ஹாப்பி, பட் கண்டாமினேட் ஃபுட் மேக்ஸ் யுவர் ஸ்டொமக் வெரி அன்ஹாப்பி. ஸோ ஈட் சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் லிசனிங் வித்வுட் கெட்டிங் ஃபுட் பாய்சன் பை ஆர் ஸ்பீச்.

ஹலோ எவ்ரிவான், நான் தான் லீஃப் பற்றி பேச வந்திருக்கேன். லீஃப்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், ஒரு அழகான மரம், அதுலேருந்து உதர்ற சரியான இலைகள், அந்த காற்று வர வர அந்த மென்மையான இனிமையான அந்த பாடலோடு அந்த காற்று ஓசையில் வர இலைகளை தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த இலைகளை தான் நான் வந்து பேச வந்திருக்கிறேன். அந்த இலைகளை நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் எப்படியெல்லாம் வாங்க கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. வாழை இலையை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், சாப்பிட யூஸ் பண்ணுவோம், பல பொங்கல் இது பொங்கல்ன்ற பாருங்க, நம்ம ஏதாவது கல்ச்சர் ஃபங்க்ஷன்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். நம்ம வெத்தலை கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட இலைகளோட பண்பாடு, நம்ம தமிழோட பண்பாடு கலாச்சாரத்தில் ரொம்ப யூஸ் ஆகப்பட்டுக்கிறது.

0: ஹலோ எவ்ரி ஒன். ஒரு ஹெல்த்தி பாடிக்கு என்ன தேவை? ப்ராப்பர் ஃபுட், இனாஃப் ஸ்லீப், எக்ஸசைஸ் அண்ட் டெஃபினெட்லி இன்சென்ஷியல் விட்டமின்ஸ். அதில் விட்டமின் சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. பட் க்வெஸ்சன் இஸ், விட்டமின் சி ரியலி நெசசரியா இல்லை நார்மல் டயட்டில் இருந்தால் போதுமா? இன்னைக்கு இந்த டாப்பிக்கை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் விட்டமின் சி இஸ் டெஃபினெட்லி நெசசரினு சப்போர்ட் பண்ணுறேன்.
1: ஹலோ எவ்ரிவன், விட்டமின் சி இம்பார்ட்டன்னு நானும் அக்ரி பண்ணுறேன். பட் மோர் விட்டமின் சி மீன்ஸ் மோர் ஹெல்த்னு சொல்ல முடியாது. நம்ம பாடிக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ விட்டமின் சியை டேப்லெட்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
0: விட்டமின் சி நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இம்யூன் சிஸ்டம்மை சப்போர்ட் பண்ணும், ஓன் சீலாக ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஃபுட்டில் இருக்கிற எண்ணெய் பாடி அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
1: கரெக்ட். பட் டெய்லி விட்டமின் சி டேப்லெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மல் டயட்டில் இருந்த என்ன விட்டமின் சி கிடைக்கும். ஆரஞ்ச், லெமன், கோவா, ஆம்லா மாதிரி ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி நல்லாயிருக்கும். வெஜிடேபிள்ஸ்லேயும் இருக்கும்.
0: அது கரெக்ட். பட் நவடேஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். பிஸி ஷெட்யூல்னால ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெகுலராக சாப்பிட முடியாமல் போகலாம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் ஈஸி சொல்யூஷன்னு சில பேர் திங்க் பண்ணுவாங்க.
1: பட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாருக்கும் நெசசரி இல்லை. தேவைக்கு மட்டும் விட்டமின் சி எடுத்தால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு கேரண்டி இல்லை. அதிகமாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஹைடோஸ் விட்டமின் சி டேப்லெட்ஸ் எடுக்கிறது கரெக்ட் இல்லை.
0: ஐ அக்ரி. விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. இது நம்ம பாடி செல்ஸை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அடிக்குவேட் அமௌண்ட் விட்டமின் சி எடுக்கிறது ஓவரால் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியல்.
1: எக்ஸாக்ட்லி. பட் விட்டமின் சி மட்டும் ஹெல்த்தியாக எனஃப் இல்லை. நம்ம டயட்டில் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு விட்டமினை மட்டும் டிபெண்ட் பண்ணுறது ஹெல்த்தி அப்ரோச் இல்லை.
0: ஸோ இதிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா, விட்டமின் சி இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் விட்டமின், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ ஹெல்த்தி டயட். ஆனால் அதிகமாக எடுத்தால் தான் அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. தப்பு நினைக்கிறது தப்பு. நேச்சுரல் ஃபுட் சோர்ஸஸ்லேருந்து தேவையான விட்டமின் சியை எடுக்கிறது பெஸ்ட்.
1: எஸ், ஹெல்த்துக்கு ஷார்ட்கட் இல்லை, பேலன்ஸ் தான் முக்கியம். விட்டமின் சியை அவாய்ட் பண்ணவும் கூடாது, ஓவர் கன்சியூம் பண்ணவும் கூடாது. ஒரு பேலன்ஸ் டயட், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் கரெக்ட் நியூட்ரிஷன் தான் லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு ரியல் கீ.
0: விட்டமின் சி இம்பார்ட்டன்ட், பட் பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ.
2: Good afternoon everyone, myself Karen Angel, the plant of calmness. Imagine a plant that can make your surrounding smell wonderful, calm your mind and help you relax. That amazing plant is called as lavender. Lavender, significantly known as Lavandula augustifolia. It is a beautiful plant famous for its purple flowers and soothing fragrance. It has been used for centuries as a medicinal plant and an aromatic plant. One of its most important benefit is calming effect. Lavender is commonly used in aromatherapy to reduce stress, anxiety and promote better sleep. Its essential oil is also traditionally used for minor headaches and skin discomfort. Today, lavender is widely used in essential oils, medicines, perfumes, soaps and cosmetics. So, whenever you see a lavender flower, remember it may be small in size but it carries a powerful message. Let nature calm your mind and heal your soul. Thank you.

0: டியர் லிஸ்னர்ஸ், இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா அயன்.
1: ஆமாம், அயன்னு சொன்ன உடனே நமக்கு பிளட் தான் ஞாபகம் வரும். ஆனால் அயனோட ரோல் பிளட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
0: தெரியும், அயன் நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியல் மினரல். இது மெயின்லி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்.
1: கரெக்ட், ஹீமோக்ளோபின் தான் நம்ம பிளட்டில் ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து பாடியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்க்கு கேரி பண்ணும். ஸோ அயன் ப்ராப்பர் அமௌண்ட்டில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
0: அது மட்டும் இல்லை, அயன் மயோக்ளோபின் ஃபார்மேஷன், எனர்ஜி மெட்டபாலிசம் அண்ட் பல என்சைம்ஸோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: அப்போ பாடியில் அயன் டிஃபிஷியன்சி வந்தால் என்ன ஆகும்?
0: அயன் டிஃபிஷியன்சினால் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா டெவலப் ஆகலாம். அதனால் டயர்ட்னஸ், வீக்னஸ், கான்சன்ட்ரேஷன் குறைதல், டிசினஸ் மாதிரி சிம்டம்ஸ் வரலாம்.
1: எஸ்பெஷலி சில்ட்ரன், அடலசன்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ரேட்டிங் விமென்க்கு அயன் ரெக்குயர்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லையா?
0: ஆமாம், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பீரியட்ஸில் அயனோட நீட்ஸ் இம்பார்ட்டன்ட். மென்ஸ்ட்ரேஷன் மூலமாக அயன் லாஸ் இருக்கிற உமன்க்கு அடிக்குவேட் அயன் இன்டேக் தேவை.
1: சரி, நம்ம டெய்லி ஃபுட்டில் அயன் எங்கே கிடைக்கும்?
0: அயன் மெயின்லி டூ ஃபார்ம்ஸில் இருக்குது, ஹீம் அயன் அண்ட் நான் ஹீம் அயன். ஹீம் அயன் மோஸ்ட்லி அனிமல் சோர்ஸ் ஃபுட்ஸில் இருக்கும், நான் ஹீம் அயன் பிளான்ட் ஃபுட்ஸில் மெயின்லி இருக்கும்.
1: பிளான்ட் சோர்ஸஸில் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பல்சஸ், பீன்ஸ், லெக்யூம்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மாதிரி ஃபுட்ஸில் அயன் கிடைக்கும். அனிமல் சோர்ஸஸில் மீட், ஃபிஷ் அண்ட் எக்ஸில் இருக்கும்.
0: எக்ஸாக்ட்லி, ஆனால் அயன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்டாலே போதுமா? அயன் பாடியில் நல்லா அப்சர்ப் ஆகணுமே.
1: எஸ், விட்டமின் சி நான் ஹீம் அயன் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அயன் ரிச் ஃபுட்டோட கோவா, ஆம்லா, ஆரஞ்ச், லெமன், டொமேட்டோ மாதிரி விட்டமின் சி ரிச் ஃபுட் இன்க்ளூட் பண்ணுறது நல்லது.
0: சூப்பர், இது ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இன்னொரு டவுட், எல்லாருக்கும் அயன் ரெக்குயர்மெண்ட் சேமா?
1: டீ அண்ட் காஃபியில் இருக்கிற பாலிஃபீனால்ஸ் அயன் அப்சார்ப்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியும், எஸ்பெஷலி மீல்ஸோட கன்சியூம் பண்ணும்போது. ஸோ அயன் ரிச் மீல்ஸ்க்கு டீ ஆர் காஃபியை சேம் டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
0: இதனால் அயன் ரிக்குவயர்மெண்ட் எல்லாத்துக்கும் சேமா?
1: இல்லை, ஏஜ், செக்ஸ் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன் பேஸ்ட் ஆன் அயன் ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
0: அயன் டிஃபிஷியன்சி ப்ரிவெண்ட் பண்ண நம்ம என்ன பண்ண வேண்டும்?
1: டெய்லி டயட்டில் டிஃப்ரெண்ட் அயன் ரிச் ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணும். பல்சஸ், லெக்யூம்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நட்ஸ் ஃபுட்ஸ்லாம் சேர்த்துக்கணும்.
0: அயன் சப்ளிமெண்ட்ஸ்னால் என்ன?
1: அயன் சப்ளிமெண்ட்ஸை செல்ஃபாக எடுத்துக்கக்கூடாது. தேவை இருந்தால் டாக்டர் ஆர் குவாலிஃபைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அட்வைஸில் மட்டும் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர்.
0: கரெக்ட். ஸோ லிஸ்னர்ஸ், அயன் சொன்னால் பிளட்க்கு மட்டும் தேவையான மினரல்னு நினைக்க வேணாம். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி மெட்டபாலிசம் அண்ட் நார்மல் பாடி ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் மினரல்னு ரிமெம்பர் பண்ணுங்கள்.
1: அண்ட் ஒன் சிம்பிள் பாயிண்ட் டு ரிமெம்பர், அயன் ரிச் ஃபுட் பிளஸ் விட்டமின் சி ரிச் ஃபுட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பெட்டர் அயன் அப்சார்ப்ஷன். பேலன்ஸ் டயட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.
0: இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.

0: நான் ரீசெண்டாக பி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டேப்லெட் பார்த்தேன், அது என்னன்னு யோசிச்சுட்டுருந்தேன்.
1: ஓ, பி காம்ப்ளெக்ஸா? அது குரூப் ஆஃப் விட்டமின்ஸ், ஒரு விட்டமின் மட்டும் இல்லை.
0: குரூப் ஆஃப் விட்டமின்ஸ்னா?
1: இட் இஸ் அ குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் விட்டமின்ஸ், அதாவது B1, B2, B3, B5, B6, B7, B9 அண்ட் B12.
0: அப்போ எல்லாமே சேம் ஒர்க் தான் பண்ணுமா?
1: இல்லை, ஈச் விட்டமின் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும், பட் ஓவராலாக நம்ம பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
0: எனர்ஜிக்கும் ரிலேட் ஆகுமா?
1: ஆமாம், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து நியூட்ரியன்ஸ் பாடி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நர்வ் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டண்ட்.
0: ஃபுட்டில் கூட இது கிடைக்குமா?
1: ஆமாம், எக், மில்க், ஃபிஷ், மீட், லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் மாதிரி ஃபுட்ஸில் டிஃப்ரெண்ட் பி விட்டமின்ஸ் இருக்கும்.
0: வெஜிடேரியன்ஸ்க்கும் பி விட்டமின்ஸ் கிடைக்குமா?
1: ஆமாம், நிறைய கிடைக்கும். பி விட்டமின்ஸ் வெஜிடேரியன் ஃபுட்டில் கிடைக்கும், ஆனால் விட்டமின் B12 மெயின்லி அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸில் தான் அதிகமாக கிடைக்கும்.
0: அப்போ டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாமா?
1: அப்படியே எடுத்துக்கலான்னு சொல்ல முடியாது, டயர்னஸ்க்கு நிறைய ரீசன் இருக்கும். டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி எடுத்துக்கிறது நல்லது.
0: அப்போ பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்?
1: அது எந்த பி விட்டமின் டெஃபிஷியன்சி பொறுத்து இருக்குது. ஸோ சில கேசஸில் வீக்னஸ், டயர்னஸ், நர்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி சிம்டம்ஸ் வரலாம்.
0: ஸோ ஹெல்த்தியாக அண்ட் பேலன்ஸ்டாக சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல.
1: ஆமாம், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஸ்மால் அமௌண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் பாடி ஃபங்க்ஷனுக்கும் எனர்ஜிக்கும் இது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது.
0: ஆ, சிம்பிளாக சொல்ல போனால் பாடி ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டானது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் தான்.
1: அதே தான்.
0: ஓகே, நான் கூட ஏதோ காம்ப்ளிகேட்டட் மெடிசன் நினச்சேன்.
1: பேர் கேட்டால் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஆனால் இட்ஸ் வெரி சிம்பிள்.
2: தேங்க்யூ.
3: இளமை உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை JSS ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் ஊட்டச்சத்து பிரிவு மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 மீட்பு மனுக்களின் மீதான பரிசீலனை இன்றும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக்கினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: நேரம் 11:02.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
7: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: நடப்பாண்டில் தமிழகத்தில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் எத்தனை பேர்? சரியான பதில் 2 பேர். மதுரை கேந்திரிய வித்யா

0: பழையாப்பள்ளி ஆசிரியர் அமுதா, ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் ஆகியோருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. இன்றைய கேள்வி: டிஎன் அறிவு என்ற திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது? கேள்வி மீண்டும் ஒருமுறை: டிஎன் அறிவு என்ற திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நேயர்களை இனி கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா, இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ளூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9344409018, வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9342909018 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றவங்களும் 8300019018 இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இப்போ கேட்க போற இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள், இன்றைய தலைப்பு சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா.

0: 11:11 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான டாபிக் வச்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்துக்கு உகந்த டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கையிலையும் வந்துட்டு போனை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனையே வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமூக வலைதளங்கள் போன் மட்டும் இல்லை, சமூக வலைதளங்கள் எதுவானாலும் சரி, நம்ம உறவுகளுக்குள்ள வந்து அந்த பாசப்பிணைப்பை வந்து கம்மி பண்ணிடுச்சா இல்லை வந்து விலக்கி வச்சிருக்கா, இந்த மாதிரி வந்து உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உறவுகள் எப்படி இதை பயன்படுத்துகிறாங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பேசலாம். நம்ம கூட பேசுகிறதுக்காக முதல் நேர் லைனில் காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசணுங்க.
0: பெருமாள் சாமி, சொல்லுங்க பெருமாள் சாமி, எப்படி இருக்கீங்க?
1: மிக நலம். நீங்கள் நிலைய தவறெல்லாம் நலமா?
0: எல்லாருமே சூப்பரா இருக்கோங்க. சொல்லுங்க, சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா?
1: சமூக வலைதளங்கள் உறவை இணைக்கிறதா பிரிக்கிறதா? சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறது என்றே உறுதியாக சொல்லலாம். கூர்மையான கத்தி ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மானிடர் உயிரை காக்கும் அறுவை சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம், மற்றவரை காயப்படுத்துவதற்கும் பயன்படுத்தலாம். அதுபோன்றுதான் சமூக வலைதளங்கள் மூலம் நல்ல நல்ல உறவுகள் உருவாகி

0: வலைதளங்களில் இருக்கிற நல்லவர்களை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களை அல்லாதவர்களை தவித்துவிட வேண்டும். எனவே நான் நிறைவாக கூற விரும்புவது, சமூக வலைதளங்கள் உறவை இணைக்கிறது என்பது என் நிறைவான கருத்தாகும்.
1: ஓகே, நன்றிங்க உங்க கால் பண்ணி பேசினதுக்காக. அதாவது இப்ப பெருமாள் சாமி சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் வந்து உறவுகளை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய உறவுகள் வந்து இது மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அறியாமை கவனக்குறைவு இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தும் போதும் சரி, உறவுகளை வந்து நம்ம தீர்மானிக்கும் போதும் சரி, அறியாமையும் கவனக்குறைவும் இருந்தால் அது வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். ஓகேவா, இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த வலைத்தளங்கள் எல்லாம் வந்து தக்கபடி கரெக்டாக நம்மளோட லைஃபுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். 11:14 ஆயிடுச்சுங்க, நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னாவசியிலிருந்து செல்வராஜ் மஞ்சராக்கா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: சொல்லுங்க. சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா?
2: உறவுகளை இணைக்கிறத விட இப்ப பாத்தீங்கன்னா வானொலி நண்பர்கள் தான் 2-3 கிடைச்சிருக்கலாம் மேடம். இப்ப உறவுகள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே செல்போன்ல தான். அது இது அதாவது முன்பொரு காலத்துல பாத்தீங்கன்னா லெட்டர் போட்டு இருந்தாங்க, இப்ப எதா இருந்தாலும் மெசேஜ் அனுப்பிடுறாங்க மேடம். எந்த நல்லது கெட்டதா இருந்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சுன்னா போயிருது. அவங்க நாங்க போய் சார் முதல்ல ஒரு காலத்து பாத்தீங்கன்னா போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, போய் சொல்றவங்க வர்றதுக்குள்ள இவங்க வந்துட்டு போயிருவாங்க மேடம். சொல்றாங்க வர மாட்டாங்க, எல்லா காரியம் முடிஞ்சு வருது அவர் வருவாரு. கேட்டானா நான் அங்க போனேன் இங்க போனேன் பஸ் கிடைக்கல அப்படிம்பாரு. இப்ப அப்படி இல்லை, இங்க எதா இருந்தாலும் மெசேஜ் போட்டா போதும் மேடம், அவங்க உடனே வந்துடுறாங்க. ஆமா, முன்னாடி நேரம் சொன்ன மாதிரி ரெண்டுமே இருக்குது மேடம், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம எப்படி யூஸ் பண்றோமோ அப்படி
1: பொறுத்துதான் இருக்கு இல்லையா?
2: அதை பொறுத்துதான் மேடம், நாங்க எந்த இடத்துக்கு எதை எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி இருக்குது மேடம்.
1: ஓகே, ரொம்ப நன்றிங்க உங்களுடைய கருத்துக்கு. அடுத்ததா வாட்ஸ்அப்பில் ஒரு நேயர் வந்து மெசேஜ் பதிவு போட்டிருக்கிறாரு. கே ராஜேஷ், ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து. இவர் போட்டிருக்க மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறது. வீட்டு கஷ்டத்திற்காகவும் அல்லது தேவைக்காகவும் வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகளில் சென்று படித்து வரக்கூடிய அல்லது வேலை செய்து வரக்கூடியவர்கள் அங்கிருந்தபடியே தன் வீட்டு உறவினருடன் அல்லது பெற்றோர்களுடன் பேசுவதற்கும் பழகுவதற்கும் சமூக வலைதளங்கள் ஒரு முக்கிய நண்பனாகவும் உற்ற கருவியாகவும் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. நம்முடைய பிரச்சனைகளை பதிவு செய்யும் பொழுது அது சமூக வலைதளங்கள் மூலமாக பரவுகிற பொழுது அது உரிய அரசாங்கத்தின் கவனத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறது. எனவே சமூக வலைதளங்கள் உறவுகளை மட்டும் இணைக்கவில்லை, இந்த உலகத்தையுமே இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பதிவு போட்டிருக்கிறாரு. நம்ம சொல்றது, இவர் சொன்னது வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியூரில் படிக்கிற மாணவர்கள், வெளியூரில் வேலை செய்கிற வீட்டில் உறவினர்கள் யாராக இருந்தாலும் வந்து நம்ம ஒரு வீடியோ கால் மூலமா அவங்களை வந்து நம்ம கண்கூட நம்ம பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம், அவங்க கூட நம்மளுடைய தகவல்களை வந்து பரிமாறிக்கிறோம். அதனால வந்து நம்மளுக்கு அவங்க தூரமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வர்றதே இல்லை. அதே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரே ஒரு லெட்டர் தான் வரும், இல்லைன்னா ஒரு டெலிகிராம் வரும், இந்த மாதிரி நான் ஊருக்கு வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெலிகிராமும் கிடையாது, லெட்டரும் கிடையாது. அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ, எப்போ லீவ் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்ல தான் வர முடியும். அந்த மாதிரி ஒரு அதிசயங்கள் எல்லாம் நடந்த ஒரு உலகத்துல இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கைக்குள்ளேயே போனை வச்சுட்டு அந்த கைக்குள்ளேயே நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்த்து பேசுற ஒரு ஈஸியான ஒரு தருணம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தருணங்களை வந்து நம்ம வந்து சேஃப்டியா பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லாருடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். 11:17 ஆயிடுச்சுங்க. நம்ம ஓடிஎஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எண்ணங்கள் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள், உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9-3-4-4-9-0-101.8, வெளியூர் நேயர்கள் 9-3-4-2-9-0-101.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை பதிவு பண்ணுறவங்களும் 8300-0019-101.8 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து கேட்கலாம் காதலின் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: 11:23 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா அப்படின்ற ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம். நேயரும்
1: லைனுக்கு.
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு, எப்படி இருக்கீங்க பாபு?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் பாபு. சொல்லுங்க பாபு, உங்களுடைய கருத்து.
1: சமூக வலைதளங்கள் வந்து உறவுகளை வந்து வெறுக்கதான் செய்து மேடம். உறவுகளை வளர்க்கலாம்,
0: வளர்க்கல.
1: அதாவது எல்லாருமே ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு மொழியில தான் எல்லாரும் விட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி கூட ரெண்டாவது பட்சத்துல இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துல இருக்காங்க. தவிர செல்போனே உலகங்கிற மாதிரி அடிமையாயிட்டாங்க. அது இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து இந்த போக்கு வந்து வேற மாதிரி சிந்தனைகளை கொண்டு போய்.
0: எப்படி நீங்க உறவுகளை இணைக்கலன்னு சொல்லலாம்? ஒரு வீட்டுக்குள்ளேயே போன் பண்ணி வாப்பா சாப்பிடன்னு கூப்பிடுறாங்க. என்னங்க நீங்க
1: போன்ல
0: கூப்பிடுறாங்க வாப்பா சாப்பிடலான்ட்டு? ஏன்னா அந்த பையனோ பொண்ணோ போன எங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் அவங்களுக்குள்ள பரவி கிடக்கு.
1: அடிமையாயி போய் இருக்கும் அவ்வளவுதான். உறவுகள் வலுப்படணும்.
0: நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9344909 8300001 இந்த எண்களுக்கு பின்னாடி 101 அப்படின்ற நம்பரை இணைச்சு ஆட் பண்ணி கால் பண்ணுங்க. நம்ம வந்து உறவுகள் இணைக்கிறதா விளக்குகிறதா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஃபோன் வச்சுட்டு இப்போ எல்லாருமே லீவுக்கு வந்திருப்பாங்க. எதுக்கு வராங்க? அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், சொந்தங்களை பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க. ஆனால் வந்து ஹாய் ஹலோ சொல்கிறதோடு அவ்வளோதான், அவங்களுடைய கடமை வந்து முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் எடுத்து கையில் வச்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய உலகமே வேறையாக மாறிடுது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம தவிர்த்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஃபோனை வந்து நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும், எல்லா உறவினர்களும் வந்து ஒன்றா கூடியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையை வந்து நம்ம எப்பொழுதுமே கொண்டு வர முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம தான் மாற்றிக்கணும். ஓரளவுக்கு அந்த சமூக வலைதளங்களினுடைய பயன்பாட்டிலிருந்து விடுபட்டு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த நேயர் லைனில் காத்துட்டு இருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தென் பொன்மணிலிருந்து தேன மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்குங்க மேடம். ஏதோ கிளைமேட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மோடமா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. ஆமாங்க, அங்க எப்படி இருக்கீங்க?
0: இங்க நல்லா தான் இருக்கு.
2: பரவாயில்ல, பரவாயில்ல.
0: ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
2: சரி சரி சரிங்க மேடம். நல்லதா ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம். பிடிக்கதான் செய்யுதுங்க மேடம். என்ன பண்றது? இப்ப சொன்னீங்கல்ல, உண்மையில ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்லயே நடந்ததுதாங்க. சின்ன பொண்ணு காலேஜ் போகுதுங்க. ஒரு போன் எங்கிட்ட போன் இருக்கிற வரைக்கும், ஒரு போன் இருக்கிற வரைக்கும், நான் போன் குடுக்கற வரைக்கும் எங்க கூட இருக்குங்க, உட்காருங்க, பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. சரி, காலேஜ் போறாங்க, ஒரு போன் வாங்கி கொடுத்து படிக்கிறதுக்கு வேணுமில்ல அப்படின்ட்டு வாங்கினோம். தனிமையாயிட்டாங்க. அவங்க அந்த போன் எடுத்து அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க கூட பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், இங்க ஒரு விழா நடக்குது, வெளியே போறேன்னா இப்ப சொல்லிதான் வச்சிருக்கேன். போகணுங்கிறது படிப்பிற்கு மட்டும்தான். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு போகணும். பஸ்ல போறப்ப சரி, நடக்கிறப்ப சரி, காலேஜ்ல இருக்கிறப்ப சரி, காலேஜுக்கு வெளியே இருக்கிறப்ப சரி, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க. போன் தேவைக்கு பாருங்க, தேவையில்லாதப்ப பைக்குள்ள வச்சிருக்கேன் சொல்லியிருக்கிறேன் மேடம். இப்ப நிறைய பேருங்க மேடம் நடக்க நடக்க போன் பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் தூரத்துல இருக்கிற உறவினர்கிட்ட போ சேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க நீங்க சொன்ன மாதிரி விழா இதுக்குள்ள வந்ததுன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்தது போனதை எடுத்து நோண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா நம்மள கொஞ்சம் விலைக்குதான் வைக்குதுன்னு வைங்களேன்.
0: உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்
2: அப்படின்னு கொடுக்கணுங்க மேடம். கொடுக்கணுங்க. நம்ம சுத்தி என்ன நடக்குது, ஒரு பேருந்துலயே போறேன்னு வைங்க மேடம். அந்த இயற்கையிலக்கு எவ்வளவு அழகா ரசிச்சுட்டு போலங்க. அந்த மரம் நகர்றது, ஆப்போசிட்ல பஸ் வர்றது நான் பாக்கலாம். ஆனா அந்த போன் எடுத்து அது நீங்க சொன்ன மாதிரி எப்ப வேணாலும் பாக்கல, நைட் 12 மணிக்கு கூட எடுத்து அந்த போன் பாக்கலாங்க. ஆனால் அந்த தருணத்துல இருக்கும் அந்த அழகுகள், அந்த உறவுகள், நட்புகள் கூட பேசுறது மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா?
0: அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒருத்தர் தகவல் போட்டிருக்கிறாரு. என்னன்னா, சமூக வலைதளங்கள் என்பது ஒரு கருவி மட்டுமே, அதை எவ்வாறு பயந்து பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் நன்மையும் தீமையும் அடங்கியுள்ளது. தொழில்நுட்பத்தை தகுந்த அளவில் பயன்படுத்திவிட்டு நேரில் இருக்கும் உறவுகளுக்கு அதிக நேரமும் முக்கியத்துவமும் கொடுத்தால் சமூக வலைதளங்கள் நிச்சயம் உறவுகளை இணைக்கும் பாலமாகவே இருக்கும் என்பது எனது கருத்து அப்படின்னு சொல்லி கொழுமக்கொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் அவருடைய பதிவிட்டிருக்கிறாரு. 11:28 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணங்களின் வண்ணங்கள், சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விளக்குகிறதா அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. நேர்கள் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இனிமையான பாடல் ஒன்று கேட்கலாம். இணைந்திருக்கிறது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: 11:34 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்ங்க.
1: வணக்கம்மா. நம்ம பேர் தெரிஞ்சுக்கலாங்களா?
0: கவிதா.
1: கவிதா, சந்தோஷம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: சூலூர் வட்டம் வேலப்பநாயக்கம் கிராமத்துல இருந்து ரத்தினம் பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: ரத்தினம் என் பேருங்க. வேலப்பநாயக்கம் மலை.
0: ரத்தினம். ஓகே ரத்தினம், சொல்லுங்க உங்களுடைய கருத்து பதிவு பண்ணுங்க.
1: பேசக்கூடிய சொற்களை பொறுத்த இருக்கு. வலைதளத்தை நம்ம எப்படி வேணாலும் செல்போன் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா? ஆனா அதாவது என்ன தெரியல, அதாவது பொய்யே பெருகும். கேக்குதுங்களா?
0: பொய்யே
1: பெருகும், பெருகு பருவப்படும், காசு கரியாகும். தேவையே தேவையான பெண் என்ன தேவையே கையிலே செல் இருந்தக்கால ஒரு வெண்பா இருக்குதுங்க. பொய்யே பெருகும், பொழுது பழுபடும், காசு கரியாகும். தேவையே கையிலே செல் இருந்த காலத்துக்கு அது நம்ம பயன்படுத்த பொறுத்துக்கு. இப்ப உங்க ஊர் நான் பேசுறது, நம்மளுடைய வார்த்தைகள் வந்து நேர்மறையா இருந்தாலும் நம்முடைய உறவு நீடிக்கும். நாம் எதிர்மறை சொற்கள் பேசும்போது உறவு
0: நீடிக்கும். ஆமா
1: ஆமா, நீங்க வந்து நேரடியா சந்திக்கிறத விட போன்ல பேசுறது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அதுங்க அப்பா அந்த யூடியூப்ல ஓடுறாங்க. அது வந்து அதாவது ஜீவனிக்க முடியாத வார்த்தைகள்
0: பயன்படுத்துறாங்க.
1: அது யோசனை பாருங்க.
0: அதுக்கு வந்து இது அலைபேசி மட்டும் காரணம் கிடையாது. அதாவது இப்போ ஒரு ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா நேருக்கு நேரா பேசும்போது அந்த மாதிரி மனசுல வந்து ஒண்ணு வச்சுக்க மாட்டேன், டைரக்டா பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் பேசுறது, அதெல்லாம் வந்துட்டு நாகரிகம் இல்ல இல்லையா?
1: அது தப்பு நேருக்கு நேரம் பேசுறது தப்பு இல்ல. அதாவது ரெண்டா வந்து நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பயன்படுத்தணும், பெரியவங்களுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, குழந்தைகளுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே முரண்பாடு வந்து வார்த்தைகள் வந்து நீங்க நான் நீங்களும் வச்சுக்கோ. ஒரு உதாரணம் சொல்ற, நீங்க தூரமா இருக்கீங்க, அவர் வந்து உங்க வீட்டுக்காரர் ரொக்கம் இருக்காரு. இங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருந்தா இன்னும் அம்மா அப்படி சத்த போறாங்க, அப்பா அப்படி சத்த போறாங்க. அது மனசுக்குள்ள ஒரு அக்கானம் வந்து
0: அதை பார்த்துதான் அந்த குழந்தைங்க வளரும். அவங்களுடைய நடவடிக்கைகளும் பின்னாடி மாறலாம் இல்லையா? இந்த மாதிரி
1: அதான் அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகள் வந்து கெட்டதை பேசாது, கேட்டதைத்தான் பேசணுமா. நாம சொல்றோம் குழந்தை கெட்டது பேசு, கெட்டதை எப்படி பேசுறது, எதை கேட்டதோ அந்த வார்த்தை தான். நாம குழந்தைங்க வார்த்தை பயன்படுத்தினா அதை நம்ம நம்ம கேட்டு கேட்கறது பயன்படுத்துறது. அதாவது நல்லபடியா பயன்படுத்தினா நல்லா பயன்படுத்தலாம். நெருப்பு இருக்குது, நெருப்பு ஆக்களுக்கு பயன்படுத்தலாம், அழிவுக்கு பயன்படுத்தலாம், சாப்பாடு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம், தண்ணி காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம், குளிக்கிறதுக்கு பயன்படுத்த. அதே நேரத்தில் வேற விதத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. இன்னைக்கு நெருப்பு வைக்கிற எங்களை கடையை தீ வைக்கிறாங்க, ரோடு தீ வைக்கிறா, மரத்துக்கு தீ வைக்கிறா இல்லைங்களா? எல்லாமே நம்ம இயற்கையால் படைக்கப்பட்டது சரி, மனிதனால் படைக்கப்பட்டது சரி, நல்லபடியா பயன்படுத்துதல் நமக்கு நல்லா. எத்தனை ஆளுனால கல்வி வளர்ச்சி இருக்குங்க, குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குது, தொலைபேசிகளால ஊடகங்கள்லாம் நிறைய பயன் இருக்குதுங்க. நம்ம பயன்படுத்த விதத்தை பொறுத்து இருக்கு. நம்ம நல்லபடியா பயன்படுத்தினா நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், நம்முடைய சமுதாயத்தின் எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம், உலகத்தினுடைய மக்களுடைய எதிர்காலம் சுபிச்சு அமையும். நம்ம முரண்பாட பயன்படுத்தினா அப்புறம் அது வேணா அழிவுதா வரும்.
0: அழிவுதா வரும். ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி. அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சமூக வலைதளங்கள் உறவுகளை பிரிக்கின்றன. நல்லது கெட்டது விசேஷங்களுக்கு சென்றால் அவரவர்கள் கைபேசி எடுத்துக்கொண்டு தனிமையில் இருக்கிறார்கள். உறவினர்களை பார்த்தவுடன் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுடன் நிறுத்தி கொண்டு தலை குனிந்து கைபேசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினாலேயே உறவுகள் பிரிந்திருக்கின்றன. சமூக வலைதளங்களால் கண் பார்வை குறைவதும், கழுத்து வலி வருவதும், உட்கார்ந்து கொண்டே இருப்பதும், கவனிக்கும் திறன் குறைந்து கொண்டே இருக்கிறது. புதிய நோய்கள் இணைகிறது, உறவுகள் புரிகிறது. சசிகலா கணக்கம்பாளையம் திருப்பூர்லேருந்து இந்த அழகான மெசேஜை போட்டிருக்காங்க. அவங்க சொன்னது வந்து அத்தனையுமே வந்து 100%க்கு 100 உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். 11:38 ஆயிடுச்சுங்க. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். 9:34:09:9:4:09:83:00 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நம்ம இணைந்திருக்கிறோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டாபிக் வச்சிருக்கோம், சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்கிறதா விலக்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. பேச ரெடியா இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. நம்ம இப்போ கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் காதலர் தினம் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல். ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 11:45 ஒழித்துக் கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே அருமையா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்குதா விளக்குதா?
1: அதாவது மேடம், முதல்ல எல்லாம் மனிதனுக்கு வந்து தவிப்பு, தடங்கள், ஏமாற்றம், தோல்வி, அவமானம், டென்ஷன், இதெல்லாம் மறக்கணும்னா வேற ஒண்ணுக்குள்ள போவான். வேற ஒண்ணுக்குள்ள போனாதான் நம்ம வந்து மறக்க முடியும். மறந்தாத்தான் இதயம் நல்லா துடிக்கும், ஆரோக்கியமாவும் இருக்க முடியும். இல்லைன்னா ஒரே டென்ஷன்ல இருந்தோம்னா அப்புறம் இதே டப் டப்புன்னு போயிடும். அதனால அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு விசேஷம், அந்த தடங்களையும் அந்த தவிப்பையும் யாருகிட்டயாவது கொட்டுறதுக்காக விசேஷம்னு ஒரு ஒண்ணு வராதா அப்படின்னு நாலு பேர் முன்னாடியே வந்து வர சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ்ல வர சொல்லுவாங்க, அக்கா தங்க அப்படி அண்ணன் தங் அண்ணி எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க. வர சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி ரிலீஃப் ஆகிக்குவாங்க. அதாவது அதுல இருந்து அவங்க விடுபடுவாங்க. அந்த சோகம், புருஷன் தொந்தரவு, மாமியார் தொந்தரவு, மாமனார் தொந்தரவு, இதெல்லாம் மறப்பாங்க. அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப இது இந்த வலைத்தளம் வந்ததுல இருந்து அதுல போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தவிப்புகளையும் தடங்களையும் எல்லாம் அதுல போடுறதுனால உறவுகளை மறந்துட்டாங்க.
0: சமூக வலைதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வலைக்குள்ள மாட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாரும்
1: வலைக்குள்ள மாட்டிட்டு அதுக்குள்ள பூந்துடுறாங்க. மனித உறவுகளை மறந்துட்டாங்க. அதுதான் நடந்துட்டு வருது இப்போ. ஆனா இந்த மனித உறவுகளோட இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வலைதளங்களை நிச்சயமா நோக்கி.
0: ஆனா அது புரியாம இல்ல, எல்லாருக்கும் புரியும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு.
1: இது நம்ம அவசரத்துக்கு பயன்படுத்திக்கிறவங்க ஏன் தவிர்க்க முடியாது? ஃப்ரெண்டு கிட்ட வர சொல்லி பேசலாம், ரெண்டு வீட்டுக்கு நம்ம போலாம், அவங்கள வர சொல்லலாம், தவிர்க்கல முடியும். இவங்க வேணும்னே போய் மாட்டிக்கிறது. டைம் இல்ல எனக்கு, டைம் இல்ல எனக்கு, வேலை வேலை வேலை வேலை வேலைன்னு செஞ்சுட்டு இருந்தா இந்த ஒரு வண்டி ஓடுதுன்னா அது கொஞ்சம் இது போடணும், அந்த கிரீஸ் போடணும், அப்பதான் அது வண்டி சீரா ஓடும். அந்த மாதிரி மனித உறவுகள் உள்ளங்கள் வந்து கொஞ்சமாவது ரிலீஃப் ஆனாதான் திரும்ப திரும்ப திரும்ப செயல்பட முடியும். ஒரே இதுல அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம்னா இதயம் அழுந்தி போயிடும். அதனால நம்ம மனிதர்களோட உறவாடணும், பேசணும், நல்லதை சொல்லணும், கெட்ட சொன்னோம்னா நம்ம பிரச்சனை தான் 108ன்னா அவங்க பிரச்சனை 109 இருக்கும்போது அவங்களும் தானே பிரச்சனையோட இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இல்லையா? அவங்க கடமை செய்யலையா? நம்ம சூண்டு படுக்க கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு அந்த பிரச்சனைய நம்ம பிரச்சனையா நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம மறுபடியும் செயல்படுவோம். மறுபடியும் மீண்டும் பிணிக்கு பறவ மாதிரி மீண்டும் எழுந்து வருவோம்.
0: அழகான கருத்துக்களை பகிர்வு பண்ணி பகிர்ந்துகிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த நேர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்குதா விளக்குதா?
2: கண்டிப்பா விளக்கதா மேம் செய்யுது. எங்க மேம் இணைக்குது? ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கறவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டு ஏதோ முகம் தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு பயணிக்கிறோம் மேம். அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம அம்மா, நம்ம அப்பா அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடணும், ஆனா அந்த சமயத்துல நம்ம செல்போனை நோண்டுறோம், அங்க சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்றோம், அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்டஸ பாக்குறோம், அவங்களுக்கு ஒரு லைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறோம். இதை எல்லாமே பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அப்போ சமூக வலைதளங்களை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோ அப்படின்ட்டு தான் தோணுது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல அவங்க போடுற பிக்சர்ஸை பார்த்து லைக் பண்ணலாம், அவங்க கிட்ட பேசுவதற்கு அந்த சோசியல் மீடியா அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம எல்லாருமே குடும்பம் நடத்துறதே சோசியல் மீடியால தான் மேம். ஏன்னா இந்த இளைஞர்கள் வந்து அந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையா இருக்காங்க மேம். எப்ப பாரு, ரீல்ஸ் எடுக்கிறது இருக்கட்டும்ளைதளங்கள் அப்படிங்கறது ஒருத்தர் இணைக்கிறது, அது பிரிக்கதான் செய்கிறது. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, அந்த சமூக வலைத்தளங்கள்ல அதிக நேரத்துல உட்கார்ந்து அவங்க பாக்குறதுனால அவங்களுடைய அந்த மூளை அப்படிங்கறது செயல்திறன் இழந்துடுது, திங்கிங் கெப்பாசிட்டி அப்படிங்கறது குறையுது. அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல, அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல, எப்ப பாரு ஈவன் கல்யாணத்திலயோ அல்லது இதர விசேஷங்களுக்கு போனாலும் அங்கேயும் சமூக வலைத்தளங்கள்ல தான் பயணிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ முகம் பார்த்து பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உறவு மேம்படுத்துறத விட்டுட்டு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தீவா இருக்காங்க. அம்மா ஒரு ரூம், அப்பா ஒரு ரூம், பசங்க ஒரு ரூம், என்னடாப்பா இது இங்க இதுக்கு ஒரு எண்டிங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நல்லது பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள் வருவதற்கு முன்னாடி உறவுகள் மேம்பட்டிருந்தது, அது வந்ததுக்கு அப்புறமா உறவுகள் ஒவ்வொரு தனி தீவு மாதிரி இருக்கும் மேம். அது கண்டிப்பா வளர்க்கல குடும்ப உறவுகளை.
0: நம்ம தான் அதை வந்து சரி பண்ணணும் இது வரும் காலங்கள்ல, இல்லையா?
2: ஆமா மேம். அதனால சீர் தூக்கி பார்த்து டைம் ஜாஸ்தியா நம்ம செலவு வழிக்கிறோம் சமூக வலைத்தளங்கள்னா அதுல இருந்து வெளியில வர பாக்கணும் மேம்.
0: சரி, ரொம்ப நன்றி சந்திரசேகர் கால் பண்ணதுக்காகவும் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்காகவும். நம்ம

நம்ம எண்ணங்கள் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் வந்து சமூக வலைதளங்கள் உறவுகளை இணைக்குதா விளக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருடைய மனசில் இருக்க ஏக்கங்களின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு அவங்களுடைய பதிவாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சமூக வலைதளங்கள் வந்து உறவுகளை இணைக்கிறதுல விளக்கி தான் வச்சுருக்கு அப்படின்றத வந்து தெளிவாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சமூக வலைதளங்கள் நமக்கு வந்து எவ்வளவோ பயன்களை கொடுத்தாலும் அதனுடைய தீமைகளில் இந்த உறவுகளை இணைக்கிற பாலமாக அது அமையலை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கருத்தை எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த மொபைல் சமூக வலைதளங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். உறவுகள் கூட இருக்கும்போது உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் உங்களுக்காக பிரசன்ட் பண்ண நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நிலையத்தில் நேரம் 11:57 ஆயிடுச்சுங்க.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரும் போது 12:45. நிகழ்ச்சி நிரல் நிலையத்தில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், கோத்தர் பாடல்கள் இடம்பெறும். 2:30 அனுபவ பேழை. ஓய்வு பெற்ற பேராசிரியர் எல் மூர்த்தி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. 4:00 எதிரும் புதிரும். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ்

செய்திகள். டெல்லி அஞ்சல், சென்னை அஞ்சல். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர். உயிரின் உறவி நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இதுவரை இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.
2: நேரிலே இந்த நிகழ்ச்சியில் மகளிர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, வீட்டு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-90-101-8, 9342-90-101-8. வாட்ஸ்அப் எண் 8300-119-101-8. தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய டிப்ஸுக்களை சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்கலாம், சந்தித்த வேலை. இந்த படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் ஒரு பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிஷத்தில் நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி சிநேகிதிய நிகழ்ச்சியோட முதல் நேயரை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: குளத்துலேருந்து மங்களம்மா பேசுகிறேன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சாமி.
0: சரிங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: நான் எங்கேயோ. என்னப்பா
0: நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: எப்பயும் ரேடியோவிலேயே தான் சாமி இருப்பேன்.
0: சரி சரிங்க, மகிழ்ச்சிங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன டிப்ஸ் சொல்லலான் இருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து இந்த வயிறுலாம் புண்ணாக இருக்குல்ல?
0: ஆமாம் ஆமாங்க.
1: அதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன்.
0: அதாவது கரெக்டான சமயத்தில் சாப்பிடாம இருந்தால் கூட அந்த மாதிரிலாம் வருன்றாங்க.
1: அதுக்கு தப்பா தக்காளி, மணத்தக்காளி கீரை இருக்குல்ல?
0: ஆமாங்க.
1: அதை நல்லா முழுசாவே அப்படியே கழுவிடணும். நல்லா கழுவிடணும். மண்ணெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா முழுசா அப்படியே கொட்டோடைய கழுவி எடுத்துட்டு அரிஞ்சி நல்லா பொடியை அரிஞ்சி எடுத்துட்டு அப்போ நம்ம வந்து ரெண்டு கையும் வச்சு அப்படியே புளியும் போது அந்த சாறு வரும் இல்லை?
0: ஆமாங்க.
1: நல்லா இறுக்கி புளியும் போது நல்லா தேங்காய் பால் மாதிரி அந்த சாறு வந்துடும்.
0: சரிங்க.
1: அதை என்ன செய்யணும், ஒரே ஒரு உப்பு கல் போட்டு ரெண்டு சொட்டு எலுமிச்சங்காயை மட்டும் நல்லா கலக்கிட்டு வெறும் வயிற்றுல காலையிலேயே குடிக்கணும்.
0: அதாவது அந்த பச்சை இலையை அப்படியே சாறு எடுக்கணுங்க?
1: ஆமா, அந்த அரி நம்ம பொரியல் பண்றதுக்கு அறுத்து எடுக்கணும்ல.
0: சரிங்க.
1: முன்சா

0: கழுவிட்டுதான் அறியணும். அறிஞ்சிட்டு ரெண்டு கையும் வச்சு அப்படியே குடிக்கும் போது அந்த தண்ணி அந்த சாறு இறங்கும்.
1: எத்தனை நாளைக்கு குடிக்கலாங்க?
0: அது வாய் புண்ணு வயிறு புண்ணு இருக்குன்னா எல்லாருமே குடிக்கலப்பா. வயசுல உள்ள புழு எல்லாம் கூட கொஞ்சம் கம்மி. குழந்தைங்களுக்கு மெயினா குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த வயசுல இருக்க புண்ணு இந்த புழுவெல்லாம் கூட மத்தாயிரும்.
1: அது எத்தனை நாள் வேலை? அதிகமான நாள் குடிச்சா கூட எந்த பாதிப்பும் இல்லை இல்லைங்களா?
0: அது அது அதே மாதிரி இந்த வயதுல உள்ள புண்ணெல்லாம் யாரும் ஒருமா ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். நம்மளும் ரெண்டு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து குடிக்கலாம்.
1: சரிங்க.
0: அதே மாதிரி இந்த காலு வலி வருது இல்லைங்களா, ரெண்டு காலு, அந்த காலு வலி வரும்போது இந்த கை ஒரு வீட்லயே ஒரு எண்ணெய் வந்து உண்டாக்கிக்கலாம் தைல மாதிரி.
1: சரி சரிங்க.
0: அந்த ஆடாதோட அஞ்சல் நோக்கி கொடிவேலி முடக்கத்தான் இஞ்சி பெருங்காயம் பூண்டு ஒரு பல்லு எல்லாம் நச்சு போட்டு அப்படியே நல்லெண்ணெயில கொதிக்க வைக்கும் போது அந்த எண்ணெய் சூடாகும் போது இந்த எல்லாம் அள்ளி அதுல போடணும்.
1: சரிங்க.
0: போட்டு நல்ல எண்ணெய் சூடாய் அதுக்கு நல்ல கரிஞ்சி வரும்போது இறக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அடி பாதத்துக்கு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நம்ம பெருவிரல் காலை வந்து கையை எப்படி மல்லாக்க வைக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் காலை அட்ஜஸ்ட் பண்ணி மேல திருப்பிட்டு ரெண்டு பெருவிரலையும் வச்சு அந்த எண்ணெயை தொட்டி நல்லா தேய்க்கு அப்படியே நீவும் போது நெட்டி விழுவுப்பா காலில்.
1: சரி சரிங்க.
0: நெட்டி விழுந்த உடனே அந்த காலு வலி கம்மி இல்லாம போயிடும்.
1: பரவாயில்லைங்க, நல்ல ஒரு குறிப்புகளை சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றிங்க நன்றிங்க.
0: நன்றிப்பா. இல்லையத்துல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.

0: நிகழ்ச்சியோட அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கங்க. வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க பவானியில இருந்து வளர்மதி பேசுறேங்க.
0: வளர்மதி பவானியில இருந்துங்களா? சரிங்க, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி வந்து கேட்டிருக்கீங்களா?
1: மறுபடியும்
0: சொல்லுங்க, தெளிவா கேக்கல நீங்க சொல்றது.
1: அரிசி சமைக்கிறோம், அரிசி கலந்து தண்ணிங்க.
0: சரிங்க,
1: மகிழ்ச்சிங்க.
0: நேரம் பார்த்தீங்கன்னா 12:23 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: பன்னிரண்டு மணி 28 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நிகழ்ச்சியில் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: காந்தலேருந்து சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க.
2: ஓகே சார், ஒரு சின்ன கிட்ஸ் தான் சார்.
1: சொல்லுங்க.
2: நம்ம இந்த குழந்தைங்களை சார் தலையில பேன் இருக்கும் இல்லைங்களா சார்? ஒவ்வொரு பிள்ளைங்க இப்ப பேன் எடுக்கவே கூப்பிட்டா கூட வராதுங்க சார். இப்ப பிள்ளைங்க எல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சார், நம்ம அந்த குளிக்கிற தண்ணியில சார் தனியா நம்ம புள் தண்ணியிலே போடக்கூடாதுங்க சார். ஒரு 2 சம்பு அளவுக்கு தண்ணி தனியா எடுத்து வச்சு நம்ம ஊட்டி குளிர்க்க அந்த சுடு தண்ணி தான் சார் கேக்குது. அதுல இந்த வேப்பலைய போட்டுங்க சார், நல்லா இலை உருவி போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க சார். கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் 4 கால் உப்பு போட்டுட்டுங்க சார். நல்லா கொதிக்க வச்சு தலைக்கு மட்டும் ஊத்தி விடணும் சார் அந்த தண்ணி.
1: எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுங்க
2: சார்? அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யலாங்க சார். ஒரு வாரத்துக்கு ஒரு 3 தடவை இல்ல 4 தடவை செஞ்சாங்க சார். அந்த பேன் எல்லாம் அது தலையில இருக்கிற பேன் கீழே உழுகுது, கொஞ்சம் இருக்கிற செத்தும் போயிடுங்க சார். அப்படியே இந்த வேப்ப இலை கொஞ்சம் நல்லா உருவி போட்டு கொதிக்க வைக்கணுங்க சார் தண்ணிய.
1: அதாவது எளிமையான ஒரு குறிப்பாவும் இருக்குது, சிம்பிளாவும் இருக்கு இல்லைங்களா?
2: ஆமாங்க சார், இதெல்லாம் கிடைக்கிற பொருள் தானே சார். உப்பு மஞ்சள் தூளை நம்ம வீட்லயே இருக்கிறதா, வேப்பையில மட்டும் தான் நம்ம ஊட்டியில போய் வாங்கணும். அது பிளைன்ஸ் எல்லாம் அவங்க மரத்திலேயே உடச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நம்ம ஊர்ல நம்ம அதுவும் காசு கொடுத்தான்னு வாங்க வேண்டியதா இருக்குங்க சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
2: நல்லா கொதிக்க வச்சுங்க சார். வாரத்துக்கு ஒரு 3 தடவை போட்டா போதுங்க சார். அந்த பேனுங்கள்லாம் தலையில இருந்து குளிக்கும் போதே கீழே விழுந்துடும் சார். இல்லைன்னா அப்படியே அந்த செத்து இந்த ஈரெல்லாம் கொஞ்சம் செத்து போயிடுங்க சார். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம வீட்டுல இருக்கிற மருந்துகளை வச்சு செஞ்சு பாக்கலாமே சார்.
1: சரிங்க, நல்ல ஒரு குறிப்புங்க, முக்கியமான ஒரு குறிப்பா இருக்கு. சரிங்க, நன்றிங்க
2: சார்.
1: நன்றி, நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள்லாம் சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.

0: அடுத்த இளையரை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க இங்க காந்தப்பாடியிலேயே பெரியூர்ல இருந்து செல்வி பேசுறேங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: ஆ, கேட்டுட்டு இருக்கோங்க.
0: சரி, சொல்லுங்க, என்ன குறிப்பு சொல்லலாம் இருக்கீங்க?
1: குறிப்பு எனக்கு எதுவும் தெரியாதுங்க.
0: அப்படிங்களா?
1: மரத்துல மங்கு இருக்கு.
0: ஆமாங்க.
1: போறதுக்கு வந்து தக்காளிய ரெண்டா கட் பண்ணி காலை நேரம் கொஞ்சம் தடவணுங்க. தடவுனீங்கன்னா அந்த மங்கெல்லாம் போயிருங்க.
0: எத்தனை நாளைக்கு தக்காளி வந்து தடவணுங்க?
1: அது ஒரு 10 நாள் தடவுனீங்கனால உங்களுக்கு தெரியுங்க எப்படி இருக்கு என்னங்க.
0: வேற நிறைய கிரீம் அதெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர், ஆனா அதுவும் கேக்குறது இல்ல. இந்த மாதிரி பண்ணா சரியாகுன்றீங்க?
1: அதனால இது வந்து இயற்கையான வைத்தியம் தாங்க.
0: சரிங்க சரிங்க, நல்ல ஒரு குறிப்பு சொல்லியிருக்கீங்க, நன்றிங்க.
1: நன்றி. எல்லாருக்கும் ஃப்ரெண்டு பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க.
0: ஆ, கொடுங்க. வணக்கம். ஹலோ.
2: ஹலோ,
0: வணக்கங்க, சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க?
2: பேர் பூங்கடிங்க.
0: என்னங்க?
2: பூங்கடிங்க.
0: சரிங்க,
2: நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் கேட்டே தான் இருக்கிறோங்க சார்.
0: சரி, மகிழ்ச்சிங்க. நீங்க என்ன டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா?
2: பாட்டு
0: நேரம் இருப்ப நிகழ்ச்சியில கேளுங்க. நன்றி, நன்றிங்க.

நேர்களே, நேரம் பார்த்தீங்கன்னா 12:34 ஆயிட்டுருக்கு. நேர்கள்லாம் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அடுத்து யாருன்னு பார்த்துடலாம்.

0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கங்க.
1: சார் வணக்கம் சார், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கேங்க. சரிங்க, என்ன டிப்ஸுங்க?
1: அதாவது சார், நம்ம ஒரு அவசரத்துல ஏதோ உடம்பு முடியாதப்பா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முட்டை ஆம்லெட் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதுல போய் ரோஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. ஒரே பாடை, சில பேர் வாந்தியே எடுத்துடுறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ஒரு முட்டை ஆம்லெட் போடுறதுக்குன்னு தனியா ஒரு தோசைகள் வச்சு கூடாதுங்களா? ரோஸ்ட் தோசைகள்லயே போட்டு வாந்தி எடுக்க வைக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது சார், சாப்பாடு நம்ம வந்து சூடா சாப்பிடணும், நம்ம முடியல இன்னைக்கு அப்படிங்கறக்காக ஹோட்டலுக்கே நம்ம போறோம். என்ன செய்யறாங்கன்னா, பழைய சாதம் முத நாள் மிச்சறதை எடுத்து தயிர் சாதமா தாளிச்சு பழையத குடுத்துறாங்க. பழச்சு சாப்பிடறதுக்காக யாருமே ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க,
0: அதனால வயிற்று உபாதையெல்லாம் வருதுங்க.
1: ஆமாங்க, வீட்டுல பழச்சிருந்தா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சுட சுட சாப்பிடணும் தான் ஹோட்டலுக்கே போறோம். அங்க பழச்சு குடுக்குறாங்க, சட்னி பிரிட்ஜ்ல வச்சு குடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வீட்டுல பிரிட்ஜ்ல வச்சு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட தெரியாதா? சூடா சாப்பிடணும், டேஸ்டா நாக்கு சாப்பிடணும், சம்பாதிக்கிறமே. இந்த ஒரிஜினல் வயிற்றுக்காக சம்பாதிங்க, ஹோட்டல் வச்சு நல்லா சம்பாதிங்க, ஆனா பாவம் செஞ்சு சம்பாதிக்காதீங்க, அது நிலைக்காது.
0: சரிங்க, அதனால வயிற்று பிரச்சனை வரும், அதனால ஒத்துக்காது. அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்ருக்குறவங்க நான்வெஜ் அந்த வாடை வந்து பிடிக்காது அப்படின்றீங்க, நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. சரிங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு. நன்றிங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி, நன்றிங்க. நேர்களை, நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை கேட்போம். காதல் சொல்ல வந்தேன் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்கலாம், அரியரன் குரலில்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இதுவரை கேட்டது
1: ஸ்நேகிதியே. நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமிகண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
2: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதேபோல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த ஜிடிபி வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபமேற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபமேற்றி பொது இடங்களில் சென்று தீபமேற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2 வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31 வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததையடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
4: 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014 ஆண்டு 190,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில் துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30,00,000 மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினைக் கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27 நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ் அமெரிக்காவின் ரீஸ் பிராட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நிலையத்தில் நேரம் போது 12:50.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: வட்டார மருத்துவ மையங்கள் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வாக்குப்படி ஒரு மனிதனின் ஆன்மாவும் அவனது சிந்தனையும் வளர வேண்டுமானால் முதலில் அவனது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதேபோலத்தான் ஒரு தேசத்தின் பொருளாதாரமும் வலிமையடை வேண்டுமானால் அந்த நாட்டின் சுகாதார கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இந்தியா இன்று உலக அளவில் குறைந்த செலவில் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை வழங்கும் ஒரு முதன்மையான நாடாக வளர்ந்து வருகிறது. இந்த வலிமையை பயன்படுத்தி இந்தியாவை உலகளாவிய மருத்துவ மதிப்புடைய சுற்றுலா மையமாக மாற்றுவதற்காக மத்திய அரசால் 2026-27 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் வட்டார மருத்துவ மையங்கள் திட்டம். இத்திட்டம் வெறும் புதிய மருத்துவமனைகளை கட்டுவது மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு மருத்துவ சேவைகளை ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் உத்தியாகும். இத்திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளின் பங்களிப்போடு முதற்கட்டமாக நாடு முழுவதும் 5 வட்டார மருத்துவ மையங்களை அமைக்க மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இத்திட்டம் முழுக்க முழுக்க பொது தனியார் கூட்டுறவு என்ற உன்னத முறையில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் அரசின் வழிகாட்டுதலும் தனியார் துறையின் அதிநவீன தொழில்நுட்பமும் கைகோர்க்கின்றன. இந்த மையங்கள் சாதாரண மருத்துவமனைகளாக செயல்படாமல் நவீன சிகிச்சை, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் அனைத்தையும் தன்னுள் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவ வளாகமாக திகழும். உலக நாட்டு நோயாளிகளை ஈர்க்கும் வகையில் இந்த 5 மையங்களும் 5 பிரதான உள்கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். இங்கு அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், உலகத்தரம் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நோய் கண்டறியும் கருவிகள் மற்றும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களின் சேவைகள் உறுதி செய்யப்படும். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி போன்ற சிகிச்சைகளுக்கென தனிப்பிரிவுகள் இந்த வளாகங்களுக்குள் அமையும். இத்துடன் இணையாக உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ மையத்துடன் இணைந்து இந்த பாரம்பரிய முறைகளுக்கு அறிவியல் பூர்வமான சான்றிதழ்களும் வழங்கப்படும். வெளிநாட்டு நோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் இந்தியாவிற்குள் நுழைவது முதல் அவர்களுக்கான தங்குமிடம், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் விசா போன்ற அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் பிரத்யேக வசதி மையங்கள் இங்கு செயல்படும். அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் முதியோர்களுக்கான இயற்கை சூழலுடன் கூடிய உடற்பயிற்சி மற்றும் மனநல மறுவாழ்வு மையங்கள் உலக தரத்தில் அமைக்கப்படும். நமது நாட்டில் இதுவரை மருத்துவ சுற்றுலா என்பது டெல்லி, மும்பை, சென்னை போன்ற முதன்மை பெருநகரங்களை மட்டுமே நம்பியிருந்தது. இதனால் இந்த நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் மக்கள் நெரிசல் மிக கடுமையாக அதிகரித்தது. இந்த 5 வட்டார மருத்துவ மையங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் மருத்துவ கட்டமைப்பு பல மடங்கு உயரும். இதனால் பெருநகரங்களின் சுமை பெருமளவு குறையும். இத்திட்டம் மருத்துவ சுற்றுலாவை வெறும் மருத்துவமனை வருகை என்ற நிலையிலிருந்து மாற்றி ஆரம்பகட்ட பரிசோதனை முதல் சிகிச்சை மற்றும் முழுமையான உடல் நல மீட்பு வரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு முழுமையான ஆரோக்கிய பயணமாக மாற்றுகிறது. தற்போது இந்தியா உலகளாவிய மருத்துவ சுற்றுலா குறியீட்டில் 10வது இடத்தில் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா இப்பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் முன்னேறி பில்லியன் கணக்கான டாலர் அந்நிய செலாவணியை ஈட்டும். வட்டார மருத்துவ மையங்கள் திட்டம் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ அறிவையும் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தையும் ஒன்றிணைத்து உலகிற்கு நாம் வழங்கும் ஆரோக்கிய கொடை. நமது நாட்டின் திறமையான மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் உலகளாவிய மருத்துவத்துறையின் முதன்மை தலைவனாகவும் உலக மக்களின் ஆரோக்கிய புகலிடமாகவும் நமது பாரதம் திகழும் என்பது உறுதி. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை வட்டார மருத்துவ மையங்கள் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
0: இனி தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல். டில் கயகரே இந்த படத்திற்காக உதித் நாராயணன் அனுராதா பட்வால் பாடிய ஹிந்தி படப்பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: வண்ண வண்ண பூக்களில் அடுத்து மரியமுக்கு இந்த படத்திற்காக ரஞ்சனி ஜோஸ் நிதின் பாடிய மலையாள படப்பாடல்.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நேரம் 1:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து பெல்லி காலங்குரா இந்த படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். இது கன்னட மொழி பாடல்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியோர் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடலின் படம் வெள்ளி காலங்குரா.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
0: வண்ண வண்ண பூக்களில் அடுத்து தெலுங்கு படப்பாடல், பாடலின் படம் ஜீன்ஸ்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து கரம் மசாலா இந்த படத்திற்காக உதித் நாராயணன் பாடிய ஹிந்தி படப்பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வரும் அதேவேளையில் இந்தியா மீதான உலகத்தின் நம்பகத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2026 உலகளாவிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகள், வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய சிந்தனைகளுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். சிப் எனப்படும் செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தியில் 100,000 பொறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் சிப் தொழில்நுட்ப தகடுகள் உலகம் முழுவதும் பயணிப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளில் எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். சர்வதேச இந்திய தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகளை ஒரே தளத்தில் இணைத்து செமிகண்டக்டர் துறையின் மின்னணு சங்கிலியை முன்னெடுத்து செல்லும் தளமாக இம்மாநாடு திகழ்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் பிரதமர் நல்ல உடல் நலத்துடன் நீடூழி வாழ வாழ்த்தியுள்ளனர். மத்திய மாநில ஆட்சியில் 25 ஆண்டுகாலம் சேவையாற்றிய பிரதமரை பாராட்டும் வகையில் 1 மாத கால மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. பிரதமரின் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இல்லங்களில் தீபம் ஏற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இரத்த தான முகாம், தூய்மைப் பணிகள் உள்ளிட்டவைகளும் பிஜேபி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிஜேபி மாநில துணைத்தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம், பொது சேவையில் பிரதமரின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த 1 மாத காலத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீடு மற்றும் வளர்ச்சி மையமாக உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழகம் திரும்பிய நிலையில் அரசு வெளியிட்ட அறிக்கையில் உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி 15,300 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அரசு கூறியுள்ளது. வரும் 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்தும் அரசின் பயணம் தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய் கடன் அரசு பெற்ற நிலையில் புதிய தலைமை செயலகத்தின் அவசியம் குறித்து வினா எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி

0: கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதான கட்சிகளான தவேக, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக் குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 78. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வர்த்தகம் தொழில்துறை இணையமைச்சராக அவர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பும் கொள்முதல் ஆணைகளும் கிடைக்கும் வகையில் இணையவழி நடைமுறைகள் செயல்படுத்துவதன் அவசியத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான புதிய இணையவழி கொள்முதல் நடைமுறைகளை சென்னையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் இப்பிரிவில் அதிக எண்ணிக்கையில் வழங்குநர்களை இணைக்க நடவடிக்கையை எடுக்க கேட்டுக்கொண்டார். நெசவாளர்களின் கூலி உயர்வு கோரிக்கைகளுக்கு ஐவர் குழு கருத்து கேட்பு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு அனைத்து சரகங்களிலும் நெசவாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இவ்வார இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார்.
2: ஐவர் குழு அமைச்சிருக்கிறோம், பகுதியில போய் கருத்து கேட்பு நடந்து இருக்கிறாங்க நெசவாளர்களோட. அவங்களோட கருத்து கேட்பு ஆய்வு அறிக்கையை வந்து துறை செயலாளர்கிட்ட வந்து இந்த வாரத்துக்கு கடைசியில சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கு பிறகு என்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்கு கூலி உயர்வு பண்ணணுமோ அதை நிச்சயம் இந்த அரசு ஆலோசித்து நடவடிக்கை.
0: நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனையில் தாலுகா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெரியார் ஈவே ராமசாமியின் 148வது ஆண்டு பிறந்த தினம் சமூக நீதி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். ஈவே ராவின் சொந்த ஊரான ஈரோடில் உள்ள அவரது நினைவகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மாலை அணிவித்தார். இந்நாளையொட்டி திருப்பத்தூரில் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கோவிலின் 12 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று அதிகாலை 12 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண 50க்கும் மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. மதுரையிலிருந்து
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் ஏரி மாசுபடுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இளைஞர்கள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் மிகவும் பெரிய ஏரி உள்ளது. ஏரி குப்பைகளும் மலத்திட்டுகளும் பெரும்பாலான பரப்பை ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியாமல் கடலில் சென்று வீணாக கலக்கிறது. அறிந்த தேத்தாக்குடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஏரியில் குப்பைகளை யாரும் கொட்டக்கூடாதவாறு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் குப்பை கொட்டக்கூடாது என விளம்பரப்படுத்தி வைத்தும் கண்காணிப்பு ஈடுபட்டுள்ளனர். ஏரிக்கரையில் என் ஏரி என் பெருமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள். செல்வன் ஜெபராஜ்.
0: தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:55. திரைப்பட பாடல். காதலுடன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் இப்போது 2:15.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
7: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட பண்டைய பழங்குடி கோத்தரின மக்களின் பாரம்பரிய பாடல்கள் மற்றும் இசை இடம்பெறுகிறது. திருச்சிக்கடி கோக்காலை சார்ந்த சிந்தாமணி குழுவினர் வழங்கும் பாடல்கள் மற்றும் இசை, குந்தா கோத்தகிரியைச் சேர்ந்த மாதி அவர்களின் பாடல் இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி கோத்திரன மக்களின் பாடல்களும் இசைகளும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: ഗീതത്തിൽ. ഇയൽ, ഇസൈ, நாடகம், விஞ்ஞானம், மெய்ஞானம், நேற்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு, நாளைய சாதனை, இவ்வாறு உலகை சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருப்பின் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். கேட்கப்பட்ட கேள்விக்கு வாட்ஸ்அப் வழியாக பதில் அளிக்கலாம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வாசிக்கப்படும். நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள், பதில் அளிக்க மறவாதீர்கள்.
1: உங்களின் நினைவிற்கு நாளை மதியம் 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள் இடம்பெறும்.

0: நிலையத்தில் நேரம் பொது 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8. அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அனுபவ பேழை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையிலிருந்து பிரபலங்கள் தங்களுடைய வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்களுடன் சேர்ந்து அவர்களுடைய தனிப்பட்ட பணி சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை நீலகிரி மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்கலாம், இது போன்ற பல்வேறு அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த வார நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் உதகமண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் மூர்த்தி லிங்காகவுடர் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். வணக்கம்.
1: ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான காரணம் நீங்கள் மாணவர்களை உருவாக்குவதில்லை, குடிமக்களை உருவாக்குகிறீர்கள், நல்ல குடிமக்களை உருவாக்குகிறீர்கள். ஒரு மாணவன் ஒன்றுமில்லாத ஒரு களிமண் போன்று உங்க கையில வந்து ஒப்படைக்கப்படுகிறார், அவரை நீங்கள் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த சிற்பமாக, உயிருள்ள சிற்பமாக உருவாக்குகிறீர்கள். அந்த சிற்பங்கள் தான் நாட்டினை வழிநடத்தி செல்கின்றன. ஒரு ஆசிரியரா இந்த ஒரு சேவையில உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமா இருக்கு?
3: முதலில் நான் என்னுடைய ஆசிரிய பணியை வந்து எடுத்துக்கிட்டது எப்பான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 7வது வகுப்பு படிக்கும் போதே நான் ஒரு ஆங்கில ஆசிரியராகணும்னு நினைச்சேன். நான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆசிரியர் தான் எனக்கு முதலில் எனக்கு வந்து ஒரு ஆங்கில ஆசிரியர் ஆகணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர். கொலக்கம்பன்ற இடத்துல CSI மிடில் ஸ்கூல்ல வந்து நான் படிக்கும் போது என்னுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய காலம் சென்ற திரு இஸ்ரேல் அவர்கள், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில கிராமர் டிப்ஸ், அந்த விஷயங்கள் வந்து எனக்கு மனசில் நிறைஞ்சதுனால சின்ன வயசுலேயே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணுன்ற ஒரு ஆதங்கம் இருந்ததுங்க. அப்போ நம்ம படித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு தமிழ் மீடியம் பள்ளியில், சாதாரண தமிழ் மீடியம் பள்ளியில் நம்ம படிக்கிறோம். இந்த பள்ளியில் படிச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறதில் வைக்கும். பட் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வர்றதெல்லாம் வளைச்சி போட்டு எது கிடைச்சாலும் இங்கிலீஷில் பேசுறது. சின்ன வயசில் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அப்படி எப்படி எப்படி எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டதுக்கு தான் என்னுடைய குழந்தையாக இருக்கும்போது ஏற்பட்ட இன்ட்யூஷன் தான். அதற்கு பிறகு நான் இன்கல்கேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆசிரியர் பணி வரப்பணின்னு சொன்னீங்க, ஐம் எ பார்ன் டீச்சர், நான் ஆசிரியராக பிறந்தவன் என்று கூட சொல்லுவேன். இட்ஸ் மை பேஷன். அதிலும் ஆங்கில ஆசிரியராக இருக்கிறது எனக்கு வந்து பிடிச்ச தொழில். அந்த சமயத்தில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு முதல் முதல்ல என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஆணைப்பள்ளம்ன்ற இடத்துல கலெக்டர் ஆதிமூலம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி நீங்கள் சின்ன வயசு பையனாக இருக்கீங்க, ஆணைப்பள்ளம்னு ஒரு ஏரியா உங்களுக்கு தர்றேன், அந்த ஏரியாவில் ஒரு GTR ட்ரைபல் ஸ்கூல் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ட்ரைபல் ரெசிடென்சியல் ஸ்கூல், அந்த ஸ்கூலை வந்து நீங்கள் போய் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்குறார். பில்லூர் மட்டத்திலிருந்து ரொம்ப கீழே இறங்கி நடந்து நடந்து நடந்து போனோம். நாங்கள் போய் பார்த்தா இப்படி ஒரு ஸ்டீப் இறக்குங்க, 1.8 கிலோமீட்டர் நடந்து போனோம் அந்த ஸ்கூலுக்கு. முதல் அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன உடனே அந்த ஸ்கூல் ஆல்ரெடி ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, ராஜ் என்று பெயர், யுவராஜன் ஒரு ஆசிரியர், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கன்னியூ பண்ணுறதுக்கான ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு, ஏன்னா கீழே போனால் மேலே வர முடியாது, மேலே போனால் கீழே வர முடியாது, அப்படிப்பட்ட சூழல் நாங்கள் வந்து தங்கினேன். ஃபர்ஸ்ட் டே நான் கிளாஸ் போகும்போது 80 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்டுன்னா ஆதிவாசி மக்கள், இருளா மக்கள் வந்தாங்க. குழந்தைங்கள்லாம் போய் இடுப்பில் துண்டை கட்டிட்டு அப்படியே பரிதாமாக வந்தாங்க. அப்போ வந்து அன்சிவிலைஸ்டு சுச்சுவேஷனில் அவங்க அவங்கள பார்க்க முடிஞ்சது. என்னுடைய எம்ஏ எம்எட்டு முடித்த பிறகு முதல் அனுபவம் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்குள்ளே போகிறது, இது கலெக்டர் சொன்ன பிறகு போகிறோம், அன்னாத்தரைஸ்ட் டீச்சராக உள்ளே போகிறோம், போயிட்டு அங்கே 1 இயர் இருந்துட்டு வாங்கங்கிறார் கலெக்டர். அங்கே போய் பார்க்கும்போது தான் பசங்க அவ்வளோ மோசமான சூழல் இருந்தாங்க. எனக்கு வந்து இது எப்படி டெவலப் பண்ணுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரத்தில் இங்கிலீஷ்வாதியராக போய் தமிழை சொல்லி கொடுக்குற சுச்சுவேஷன் வந்தது. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா ஒரு பையன் அந்த ஆதிவாசிக்கு ஒரு குரல் ஓசையோட, வாதியாரே ஒனுக்குண்ணா என்னன்னு கேட்டால், யூரின் பாஸ் பண்ண போகிறானா, சரிப்பா போயிட்டு வாங்க மேலே அனுப்புனா, மேலே போனவன் என்ன பண்ணிட்டான் திடீர்னு, வாதியாரே டேய் ஆடு மேய்க்க போய்கோள் டே நான் பார்த்து. முதல் அனுபவமே வாதியார பையன் டேன் கூப்பிடுறான் சார்.
1: எனக்கு ஏதோ பழைய பாக்கியராஜ் படம் பார்க்குற ஒரு ஃபீல்டாக வருதுங்க சார். அடுத்து என்ன நடந்துச்சுங்க?
3: வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். 1 இயர் அங்கே இருந்தேன். இந்த பூர்வ குடிமக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கலாச்சாரத்தினுடையவங்களாக இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க கலாச்சாரம் இருந்தது. அவர்கள் கம்யூனிட்டிக்கு மாறி இன்னொரு கம்யூனிட்டியில் வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, அவர்களுக்குன்னு நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, மாலை நேரத்தில் உட்கார்ந்து சாமி கும்பிட்றதாகட்டும் பக்தி பரவசத்தோடு

0: கூடிய மக்களாக இருப்பாங்க. சாயங்காலம் ஒரு ஆசிரியர் பணியை முடித்த பிறகு சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு அவங்களோட உட்கார்ந்து அவர்கள் அந்த பீக்கின்னு சொல்லுவாங்க, அந்த அவங்க கையில் இருக்கிற அந்த சின்ன ஒரு ட்ரம்ஸை வச்சுக்கிட்டு பாட்டு பாடி சுற்றி உட்கார்ந்து அவங்க டான்ஸ் ஆடுற கலாச்சாரம் ரொம்ப அழகான கலாச்சாரம். எனக்கு இன்னும் மறக்க முடியாது அந்த மிகப்பெரிய பலாப்பழங்கள், அந்த ஒரிஜினல் டேமரிண்ட், அதாவது புளி, இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. ஒரு வருஷம் அங்கே இருந்துட்டு வந்த பிறகு தென் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் ஸ்கூல் டீச்சர் அவுட்டி கவர்மெண்ட் ஸ்கூல். பார்ட் டைம் டீச்சராக தான் அங்கே ஜாயின் பண்ணுறேன். பார்ட் டைம் டீச்சராக தான் என்னுடைய வாழ்க்கையை கன்னி பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நிறைய மாணவர்களை உருவாக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல மாணவர்கள் இன்னும் கூட நான் நினைவுபடுத்தணும்னு யோசிக்கிறேன்.
1: நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் முதல் அனுபவமே நீங்கள் சிறந்த ஒரு அனுபவத்தை தரீங்க. நீங்கள் சொன்ன அந்த ஒரு அரை மணி நேரம் இல்லை அந்த ஒரு நாள், உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் உள்ளே போகிறீங்க, எதனால் உங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த ஒரு பள்ளிக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒரு வருஷம் அங்கே இருந்து அந்த மக்களோட பழகி அவங்களுடைய
0: பாஷையும் கற்றுக்கிட்டு,
1: எஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க, அவங்களுடைய அறிவு கண்ணை
0: திறந்திருக்கும். ஆமாம்,
1: ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம்.
0: ஆமாம் சார்.
1: சார், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை, பாடலை தொடர்ந்து இணைவோம். இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட். சார், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை, பாடலை தொடர்ந்து இணைவோம். இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்.

0: மீண்டும் ஒருமுறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் பேராசிரியர் மூர்த்தி லிங்காகவுடர் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியை ஃபார்மலாவே ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: சரி சார்.
0: நீங்க ஆரம்பத்துல சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில பிறந்திருக்கீங்க, ஒரு கிராமப்புறத்துல எளிமையான ஒரு குடும்பம், எளிமையான ஒரு கல்வி, இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது உங்க வாக்குல இருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்.
1: சாதாரண குடும்பம் சார். எங்க அப்பா ஒரு சாதாரண தோட்ட தொழிலாளிக்கு என்ன பிறந்த ஒரு ஆளு. குடும்பத்துல மொத்தம் ஒரு 6 பேர், என்னோட சேர்த்து 6 பேர். இந்த குழந்தைங்களை வளர்த்தெடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அப்ப வந்து என்னுடைய SSLC முடிச்சு, அதுக்கப்புறம் +2, இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஹையர் செகண்டரி. அந்த காலத்தில் நாங்கள் தான் முதல் நாங்கள் முடித்தோம். நான் நல்ல மாணாக்கனா எப்பொழுதுமே, ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ், 1வதுலேருந்தே படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு ஒரு வெறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிக்கணுன்ற எனக்கு ஒரு வெறி இருந்தது. ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் தான் நான். பள்ளிக்கல்வி முடிக்கிற வரை நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அப்போ நான் கிட்டத்தட்ட என்னுடைய பள்ளிக்கல்வியினுடைய இறுதி வகுப்பு முடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து நான் வந்து ஆங்கில லிட்ரேச்சர் வந்து ஹவ் செலக்டட். கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறேன். பிரமாதமான ஆங்கிலத்தை நான் கற்றுக்க முடியல. தென் அதுக்கப்புறம் MA வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், தாம்பரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அந்த 2 வருஷம் MA படிக்கும்போது தான் என்னுடைய ஆங்கில அறிவை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டேன். நல்லா டெவலப் பண்ண முடிஞ்சது. அந்த கல்லூரி என்னை வந்து வளர்த்தெடுத்தது. அதுக்கப்புறம் BA/MEd வந்து திருநெல்வேலி மெட்ராஸ் காலேஜில் படித்தேன். நல்ல ஒரு ஆசிரியருக்குரிய தகுதியை முழுமையாக வளர்த்துக்கிட்டு, ஆசிரியராக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட பிறகு, தென் அதுக்கப்புறம் ஒரு டியூஷன் சென்டரில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி ஊட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சேன். கொஞ்ச நாள் தான் ஊட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில். அதுக்கு பிறகு நான் வந்து கோயம்புத்தூருக்கு போய் JCT காலேஜில் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கல்லூரியில் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமான வாழ்க்கை. அதற்கப்புறம் நிறைய எக்ஸ்போஷர் எனக்கு இருந்தது. ஒரு மீடியா லைனுக்குள்ள என்னுடைய அவதாரங்கள், பல அவதாரங்களாக இருந்தது மீடியா லைனுக்குள்ளே வந்தேன். எந்த அளவுக்கு என்னுடைய ஆங்கிலத்தை அதிகமாக நேசிச்சேனோ, ஒரு 600 poems உள்ள மனப்பாடமாக வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மெமரி poems வந்து நான் பைஹார்ட் பண்ணி தான் கிளாஸில் டீச் பண்ணுவேன். இப்பொழுதும் எப்பொழுதும் எதிர்காலத்தில் ஒருவேளை வந்தால் கூட, சூழ்நிலை வந்தால் கூட அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு என்னுடைய ஆங்கிலத்தை வளர்த்துக்கிட்டோம், அதே போல் என்னுடைய தமிழ் அறிவை நான் அழகாக வளர்த்துக்கிட்டேன். வானொலி நிகழ்ச்சி மூலம், இந்த பண்பலை வரிசையின் மூலம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய தாய்மொழியை குறித்து நீங்கள் சரியான ஒரு புரிதல் இருக்கணும். தாய்மொழியை சரியா நீங்க பேச கத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா தமிழை தமிழன் உச்சரிக்க கத்துக்கிட்டா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆங்கிலம் வந்து கைகூடும். இந்த ரகசியத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிட்டாவே ஒரு மாதிரி தமிழை வந்து தமிழ்னு சொல்லவே கூடாதுங்க. தமிழ் என்பதை தமிழ் என்று அழுத்தி சொல்லணும். அந்த தமிழை அழகாக நம்ம நிச்சயமாக சொல்லி பழகணும். எனக்கு தமிழ் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது.
0: பிறப்பில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அகைன் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். உங்களுடைய குடும்பத்தில் 6 குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? பெற்றோரை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்க. 6 குழந்தைகளில் நீங்கள் 8வது குழந்தையாக பிறந்தீங்க. உங்கள் வீட்டில் பிறந்த மற்ற குழந்தைகளுக்கு கல்வி அறிவை வந்து உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி அளித்தார்கள்?
1: மற்ற பிள்ளைகளை பொறுத்த மட்டும் பிரமாதமான கல்வி அறிவை எங்கள் பேரண்ட் கொடுக்கல. எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்டாக மாறதுக்காரன். எங்கள் அண்ணனுடைய எங்கள் அண்ணன் வந்து ஒரு டிசிப்ளின்டு சைல்டாக வீட்டில் இருந்தார். அவர் சில நீட்னஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், இப்படி எல்லாம் இருக்கணுன்றது. அவருடைய அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டதான் அந்த நீட்னஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அவர் கொஞ்சம் SLC வர நல்லா படித்தார். அதற்கப்புறம் ஒரு பஸ் கண்டக்டராக அவர் போயிட்டார். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் என்ன படிப்புன்ற மாதிரி பெருசாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அக்கா எங்களெல்லாம் வளர்த்துடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை என்னுடைய அக்கா எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு கீழே ஒரு தங்கச்சி, தென் தம்பிக்கு 2 பேர். கல்வி ஓரளவுக்கான கல்வி தான். ஆனால் இவர்கள் எல்லாத்த விட நான் தான் நல்ல ஒரு முறையில் எனக்கு வந்து கல்வியை கிடைக்க வந்து கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு சொல்லுவேன். நான் ஒருத்தான் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில்.
0: இப்போ ஒரு வீட்டினுடைய மூத்த பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இதே கடைசி கடைக்குட்டியாக இருக்கும்போது சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும். அந்த பாசம் அன்பு அப்படிங்கிற விஷயம் தான் நிறையவே கிடைக்கும் கடைக்குட்டிக்கு. எப்பவுமே மிடில் பறக்கிறதும் ஒரு இது படிக்கிறதும் வந்து ரொம்பவும் ஒரு வரம். அவ்வளோதான்
1: வரம் வரம் வரம்.
0: மூத்த பிள்ளை அப்படிங்கும்போது பொறுப்புகள் அதிகமாக சுமக்க வேண்டியது இருக்கும். நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கிறது இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறது.
1: கரெக்ட். எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. என்னை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் வந்து செல்ல பிள்ளையாகவும் இல்லை, அட் தி சேம் டைம் வந்து எனக்கு கண்டுக்காமல் இல்லை. நான் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பேன். என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பேன். அந்த அன்புன்றது இன்னைக்கு வர அது அப்படியே நினச்சி போயிட்டே இருக்குது. நல்லாவே போயிட்டுருக்குங்க. எனக்கு வந்து நான் நல்லா படித்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன மதித்தாங்க.
0: நேயர்களை, தொடர்ந்து ஒரு பாடலை அடுத்து நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள் அது OTFM 101.8.

0: நேயர்களே, அனுபவ பேரவை நிகழ்ச்சியினுடைய இந்த வாரத்தினுடைய நிறைவு பகுதி. பேராசிரியர் மூர்த்தி லிங்காகவுடர் அவர்கள் என்ன விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல் பேட்ச் HSC சொல்லியிருந்தீங்க இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வரைக்குமே SSLC தான், ஓல்டு SSLC தான். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு SSLC அப்புறம் ஒரு +1 +2 உள்ள வருது அப்படிங்கும் போது அங்கே உடனே டீச்சர்ஸ் கிடைச்சாங்களா, இல்லை டீச்சர்ஸ் கிடைக்காம நம்மளே படிக்க வேண்டியது இந்த மாதிரி இருந்துச்சுங்களா? ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க? ரெண்டாவது இதை தாண்டி உங்களுடைய கல்லூரி PUCங்கிற கான்செப்ட் கிடையாது, நீங்க +2 முடிச்சு டைரக்டா காலேஜ் போறீங்க. சோ அந்த ஒரு அனுபவம் எப்படி?
1: ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வரலங்க. SSLC முடிச்ச பிறகு நாங்க 11th and 12th உள்ள போகும்போதே நல்ல ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைச்சாங்க. அந்த காலத்து ஆசிரியர்கள் என்பவர்கள் வந்து அருமையான ஆசிரியர்கள். இன்றுமே என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய என்னுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்கள், என்னுடைய தமிழாசிரியர் போலவர் நஞ்சன் அவர்கள் தாம்பட்டியில் தான் இருந்து வந்தாங்க, என்னுடைய எக்கனாமிக்ஸ் மாஸ்டர் ஒரு பீமன் அப்படின்னு ஒரு சொல்லி மாஸ்டர், ஆசிரியர்லாம் அப்படி வரிசையாக நிறைய அடிக்கிட்டு போகலாம். அருமையான ஆசிரியர்கள் அமைஞ்சாங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆசிரியர்கள் அமைஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டீச்சர் இருந்தாங்க. நான் எடுத்தது காமர்ஸ் குரூப் எடுத்தான் ஃபர்ஸ்ட் படித்தேன். ஆக்சுவலாக என்னுடைய காமர்ஸ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி சிறுமுகையிலிருந்து வேலுச்சாமின் ஒரு காமர்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் வந்தார், என்னுடைய எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 7 ஒரு மாஸ்டர் எனக்கு வந்தார், அக்கௌண்டன்சிக்கு மோகன் ராஜ் ஒரு மாஸ்டர் வந்தார், இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ்க்கு பிடிச்சிருக்கும், என்னுடைய இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி வசந்தகுமாரின்னு ஒரு டீச்சர் உடுமலைப்பேட்டிலேருந்து வந்து அவங்க வந்து அவனுடைய செல்லப்பிள்ளையாகவே என்னை வளர்த்தெடுத்தாங்கன்னு சொல்லலாம். அது மறக்க முடியாது. என்னுடைய காலம் சின்ன சிந்தாமணி டீச்சர் போன்ற நல்லாசிரியர்கள். நான் படித்தது வந்து மேலூர் ரொசாட்டி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் அந்த காலத்தில் இருக்கும்போது அந்த அதற்கு முன்னால் தலைமை ஆசிரியர் TRaman அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஸ்கூலை வந்து கட்டுக்கோப்பா பசங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாஸ்டர், எங்கே பார்த்தாலும் பசங்களை அடிப்பார். அந்த பசங்களுக்கே உரிய அந்த கல்ச்சர், அந்த என்ரிச்மெண்ட் அந்த ஸ்கூலில் இருந்ததை ஃபர்ஸ்ட் பேட்ச் ஹையர் செகண்டரி என்னால் உணர முடிஞ்சது அந்த ஹையர் செகண்டரியில். இன்ஃபேக்ட் அவருடைய சன்ன மோகன் சொல்லி அவனும் என்னுடைய கிளாஸ்மேட்டாக தான் படித்தான். ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து எங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து நல்ல ஆசிரியர்களை கிடைச்சாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்திற்குரிய ஆசிரியர் குறைவு படலை. நல்லாவே படித்தோம், நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்றோம். இன்ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஏர்ன் அண்ட் லேர்ன் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. ஒரு மாணவனுக்கு சம்பளம் சாண்ட்விச் கோட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சம்பளமும் கொடுத்து அவனை படிக்கவும் வச்சாங்க ஸ்கூலில். அந்த முதல் பேட்சில் அவனுக்கு சம்பளம் 50 ரூபா அவன் சம்பளம், சம்பளமும் கொடுத்து அந்த ஸ்கூலில் என்னை படிக்க வச்சாங்க. அது அதற்கப்புறம் நிறைய இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த அந்த பெருமை எனக்கு உண்டு அந்த ஸ்கூலில்.
0: சார், இல்லை ஏர்ன் அண்ட் லேர்னிங் அப்படி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, இது வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரிங்களா?
1: இல்லை, ஸ்காலர்ஷிப் இல்லை. அதாவது இந்த பள்ளிக்கூடத்தில் போய் அவருக்கு அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தினுடைய வேல்யூ, சம்பாதிக்கக்கூடிய வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவனுடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த அவருடைய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா, காலைல வந்து ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அசிஸ்ட் பண்ணணும். அந்த கிளாஸில் பெல் அடிக்கிற டைம் பார்க்கணும், கிளாஸஸ் பார்க்கணும், டிசிப்ளின் பார்க்கணும், அப்புறம் அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இப்படி ஒரு வேலையை கொடுத்த மாதிரி கொடுத்து படிக்கவும் வச்சாங்க. இதுதான் அந்த ஏர்ன் அண்ட் லேர்ன் சிஸ்டம்ன்றது.
0: லைக் ஏ பீப்பிள் லீடர்,
1: லைக் பீப்பிள் லீடர் மாதிரி, ஸ்கூல் பீப்பிள் லீடர் மாதிரி. பட் ஐ எம் நாட் அ ஸ்கூல் பீப்பிள் லீடர், ஐ வாஸ் நாட் அ ஸ்கூல் பீப்பிள் லீடர். பட் என்னை வந்து அந்த கிளா அந்த ஸ்கூலுக்கே ஒரு ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நடத்திட்டு போயிட்டு
0: இருந்தாங்க. சரியான வார்த்தை.
1: ஆமாம்.
0: ஸோ இது ஒரு புது தகவலாக இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும்? எஸ், இன்ஃபேக்ட் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நல்லா படிக்கிற மாணவர்களை சூஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க.
1: அது ஸ்காலர்ஷிப், அது
0: ஸோ அது கேள்விப்பட்ட விஷயம், நானும் வாங்கியிருக்கேன். ஆனால் ஏர்ன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து
1: புது தகவலாக தான் இருக்கு.
0: நிச்சயமா, நிச்சயமா. பேராசிரியர் மூர்த்தி லிங்காகவுடர் அவர்கள் ஒரு ஆங்கில ஆசிரியர் என்பதை தாண்டி ஒரு ஊடகவியலாளராக அவரால் என்னென்ன விஷயங்கள் சாதிக்க முடிந்தது என்பதை பற்றியும், தீவிர புத்தக வாசிப்பாளராக அவர்கள் நமக்கு பரிந்துரைக்கும் புத்தகங்கள், புத்தக வாசிப்பு ஏன் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் வரும் வாரங்களில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி R. பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு R. ராஜ்குமார்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு. இன்றிரவு மணி 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி. மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மயிலம் AWS ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஏற்காடு மஞ்சக்குட்டை, ஓமலூர் AWS, கிருஷ்ணகிரி ஓசூர் AWS ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும், விழுப்புரம் வல்லம், நேமூர், விருதுநகர் சாத்தூர் தலா 6 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி தளி, சேலம் டேனிஷ்பேட்டை, தருமபுரி பாலக்கோடு, பாலக்கோடு ARG தலா 5 சென்டிமீட்டரும், விழுப்புரம் கஞ்சனூர் கெடார், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, புதுச்சேரி திருக்கண்ணூர், சேலம் தருமபுரி PTO ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. நேற்று வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மாரத்வாடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உருவாகும் சூறாவளி சுழற்சி காரணமாக உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடாவை நோக்கி செல்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
2: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
1: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
2: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்கொட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
1: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
2: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும்.
1: சூப்பர் டி, வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
2: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளிய போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை, கால், முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலைய பாக்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
1: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
2: சுகாதாரம் பேணு.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக்குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டு சென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களுடன் நீர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, வணக்கம் சார்.
1: குட் ஆஃப்டர்நூன். வணக்கம்
0: சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து டென்ஷன் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மெடிக்கலாக டெக்னிக்கலாக இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா வந்து என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் இன்னொரு பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் எல்லாருக்கும் தெரியும், ஓகேங்களா? ப்ரெஷர் அக்கார்டிங் டு மெடிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த பிளட் அகெயின்ஸ்ட் த ஆர்ட்ரிஸ் ஆர் பிளட் வெசில்ஸ். அதுதான் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து பிளட் ப்ரெஷர் என்ன ஆர் ஹைப்பர் டென்ஷன். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரியும் பிபினா 120/80 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே ரெண்டு வேல்யூ இருக்குது. இதில் ரெண்டு பிளட் ப்ரெஷர் இருக்குது, சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். அந்த 120 சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது இருக்கிற, கான்ட்ராக்ட் ஆகும்போது இருக்கிற பிளட் ப்ரெஷர், அது வந்து சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். 80 ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது இருக்கிற பிளட் ப்ரெஷர், அது வந்து 80. இது இந்த வேல்யூக்கு மேலே இருந்துச்சுனாலே இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நோன் அஸ் இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் ஆர் ஹைப்பர் டென்ஷன். இது நார்மலாக 120/80 இருந்துச்சுன்னா நார்மல் டென்சிவ் பீப்புள் அவங்க எல்லாம்.
0: ஓகே சார், இது இப்போ வந்து இந்த நார்மல் ரேஞ்ச் சொன்னீங்க, அதே மாதிரி இதில் வேரியேஷன்ஸ், இந்த துடிப்பு வந்து ஹையாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி, இதனால் பாதிப்புகள் வந்து என்ன மாதிரி சார் ஏற்படும்?
1: யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் 120/80 இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து 90/70 இருக்கலாம், 100/70 இருக்கலாம், 110/70 இருக்கலாம், 120/60 இருக்கலாம். ஸோ கீழே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஒருத்தர் ஒல்லியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் லீன் பாடி மாஸ்னால, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஓல்ட் ஏஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது பெத்தாலஜி இருந்தாலும் கம்மியாக இருக்கலாம். அதிகமாக இருக்கிறது 140 வரைக்குமே இப்போ வந்து யூரோப்பியன் கைட்லைன்ஸ் படி நார்மல்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 140 இருந்துச்சுனாலே ஒரு தேர் ப்ரீ ஹைப்பர்டென்சிவ், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணி செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? என்னென்ன பாதிப்பு இருக்குன்னா, யூஸ்வலாகவே நமக்கு

0: டென்ஷன் சொல்லிட்டு தலைவலி வரலாம், ஓகேங்களா, தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம், படபடப்பு இருக்கலாம், ஸ்வெட்டிங் ஆகலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி இப்போ சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு.
1: ஓகே சார், இந்த டென்ஷன், இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது வந்து எதனால சார் வருது? நார்மலாக எல்லாருமே சொல்லும் போது கோவப்படுறதுனால டென்ஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து கோவப்படாமல் நம்ம ரிலாக்ஸாக நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டாலும் இது வந்து நான் டெக்னிக்கலாக மெடிக்கலாக எப்படி இது வந்து பாதிக்கப்படுது?
0: வெரி நல்ல க்வெஸ்சன். லெஸ் தென் 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும், அது வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், ஓகேங்களா. அது வந்து நார்மல், 80% எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் தான். இதை தாண்டி ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கே ஒரு ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னா வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதர் கிட்னி ப்ராப்ளம்னால ஏதாவது, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஹார்மோனியோ இஷ்யூஸ்னால ஏதாவது வருதா, இல்லை ஒபிசிட்டி இன்டியூஸ்டா, இல்லைனா வந்து ஓஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படியோ, அந்த குரட்டை விட்டுறதுனால அதனால இன்க்ரீஸ் ஆகுதா, அது மாதிரி நிறையா. 80% வந்து ப்ரைமரி காரணம் தான், இந்த 20% வந்து இந்த செகண்டரி காரணம் இருக்கலாம், ஓகேங்களா. இதை நான் சொன்ன இந்த தைராய்டு, இந்த குரட்டை விடுதல், அப்புறமா வேறு ஏதாவது ரீனல் ஃபெயிலியர், உப்பு ப்ராப்ளம் ஏதாவது இருக்க, சால்ட் இஷ்யூஸு, எலக்ட்ரோலைட் அப்னார்மாலிட்டி, இதெல்லாம் இருந்தாலும் வந்து ஹைப்பர் டென்ஷன் வரலாம். மோஸ்ட்லி ஓல்டேஜ், இந்த உடலில் இருக்கிற இந்த பிளட் வெசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜில் என்ன ஆகும்னா, இல்லை வயசாக ஆக அங்கே போய் வந்து இந்த பிளேகுன்னு சொல்லிட்டு, இப்போ யூஸ்வலாக ஒரு பைப் இருக்குன்னா அந்த பைப்பில் போய் நம்ம சால்ட் எல்லாம் டெபாசிட் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி பிளட் வெசலில் வந்து ஏஜ் ஆக என்ன ஆகும்னா, இட் வில் அதோட எலாஸ்டிசிட்டி வந்து கம்மி ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ப்ரெஷர் வந்து அதனால் வந்து கோப்பப் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அதனால் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகிடும், அதனால் டெவலப் ஆகிறது தான் வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் ஓல்டேஜ்னால.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து இப்போ அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்னு தான் முதல்லருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அது மட்டும்தான் அறிகுறியா, இல்லை அது உண்மையானுமே இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கான அறிகுறிங்களா, இல்லை உன் வேற அறிகுறிகள் இருக்குங்களா இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு?
0: யூஸ்வலாக வெளியில் வர்றது அப்படி தான், என்ன ஒருத்தர் பார்த்தாலே வந்து என்ன இவ்வளோ சிடுசிடுன்னு பேசுகிறாங்க, கோவப்படுறாங்க, மூஞ்ச காமிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் இல்லாமையே சைலண்ட்டாக இருந்தால் கூட 220-110 பிபிஎல்லாம் போயிருக்கு சைலண்ட்டாக இருக்கும் போது. ஸோ இதெல்லாம் தான், இதெல்லாம் மேஜர் சிம்டம்ஸ், ஆனால் இது இல்லாமையும் இருக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இந்த இந்த டென்ஷன் அப்படின்றது இருக்கும்னு சொன்னீங்க. பட் இது வந்து
0: அது வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், அது கீழே வந்துச்சுன்னா அது வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். அது நார்மலாக வருது எல்லாருக்கும் இருக்கிறது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். 30 வயசு கீழே வந்து வருதுனாவே நம்ம வந்து பார்க்கணும், வேறு ஏதாவது செகண்டரி காசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நான் சொல்கிறேன்.
1: ஓகே, அது வந்து அப்போ நார்மல் கிடையாது 30 வயசு கீழே இருந்ததுன்னா. ஓகே சார், அப்போ வந்து இந்த இளம் வயதினருக்கு அப்படி வருவதற்கான காரணம்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: இது ஒரு நல்ல க்வெஸ்சன். யூஸ்வலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் சரியாக வேலை பார்க்குறாங்க, ஆனால் தூங்குறது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து தூக்கமின்மை, பர்சனல் ஃபேக்டர்ஸ் அது, அப்புறமா ஆல்கோஹால், ஸ்மோக்கிங், அப்புறமா ஒபிசிட்டி இதெல்லாம் இருந்தாலே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நல்லா தூங்கணும், வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும், அப்புறமா வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பிஎம்ஐயும் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அப்புறமா சால்ட் ரெஸ்ட்ரிக்டட், உப்பு ஊறுகாயெல்லாம் ஜாஸ்தி சாப்பிட்றது, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சுகர் பெவரேஜ் ஐட்டம்ஸு, கோக்கு பெப்சின்னு சாப்பிட்றது, ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணாலே வந்து பிபி வந்து கம்மியாகும். மோஸ்ட்லி எங்கேஜில் வர்றது காரணம் இதெல்லாம் தான், லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஜங்க் ஃபுட், ஈட்டிங் டிஸார்டர், நெக்ஸ்ட்டு வந்து ஃபெமிலியல் இப்போ அப்பா அம்மாவுக்கு இருக்குது பிபி அதனால் எனக்கும் வருது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்குன்னா நமக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 50% ரொம்ப சான்ஸ் இருக்குது அர்லியாக வரதுக்கு. ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். ஸோ அது ஒரு காரணம். அப்புறமா எங்கேஜ்லேயே தைராய்டு, அப்புறமா எங்கேஜ்லேயே கிட்னி ப்ராப்ளம், அவங்களாம் இருக்கவங்களுக்கு பிபி வரதுக்கு சான்ஸ்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, முக்கியமாக வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. பட் மிக முக்கியமாக இந்த ஒரு காரணம்னால தான் வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்லாவே பேணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லாவே குறைக்கலாம் அப்படின்னா, ஒரு காரணம் ஒரு இல்லைனா ஒரு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஏதாவது இருக்குங்களா சார், இல்லை ஒரு சில காரணங்கள் முக்கியமான காரணங்கள்னு?
0: நம்ம கையில் இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டெய்லியும் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் வாக்கிங் போகணும், பர் வீக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 150 மினிட்ஸ் ஆக்டிவ் வாக்கிங், நாட் பாசிவ் வாக்கிங், சும்மா இது பண்ணக்கூடாது, நல்லா ஆக்டிவாக வாக்கிங் போகணும். 150 மினிட்ஸ் பர் வீக் வாக்கிங், ப்ளஸ் வந்துட்டு டயட் வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட், டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் சொல்லிட்டு ஒரு அப்ரோச் இருக்குது, டேஷ் டயட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உப்பு ஊறுகாய் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு உப்பெல்லாம் வந்து சும்மா ஒரு சிட்டிக்கையாக தான் போட்டுக்கணும், நம்ம ஒரு டீஸ்பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா இதுதான் நம்ம கையில் இருக்கிறது. மற்ற காரணம்லாம் நம்ம ஃபேமிலியிலலாம் மாற்ற முடியாது, அப்பா அம்மாக்கு இருக்குன்னா நம்ம வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிவென்ட் பண்ணணும்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், செடென்டரி லைஃப் ஸ்டைலில் மாற்றணும், டயட்ரி சேஞ்சஸ்ஸு, ப்ராப்பர் ஸ்லீப்பு, யோகா, மெடிடேஷன் இஃப் பாசிபிள். ஸோ இதெல்லாம் பண்ணாலே இது ரொம்ப.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராக இப்போ நிறையா பிபி டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, திடீர்னு இப்போது எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் டெஸ்ட் போகும்போது நார்மல்னு சொன்னோன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே டேப்லெட் தேவையில்லைன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது அது அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார், எதனால் அது லைஃப் லாங் எடுக்கணும்?
0: நிறைய பேஷண்ட் வருவாங்க, இப்போது ஆட்டோ டிரைவர்ஸு இல்லை நிறைய பேஷண்ட் வருவாங்க, டக்குன்னு தூங்காமல் கொஞ்சம் ஒரு ஆல்கோஹால் எடுத்துகிட்டு இருந்தாலும் பிபி வந்து ஷூட் அப் ஆகிருக்கும். அப்போது வந்து ஒரு 170-100 இருக்கும், ஆம்பளை ஒரு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாரம் வந்து அவங்க நல்லா தூங்கிட்டு நான் வந்து டேப்லெட் போடாமல் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விட்டுடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கில் வந்து வருவாங்க, கை கால் வராமல் வருவாங்க, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்ல வருவாங்க. ஸோ விடுறது வந்து ரொம்ப தப்பு. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 170 பிபி ட்ரக் ஸ்டார்ட் பண்ணிட்டால் லைஃப் லாங் வந்து கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இப்போ பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிடும். அப்படி ஏதாவது விட்டுட்டாங்கன்னா ரீனல் ஃபெயிலியர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று ஸ்ட்ரோக்கு எம்ஐ வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதாவது ஹார்ட் அட்டாக் இல்லைனா வந்து பக்காவாதம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறையா டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான டேப்லெட்ஸ் இருக்குது. அதில் பிராண்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 ஆக மொத்தம் ஒரு 100 மேலே வந்து டேப்லெட்ஸ் இருக்குது ஹைப்பர் டென்ஷனுக்கு. இதில் வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்து தான் கொடுப்பாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த வயசுக்கு எந்த டோசேஜ் அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒரு சில பேஷண்ட் எனக்கு ஒரு சில பிபி மாத்திரை போட்டால் வந்து இரும்பல் வருது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. இன்னொரு சில எனக்கு கால் வீக்கம் ஆகுது இல்லைனா உடம்பு இப்போ எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறதுக்கு இந்த இதுதான் மோஸ்ட் காமனாக வர்ற காரணங்கள். இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் மாற்றி தருவோம். இப்போ டெல்மா எனலாப்ரில் அது ஒரு ட்ரக் இருக்குது, அது வந்து எங்கள் ஹைப்பர் டென்ஷனுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு லெஸ் தென் 55 இயர்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எனலாப்ரில் தான், அது போட்டால் வந்து வரட்டு இரும்பல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து அந்த இப்போ எல்லாருக்கும் அது வராது, ஒரு 100 பேஷண்ட் இருக்காங்கன்னா ஒரு 10 பேஷண்ட்டுக்கு வந்தால் அதை நாங்கள் மாற்றி தந்துடுவோம். ஓகேங்களா? ஆனால் அது போட்டால் தான் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் வந்து மாத்திரையான மாத்திரம் தவிர ஆனால் பிபி மாத்திரை நிப்பாட்டக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க பண்ணுற தப்பு. இன்னொன்று ஆம்லோடிபின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது, ப்ரொலாங்காக ஒரு 10 போட்டால் வந்து கால் வீக்காக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாத்திரையை மாற்றி வேறு மாத்திரையாக தருவோம். ஸோ மாத்திரையை வந்து மாத்திரம் தவிர, ஆனால் வந்து லைஃப் லாங் தே ஷுட் டேக். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு உறுப்பு சேதம் அடைகிறதுக்கு டார்கெட் எண்ட் ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவாங்க, கிட்னி, பிரெயின், ஹார்ட்டு, பெரிஃபரல் பிளட் வெசல் எது வேணாலும் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? கிட்னி அஃபெக்ட் ஆனால் ரீனல் ஃபெயிலியர் வரும், பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், எம்ஐ. பெரிஃபரல் பிளட் வெசல்னா காலெல்லாம் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு பிபி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருப்பாயிடும் ஒரு சிலருக்கெல்லாம், ரத்த குழாய் சரியாக பிளட் சப்ளை ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ லைஃப் லாங் எடுக்கிறது தான் பெஸ்ட்.
1: ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்பதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள், சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், இப்போ இந்த மாத்திரைகளை வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஸோ இது வந்து இப்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஊருக்கு போகிறாங்க, டேப்லெட்ஸ் மறந்துட்டாங்க, இல்லைனா வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படின்றப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் இது வந்து எப்படி ஹேண்டில் மேனேஜ் பண்ணலாம் சார் எடுக்காமல்?
1: கண்டிப்பாக வந்து இப்போ மெடிக்கல் ஷாப் எல்லா இடத்துலையும் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 24/7 ஒர்க்கிங்களா, எங்கே போனாலும் டேப்லெட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக
0: ஒரு நாள்
1: கூட ஸ்கிப், ஒரு வேலை கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது, அது வந்து மேண்டேட்ரி.
0: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனால வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் நிறையா வந்து சொன்னீங்க, அதாவது ஒவ்வொரு பார்ட் மூலமாக ஒவ்வொன்று பாதிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பிரெயின் பாதிக்கிறது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், அது வந்து எதனால் பாதிக்கும், எந்த மாதிரியான, அதுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் பிபி ஏதாவது இருக்குங்களா?
1: ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு திடீர்னு வந்துட்டு காலையில் தூங்கி எழுந்தேன், எனக்கு கை கால் வராமல் போயிடுச்சு, இல்லைனா மூஞ்சி வந்து ஒரு பக்கம் வந்து வாய் வந்து ஒரு பக்கம் கோணிக்குச்சு, இல்லை பேச்சு சரளமாக வர மாட்டேங்குது, திக்கி திக்கி பேச வருது, அப்படி இல்லைனா வந்து எனக்கு மயக்கமாக இருக்குது, தள்ளாடுற மாதிரி இருக்குது, எழுந்து நின்னாலே தலை சுற்றுது, இதெல்லாம் தான் வந்து சிம்டம்ஸ் ஸ்ட்ரோக்குக்கு. கை கால் வராமல் போகிறது, வாய் ஒரு பக்கம் கோணிக்கிறது, அப்புறம் பேச்சு சரளமாக வராமல் இருக்கிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா தள்ளாடுறது, மயக்கமாக வருது. பிரெயினில் வந்து எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கோ, பிரெயின்லேயும் நிறைய இருக்குது, பெரிய மூளை, சிறு மூளை, அதெல்லாம் இருக்குது, எந்தெந்த பார்ட் அஃபெக்ட் ஆகுதோ அந்தந்த பார்ட்டு மூலயமா நமக்கு சிம்டம்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு சிலர் பேச்சே வராமல் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து வெறும் மவுத் டிவியேஷன் மாத்திரம் இருக்கலாம், வாய் மாத்திரம் கோணிக்கிட்டு இருக்கலாம், இன்னொரு பேஷண்ட் வந்து கை கால் மாத்திரம் வராமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது. இது வந்து பிபி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 180-110 இருக்கும், இது கீழே மேலே தான் இருக்கும், இது கீழெலாம் இருக்காது மோஸ்ட்லி. இது என்ன ஆகும்னா, பிபி சரியாக கண்ட்ரோல் பண்ணலன்னா ரத்த குழாய், மூளைக்கு போகிற ரத்த குழாய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வெடிக்கிறதுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ரத்த குழாயை வெடித்து ஃபுல்லாக வந்து ஹெமரேஜ், அது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா கிளாட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வர்றது தான் வந்து மூளைக்கு சரியாக ரத்த குழாய் பிளட் சப்ளை போகலன்னா அந்த ஏரியா அஃபெக்ட் ஆகி வர்றது தான் வந்து பக்காவாதம், ஸ்ட்ரோக். ஓகேங்களா? அதோடய சிம்டம்ஸ் தான்.

0: சொன்னது அந்த 4 சிம்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ் ஃபீமேல் அப்படியெல்லாம் இல்லை, யாருக்கு வேணாலும் வருது ஓகேங்களா. மேல்ஸ்க்கு மோஸ்ட் காமன் அது ஒன்று ஓல்ட் ஏஜில், கூட வந்து ஸ்மோக்கர், ஆல்கோஹாலிக், டயபெட்டிஸ் இது மூணு வந்துச்சுன்னா இது இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி அதுக்கு இன்னும் வந்து சீக்கிரம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பிபி மோஸ்ட்லி இவர் தான். இந்த மாதிரி பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நாள் பிபி டேப்லெட் விட்டுருப்பாங்க, இல்லைன்னா கம்மியாக போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
1: இப்போ ஸ்ட்ரெஸ்னால வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். இப்போ மோஸ்டா இந்த மாதிரியாக இந்த மாதிரி வந்து காலையில எழுந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திடீர்னு கை கால் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா வாய்க்கோணல் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சார்? அதே மாதிரி இப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு பிபி பேஷண்டா இருந்தாதான் அந்த மாதிரி அவங்களுக்கு வருமா, இல்ல இதுக்கு முன்னாடி பிபி நார்மலா இருந்துட்டு கூட அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அதனால வர சான்ஸ் இருக்குங்களா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடுறோம், ஆனால் இதுதான் வந்து அன்மாஸ்க்டு ஹைப்பர் டென்ஷன். அதாவது இப்போ ஒரு இப்போ நீல்கிரிஸில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஹைப்பர் டென்ஷன்னா ஒரு 5000 பேர் அதில் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் இருக்காங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்களுக்குலாம் ஹை பிபி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்களாம் வந்து கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து அன்அவேர், அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதே தெரியலன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அவங்களை ஸ்க்ரீன் பண்ணி மற்றவங்களெல்லாம் பிபி செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டு திடீர்னு ஒரு இன்னொரு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுது, அக்ரவேட் ஆகிடுது. ஸோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு பிபி இருக்குன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து ரிலேஷன் இது பார்த்தீங்கன்னா.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து திடீர்னு கை கால் வந்து திடீர்னு வராமல் போயிடுச்சு, இல்லைனா வந்து திடீர்னு காலையில் எழுந்தமும் அவங்களுக்கு வந்து முகத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது பேச முடியல அப்படின்னா உடனே வந்து அவங்க என்ன பண்ணலாம் சார்? வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்?
0: ஃபர்ஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைனா ஜிஹெச் இல்லைனா மெடிக்கல் காலேஜ் அங்கே போகணும். ஃபர்ஸ்ட்டு போனீங்கன்னா பேஷண்ட்டோட பிபி செக் பண்ணுவாங்க, சுகர் செக் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் போகணும். வித்தின் 4.5 hours வந்து கோல்டன் பீரியட், விண்டோ பீரியட், அதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அதாவது ஒரு ரத்த குழாயை சுற்றி வந்து அப்போ தான் வந்து பாதிப்பு நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். 4.5 hours போயிட்டிங்கன்னா சிடி எடுத்துட்டு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் இருக்குது. நம்ம வந்து அந்த கிளாட்டை வந்து கிளாட்டாக இருந்துச்சுன்னா வி கேன் லைஸ், அதாவது அந்த கிளாட்டையே வந்து இல்லாமல் வந்து கம்மி பண்ணிடலாம். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம மருந்து போட்டு ரத்த குழாயை வந்து விரிவடை செய்கிறோமோ அது மாதிரி பிரெயினுக்கும் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டைமிங் டைம் தான் வந்து அங்கே வந்து கிங்கே. 4.5 hours போயிட்டிங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம இது வந்து மெடிக்கல் காலேஜில் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி ஓகேங்களா. ஊட்டி மெடிக்கல் காலேஜில் இருக்குது, எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் இருக்குது, டெர்ஷரி கேர் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை சிம்டம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா 4.5 hours ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து சிடி எடுத்து பார்த்துட்டு ரத்த குழாய் அடைப்பு தான் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அந்த மருந்து போடுவாங்க, போட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த பிரெயின் இன்னும் பாதிப்படையாமல் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு. இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருக்குன்னா அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து அவங்க பேஷண்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா. எவ்வளோ சீக்கிரம் முடியும் 1 hour வச்சு ரெஃபர் பண்ணிவிடுவாங்க.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக்குக்கும் இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்?
0: ஸ்ட்ரோக்குக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கும் மோஸ்ட்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு அதாவது டேப்லெட்ஸ் வந்து விட்டுட்டாலோ இல்லை வந்து அன்கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டாலோ ஸ்ட்ரோக் வரதுக்கு 90% சான்ஸ் இருக்குது இவங்களுக்கெல்லாம் வித் ஏஜ். ஏஜும் இருக்குது, ஒரு 50+ இருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் ஸ்மோக்கர் டயபெட்டிஸ் இது மூணும் கோமார்பிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் பாலிசைத்தீமியான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு, அப்புறமா வந்துட்டு ஆட்டோஇம்யூன் டிசீஸு அதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் அக்ரவேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பிபியை வந்து எப்பயுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த பக்கவாதம் அப்படின்றப்போ அதில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது, அதாவது உடனடியாக எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்துட்டு கை கால் வந்து அசைக்க முடியாமல் போயிடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கை ஒரு சைடு பேரலிசிஸ் இல்லைன்னா வந்து 2 கை 2 கால் அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு கையோ இல்லை காலோ பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா மீண்டும் அவங்களால வந்து அந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: கண்டிப்பாக இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபுல் அதாவது 100% இல்லைனாலும் 90% கொண்டு வந்துடும் த்ரூ ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி தான் வந்து இட் இஸ் அ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். நான் இங்கே வர பேஷண்ட் எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் நியூரோ ரீஹாப் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஃபிசியோதெரப்பி கம்பல்சரி எல்லா எக்ஸசைஸும் சொல்லித்தரும், ஆக்டிவ் பாசிவ் எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் பண்ண பண்ண 100% வரலனாலும் 90% வரத்துக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நடந்துடுறாங்க அவங்களே, தே கேன் டூ தேர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஒரு பாத்ரூம் போகிறதோ வாக்கிங் போகிறதோ இல்லை வீட்டில் சும்மா சமைக்கிறதோ அந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தே கேன் டூ. அதனால வந்து 90% ரெக்கவர் ஆகிடுது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் நாட்டு வைத்தியம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் போயிட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் த்ரூ ஃபிசியோதெரப்பி அப்புறம் ரெகுலர் பிபி கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்பல்சரி வந்து 90% வரதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒரு டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து வராம இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் சார்?
0: அதுதான் த்ரூ ட்ரக்ஸ் தான் நாம வந்து மெயினாக ப்ரிவென்ட் பண்றது ட்ரக்ஸ் தான். கண்டிப்பாக வந்து ஆஸ்பிரின் கொடுத்துடுறோம் நாம லைஃப் லாங், ஒரு ஆன்டி பிளேட்லெட் கொடுத்துருவோம் திரும்ப வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா, ரத்த குழாயில் இருக்கிற பாதிப்பு இருந்துச்சுன்னா, ரத்த கசிவுனா நம்ம அது கொடுக்கறது இல்லை. இன்னொன்று இது கொடுக்குறோம், நம்ம வந்து கொலஸ்ட்ரால் லோயர் ட்ரக்ஸ் ஸ்டாட்டின்ஸ் கொடுக்குறோம், ரோசுவா ஸ்டாட்டின் ஒரு அட்ரோ ஸ்டாட்டின் நம்ம கொடுக்குறோம், ஹைடோ ஸ்டாட்டின். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் அதுக்கும் ட்ரக்ஸ் கொடுத்துட்றோம். இது கொடுத்து ரெகுலராக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ரெகுலராக போட்டாலே வராது, இது ஒரு நாள் விட்டாலும் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
1: ஓகே சார், அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு இருக்குங்களா ஏதாவது, இல்லைனா ஒன்ஸ் தான் வரும்னு இருக்குங்களா?
0: இல்லை இல்லை, ஒன்ஸ் இல்லை இல்லை. நிறைய பேஷண்ட் ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் கை கால் வராமல் இருந்த பேஷண்ட்டுக்கு வந்து திரும்ப அடுத்த டைம் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ரைட் சைடு வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு டைம் தான் வரும்னு இல்லை, ஒரே பேஷண்ட்டுக்கு 2 டைம் எல்லாம் வந்துருக்கு. ஒரு டைம் வந்து கைக்கு வரலாமல் போயிருக்கலாம், இன்னொரு டைம் வந்து வாய் மாத்திரம் வராமல் போயிருக்கலாம், இன்னொரு டைம் வந்து கண் பார்வை மாத்திரம் போகிற கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு சிறுமூலையில் அடிப்பட பாதிப்பாட அரைச்சிட்டு ஸ்ட்ரோக்கும் இருக்குது. எந்த சிம்டம்ஸும் இருக்காது பெருசாக, சும்மா தள்ளாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிடி எடுத்து பார்த்தா வந்து சிறுமூலையிலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ செரிபெல்லம், பான்ஸ் அதெல்லாம் போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட் தள்ளாடுறது மாத்திரம்தான் இருக்கும், கை காலெல்லாம் பெருசாக ஏதோ பிரச்சனை இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தள்ளாடுறது மாத்திரம்தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரக்ஸ் கொடுக்க கொடுக்க ரெக்கவர் ஆகிடும்.
1: நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்கள்கிட்ட பேசிட்டே இருக்கோம். பாடலை கேட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.

0: நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களிடம் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன்னால வரக்கூடிய இன்னொரு ஒரு மிக முக்கியமான விளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கடந்த ஒரு 20-30 வருஷங்களாக வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ தான் வருதுங்களா சார், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து தெரியாமல் இருந்தது? அது ஒரு 50-30 வருஷத்துக்கு முன்னாடி
2: தெரியாமல் இருந்ததா? லைக் ஹைப்பர் டென்ஷன் இதுவும் வந்து மாஸ்க்கு தான், நிறைய பேஷண்ட் தெரியறது இல்லை. திடீர்னு படுத்துட்டு இருந்தார், என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே சாஞ்சிட்டாரு, பேச்சு மூச்சு இல்லாமல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேலை செஞ்சுட்டு இருந்தார், அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீலகிரிசில் நடந்தது, ஒரு பஸ் கண்டக்டர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா போய் ஒரு கார்னர் சீட்டில் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஸ்வெட்டிங் ஃபுல்லாக வந்து வேர்த்து ஊற்றுடுச்சு, அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டார், அவ்வளோதான். அரெஸ்ட், பேஷண்ட் வந்து அங்கேயே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறமா அங்கே பயணிச்சுட்டு இருந்த அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த பயனாளிகள் அப்புறமா டிரைவர்ஸ் உடனே கூட்டிகிட்டு வந்து ஜிஹெச் கூட்டிகிட்டு வந்தாங்க. வர்றவுக்குள்ளாரே பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. முடிஞ்சளவுக்கு நாங்களும் ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து பேஷண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ சிம்டம் இது தான், நிறைய பேஷண்ட்டுக்கு தெரியறதில்லை அவங்களுக்கு. திடீர்னு ஸ்வெட்டாகும், திடீர்னு இல்லை செஸ்ட் பெயின் வந்து ரொம்ப நாளாக இருக்கலாம். இப்போ நிறைய பேஷண்ட் என்ன ஆகிடுதுன்னா, எனக்கு வந்து புளியப்போ வருது, எனக்கு வந்து நெஞ்சரிச்சல் வருது, எனக்கு வெறும் இது மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி அவங்க விட்டுறாங்க. எந்த பெயின், அதாவது தாடையிலேருந்து கீழே ப்ளஸ் வந்து அப்டமன் நம்ம தொப்புளுக்கு மேலே எந்த வலி வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு மாதிரி ட்ரீட் பண்ணணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், ஓகேங்களா? ஸோ பல்லு வலி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது, எனக்கு வந்து சும்மா நெஞ்சரிச்சல் தான் சொல்லி விட்டுடக்கூடாது. மோஸ்ட்லி லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின் தான் கார்டியாக் பெயின், ஆனால் இது தாடைக்கு கீழே தொப்புளுக்கு மேலே எங்கே வலி வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இசிஜி எடுத்து அது வந்து எம்ஐ பெயினாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணிக்கணும். அது ஒன்று. நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறது வந்து எனக்கு வேறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ இல்லை சோடா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சு விட்டுறாங்க, இல்லை ஓமம் மாட்டுற வீட்டிலே நான் சுடு தண்ணி வச்சு குடித்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை விட நிறையா பேஷண்ட் வந்து டயரியான்னு சொல்லிட்டு வருவாங்க, வயிறு வலி எனக்கு பேதி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. திடீர்னு ஒரு இசிஜி எடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து சைலண்ட்டாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கும். இன்னொன்று சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு சும்மா எனக்கு வந்து மூச்சு விடும் போது எனக்கு லைட்டாக வலிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இப்போ இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சைலண்ட் எம்ஐ. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வலியே தெரியாது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஐ வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
1: ஓகே சார், இப்போ வந்து இதில் சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து அப்போ மெயினாக இதுதான் ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் இந்த மாரடைப்புக்கு, ஹார்ட் அட்டாக்கு?
2: லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின், லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின், ரேடியேட்டிங் டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபோர்ஆர்ம், இதெல்லாம் லெஃப்ட் சைடு நெஞ்சு வலி, கைக்கெல்லாம் பரவணும், மேலே வந்து தாடா இதுக்கெல்லாம் பரவும், ஓகேங்களா? விடவே விடாது. இது வந்து ஒரு டிப்பிக்கல் செஸ்ட் பெயின், அது ஒன்று. த்ரூ அவுட் இருக்கும், கொஞ்சமாக கம்மியாகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குத்துற மாதிரி இருக்காது, நல்லா வந்து அப்படியே பரவண மாதிரி இருக்கும் ஃபுல்லாக, அது ஒன்று. இது ரெண்டு சிம்டம் இருந்தாலே வந்து அது மோஸ்ட்லி கார்டியாக் பெயின் தான். ப்ளஸ் வந்து அசோசியேட்டட் வித் ஸ்வெட்டிங், ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடும், படப்படப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி கார்டியாக் பெயினை வந்து நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம்.
1: இப்போ ரொம்ப நாளாகவே நெஞ்சு வலி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை நாளைக்கு வந்து இது இருக்கும் சார், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 15 நாள் வரைக்கும் இருக்குங்களா, இல்லை 1 மாதம் வரைக்கும் இருக்குங்களா, எவ்வளோ நாள் இருக்கும்?
2: இது வந்து இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ 1 மாதம் ஒரு வாரம் அப்படின்றதுக்கெல்லாம் இதுக்கு வரையறையெல்லாம் இல்லை. ட்ரக்ஸ் சாப்பிட்டா கண்ட்ரோலாக இருக்கும், நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இல்லை நான் திடீர்னு வந்து இப்போ நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறேன், இல்லை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறேன், போய் அங்கெல்லாம் போய் அந்த நெரிசல்லாம் வந்து இதாகிட்டாங்கன்னா அவங்களால வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஹார்ட் வந்து அந்தளவுக்கு வந்து நடக்க முடியாது, தே வில் கோ ஃபார் பல்மை எடியுமா, அப்போ வந்து ஹார்ட் வந்து சரியாக பம்ப் பண்ண முடியாமல் வந்து தண்ணி கோத்துக்கும் நுரையீரலில். ஸோ அப்போல்லாம் பெயின் வரும். ஸோ இதுதான் வரையறைன்னுலாம் இல்லை, இவங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம், ட்ரக்ஸ் போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓகே சார், அதாவது இப்போ வந்து இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்லும் போது இமீடியட்டாக அது வந்து ஒரு டெத்துக்கு தான் போகுங்களா, இல்லை வந்து அது மாரடைப்பாகவே ஒரு வழியாகவோ இல்லைனா ஒரு ஒரு அப்நார்மலாக ஒரு இதாக மட்டுமே கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு?
2: அது டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை கிளாட் இருக்குன்னு பொறுத்து தான், ஓகேங்களா? இப்போ ஒரு சிங்கிள் வெசலில் மாத்திரம் பேஷண்ட் ஏஜ் பொறுத்து ப்ளஸ் வந்து பேஷண்ட்டோட கோமார்பிலிட்டிஸ் பொறுத்து. இப்போ ஒரு யங் பேஷண்ட்டு ஒரு சிங்கிள் வெசலில் மட்டும்தான் பிளாக் இருக்குது அப்படின்னு ஒரு செஸ்ட் பெயின்னு வராங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காப்பாற்றிடலாம். இதே ஒரு வயசான பேஷண்ட், ஒரு 75 வயசு பேஷண்ட்டை அப்போ வந்து ஒரு மாரடைப்புன்னு வர்றாங்கன்னா கூட ஒரு சுகர் இருக்கலாம், அப்போல்லாம் வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் கோமார்பிலிட்டிஸு ஏஜ் அதெல்லாம் வந்து டிட்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக டெத்து தான் போகணும் இல்லை. நாங்கள் வந்து ஊட்டி மெடிக்கல் காலேஜில் 100 பேஷண்ட் ஒரு செஸ்ட் பெயின்னு வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90-95% பேஷண்ட் வந்து காப்பாற்றிடுவோம். ஒரு 5% பேஷண்ட் வந்து நம்மளுக்கும் மேலே கைமீறி போகிறது தான். ஆனால் முடிஞ்சளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். இந்த டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஏஜ், ஒரு சில ஃபேக்டர்ஸ் மூலயமா அவங்க பாடி டாலரேட் பண்ணலன்னா தே வில் கோ ஃபார் கொலாப்ஸ். அதுதான்
1: ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இந்த மாரடைப்புக்கு உண்டான சிம்டம்ஸ், அதே மாதிரி இந்த வாயு கேஸ் இதனால இருக்கிற சிம்டம்ஸ், இது ரெண்டுக்கும் வந்து ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
2: இல்லை, ட்ரிக்ன்றதை விட இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு கேஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு நெஞ்சரிச்சல்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாக்ஸ் இல்லை கிளினிக்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, அப்போ கண்டிப்பாக சரியாகாது. நீங்கள் கேஸ் ப்ராப்ளம்னா அது போட்டு சரியாக இருக்கணும், ஓகேங்களா? ஒரு ஆன்டாசிடோ இல்லை வந்து ஒரு ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸோ கொடுத்தா சரியாக இருக்கணும். அது கொடுத்தோ சரியாகலை, எனக்கு வந்து ரொம்ப வந்து வலி இருக்குது, அப்படியே வந்து குத்துற யாரோ போட்டு என்னை குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழியில் வருவாங்க. கைக்கு பரவணும் ஃபஸ்ட்டு, கைக்கு பரவணும் இல்லைனா வந்து தாடைக்கு பரவணும், பின்னாடி பரவணும். இந்த மாதிரி பரவச்சுனாலே அது வந்து கேஸ்ட்ரிக் அது கார்டியாக் பெயின் தான். பரவாமல் சும்மா வந்து சாப்பிட்டா எனக்கு சரியாயிடுது, இல்லைனா வந்துட்டு சாப்பிடாமல் இருந்தால் தான் எனக்கு வலி வருது, அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கார்டியா கேஸ்ட்ரிக் பெயின். கைக்கு பரவாமல் இருந்தாலும் அது வந்து கேஸ்ட்ரிக் பெயின். ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ்.
1: இப்போ நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், அதோட விளைவுகளாக தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லைனா வந்து ஹைப்பர் டென்ஷன் இல்லாதவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருமா?
2: ஹைப்பர் டென்ஷன் இல்லாதவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபெமிலியல், ஃபஸ்ட்டு ஜெனட்டிக், அப்பா அம்மாவுக்கு வந்து வந்திருக்கு, தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கு அப்படின்னா நமக்கு வரத்துக்கு, அது ஒன்று. இன்னொன்று டைப் ஏ பர்சனாலிட்டி, ரொம்ப பரபரப்பாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஆன்சைட்டியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எங்கேஜில் வரதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான், அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, இது ரெண்டு தான் இது. நெக்ஸ்ட்டு ஃபெமிலியல் எங்கேஜில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமின் டிஸார்டர்ஸ் லைக் ஆப்லா சின்ட்ரோம் அதெல்லாம் இருக்குது, எஸ்எல்இ அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் முடக்கு வாதம்ன்றாங்கல்ல அது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அபார்ஷன்ஸ் இந்த ஃபீமேல்ஸ்லாம் ஆகிறது அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு, இல்லைனா ஓசி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாரடைப்பு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
1: ஓகே சார். இப்போ வந்து இந்த மாரடைப்பு வீட்டில் ஏற்பட்டாலோ இல்லைனா எங்கேயாவது பொது இடங்களில் ஏற்பட்டாலோ நம்ம வந்து அதை ஃபஸ்ட் எய்ட் நம்மளால் பண்ண முடியுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் தான் போகணும், பட் ஃபஸ்ட் எய்ட் அது இருக்குங்களா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது?
2: ஸ்ட்ரோக் மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்த வேண்டிய இந்த 4.5 hours கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரணும். ஹார்ட் அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் டோஸ் வச்சுருந்தீங்கன்னா லோடிங் டோஸ் கொடுக்கலாம், இல்லை ப்ரைமரி ஹெல்த் சென்டர் பக்கத்தில் போகிறீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் எய்டாக லோடிங் டோஸ் கொடுத்துருவாங்க. லோடிங் டோஸ்ன்றது திரும்ப அந்த இரத்த குழாயில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு அடைப்பு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ். ஆஸ்பிரின் வந்து 325 mg கொடுக்குறோம், க்ளோபிடகுல் 300 mg கொடுக்குறோம், அட்ரோஸ்டாட்டின் 80 mg கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஒரு கவரில் வச்சுருப்பாங்க பிஹெச்சியிலலாம், பிஹெச்சியில் ஜிஹெச்சில் வந்தவொடனே ஒரு 16 கிட்ட இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை கார்பரேட்டில் இருந்தாலும் ஒரு சிங்கிள் டேப்லெட்டாக வரும், ஒரு 3 tablets எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதை கொடுத்தா என்னங்கன்னா ஃபர்தராக வந்து திரும்ப பிளாக் ஃபார்ம் ஆகாது, அந்த இரத்த குழாய் அடைப்பு வந்து அக்ரவேட் ஆகாது, கொஞ்சம் தடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் எய்டு, ஓகேங்களா?
1: ஆனால் ஃபர்ஸ்ட் எய்ட் நம்மளால வீட்டில் பண்ண முடியாது,
2: இது இப்போல்லாம் கொஞ்சம் அவேராக இருக்காங்க. இப்போ முன்னதாக வந்து இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க, இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு இது வந்து ஒரு இது என்ன பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இல்லைங்களா, ஜஸ்ட்டு ஒரு வெளியில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினா கூட ஒரு 50 rupees தான் ஆகும். ஸோ ஆஸ்பிரின், க்ளோபிடோகுல், அட்ரோஸ்டாட்டின் இந்த 3 வந்து நம்ம எப்பயுமே பாக்கெட்லேயே வச்சுக்கலாம், அதாவது ஒரு 50 மேலே அப்படின்னா இல்லை வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் எங்கேயாவது ஆகுதுன்னா யாருக்காவது ஆகுதுன்னா நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு,
1: இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இருக்கிற பேஷண்ட் இருக்காங்கன்னா கூட அவங்க
2: எடுத்து கொடுத்துடலாம்.
1: அதே மாதிரி இப்போ ஆம்புலன்ஸில் கூட அந்த
2: ஆம்புலன்ஸில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஆம்புலன்ஸ், ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லாம் ஜிஹெச்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது வீட்டில், வீட்டிலே இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லோடிங் டோஸ் பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க.
1: அது வந்து டேப்லெட்ஸ் தான்,
2: டேப்லெட்ஸ் தான்.
1: ஓகே சார். அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது சார்?
2: என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்களா வந்து கை வைத்தியம் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போது வீட்டில் வந்து சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டே இருக்கேன், இல்லைன்னா செவன் அப் குடிக்கிறேன். நிறைய பேஷண்ட் அப்படி தான் போகிறாங்க. இப்போல்லாம் இந்த ஜெல்ஸ் எல்லாம் வெளியில் கிடைக்கிற மார்க்கெட்ஸ்லாம், இந்த ஈனோ அப்புறமா நிறையா ஆன்டாசிட், அவங்க ஓமம் வாட்டர், இது மாதிரிலாம் பேஷண்ட் சொல்கிற ரீசன்ஸ் இதெல்லாம் தான். எனக்கு ஒரு வாரமாக இருந்துச்சு, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன், சரியாகலை. அப்புறமா வந்து பார்த்தா அது எம்ஐயே எவால்வ் ஆகிட்டுருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்து ஃபுல்லாக வந்து பாதிப்படைஞ்சிட்ருக்கும் பிரெயின் மாதிரி தான். இங்கே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வரீங்களோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு மருந்து போட்டு நம்ம ஃபர்தராக வந்து ரத்த குழாய் அடைப்பு எல்லாம் கம்மி பண்ணலாம், அந்த பிளாக்கை வந்து ஃபர்தராக ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஹார்ட்டு வந்து பிளட் வெசல் போகிற ரத்தம் போகிற மாதிரி பண்ணிடலாம். அதான் வந்து ஃபஸ்ட் எய்ட் நாம் கொடுக்குறது எல்லா ஜிஹெச்லேயும் இருக்குது, மெடிக்கல் காலேஜ்லேயும் இருக்குது. அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி இப்போ ஊட்டியில் என்ன இருக்குன்னா கேத்லா ஃபெசிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ ஸ்டென்ட்டே வச்சிடலாம் நாம், ஓகேங்களா. ஸ்டென்ட்டே வச்சுட்டா அந்த இடத்துல அந்த பிளாகை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டென்ட்டே வச்சுட்டா அந்த ஹார்ட்டுக்கு வந்து திரும்ப வந்து பிளட் சப்ளை போயிடும். ஸோ வந்து பெருசாக சேதம் அடையாது. வித்தின் ஒரு 90 to 120 மினிட்ஸ்க்குள்ளார கூட்டிட்டு வந்தா இந்த இது இந்த ஃபெசிலிட்டியே இருக்கு. இப்போ ஊட்டி மெடிக்கல் காலேஜ்ல இது பண்ணிடலாம் நம்ம.
1: இப்போ இந்த ஸ்டென்ட் வைக்கிறது அப்படின்றதுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கும்
2: ஓபன் ஹார்ட் சர்ஜரி இல்லை. ஓபன் ஹார்ட் சர்ஜரின்றது ஃபுல்லாவே வந்து நம்ம ஒரு ட்ரிபிள் வெசில் டிசீஸ், டபுள் வெசில் டிசீஸ், சிங்கிள் வெசில் டிசீஸ் இருக்கு. ஹார்ட்டுக்கு வந்து மூணு ரத்த குழாயில வந்து பிளட்டு போகுது. அதில் ஒரு வெசில்ல பாதிப்படைஞ்சா சிங்கிள் வெசில் டிசீஸ், ரெண்டு வெசில் ஆச்சுன்னா டபுள் வெசில் டிசீஸ், மூணு வெசில் ஆச்சுன்னா ட்ரிபிள் வெசில். மூணு வெசில் ஆகுதுன்னா தான் மோஸ்ட்லி நம்ம கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட், கால்லேருந்தோ கையிலேருந்தோ வெயின் எடுத்து நம்ம வந்துட்டு ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டு போகிற மாதிரி வச்சு கிராஃப்ட் வச்சு இப்போ பண்ணுவோம். சிங்கிள் வெசில் டபுள் வெசிலுக்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஸ்டென்ட்டே வச்சுக்கலாம், ஓகேங்களா. அது வந்து பெருசாக ஒன்றும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரியெல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம லைன் போடுற மாதிரியே, ஒரு இன்ஃப்ளான்ட் போடுற மாதிரியே ஒரு 2 hours ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து பிபி சுகர்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, கேத்லாப் இங்கே அவைலபிள் தான். ஸோ அவங்க வந்து பண்ணிடுறாங்க.
0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில மாரடைப்பு பக்கவாதம் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: மெர்சல் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள், சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களுடன் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு வந்து திடீர்னு மாரடைப்பு வருது, அதே மாதிரி இந்த பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு மாரடைப்பு வருது, டெலிவரி டைம்ல மாரடைப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து காரணங்கள் என்ன சார்?
2: ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் ஐசோமெட்ரிக் ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குது. நாம் வந்து மோஸ்ட்லி ஐசோடானிக் எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ஜிம்முக்கு போகிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிபி பேஷண்ட்டு, கார்டியக் பேஷண்ட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப வேர்வை விட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து பண்ணுற எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல. அதை விட ஆக்டிவ் வாக்கிங்கு, ஜாகிங் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, வரதுக்கு டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அப்போ வந்து இப்போ ஹார்ட்டுக்கு வந்து சரியாக பிளட் சப்ளை போகாமல் வர்றது தான் வந்து இது எம்ஐ ஒர்க் அவுட் பண்ணும்போது. ப்ளஸ் அவங்க எடுக்கிற ஸ்டீராய்ட்ஸு அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸு, ட்ரக்ஸு, ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அந்த மாதிரி. ப்ரெக்னென்சி டைமில் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம ஸ்க்ரீனிங் எக்கோன்னு சொல்லிட்டு 5வது மாதத்தில் ஒன்றும் பண்ணுறோம். ஓகேங்களா, ப்ரெக்னென்சியில் மோஸ்ட்லி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறோம். ப்ரெக்னென்சியில் மோஸ்ட்லி வர்றதில்லை, அதுலேயும் இந்த யங் ஹைப்பர் டென்ஷன் இல்லை வேறு ஏதாவது வால்வ் ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா ஆட்டோமேட் டிசார்டர் இருக்குது, அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மோஸ்ட்லி ப்ரெக்னென்சியில் வரதுக்கு நம்ம விடுறதில்ல. ஜிம் போகிறவங்களுக்கு வருது, அங்கங்கே ரிப்போர்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் அந்த இந்த ரீசன் தான்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த அதாவது இந்த புகைப்பிடித்தல், அதே மாதிரி இந்த ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து இது வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது மட்டும்தான் காரணமா, இல்லைனா வந்து இதை தடுத்தாலே நம்ம வந்து இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாமா, இல்லை வேறு காரணங்கள் அப்படின்னு வந்து இருக்கா சார்? நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு?
2: இல்லை, ஒன்று அதுதான், ஒன்று ஃபேமிலியல், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்பா அம்மாவுக்கு இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குன்னா வந்து நமக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம்னா த்ரூ டயட்டு, த்ரூ ப்ராப்பர் ஸ்லீப்பு, த்ரூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைக் ஆக்டிவ் வாக்கிங், செடன்டரி லைஃப் ஸ்டைலாக அவாய்ட் பண்ணணும். ஓபிசிட்டி இதெல்லாம், அப்புறம் ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுக்காமல் இதெல்லாம் பண்ணாலே மோஸ்ட்லி நம்ம இது பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ இந்த பிபி வந்து செக் பண்ணும் போதே வந்து கரெக்டாக செக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்களே,
2: இது ஒரு நல்ல க்வெஸ்சன். பிபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 120/80 இருக்காது. அது வந்து பிபி செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய அப்பாரட்டிஸ் இருக்குது. இப்போல்லாம் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்க்கு வந்து வராங்க, திடீர்னு பார்த்தா நடந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நடந்து வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து பார்த்தீங்கன்னா 140/90 இருக்குது. அப்படின்னா அதை வந்து எடுத்தவொடனே நம்ம பிபின்னு எடுத்துக்க முடியாது, கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் மானிட்டர் பண்ணணும், இல்லை காலையில் நைட்டு பார்க்கணும். 24 hours கூட இப்போல்லாம் பிபி பார்க்குற மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ 3 நாள் பார்த்துட்டு இல்லை 24 hours பார்த்து செக் பண்ணி அப்போயோ வந்து வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக ஹையாக இருக்குன்னா அப்போ தான் வந்து நம்ம பிபின்னு வந்து அதை எடுத்துக்கணும். அது ஒன்று. இன்னொன்று மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் வந்து அட்வைசபிள். எலக்ட்ரானிக் நம்ம வந்து நம்ம மெஷர் பண்ணால் அது ஓகே, எலக்ட்ரானிக்கை வந்து நம்ம வந்து 100% எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மிஷினும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நம்ம இப்போ செக் பண்ணுற மிஷினும் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதுக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கவங்கள குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்துருவாங்க, ஸோ கரெக்டாக இருக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கக்கூடாது. இப்போ நான் காஃபி குடிச்சிட்டு ஒரு டக்குன்னு பார்க்குறேன், இல்லைனா ஓடிட்டு வந்துட்டு பார்க்குறேன், நடந்து வந்து பார்க்குறேன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. யாராவது ஒரு கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ வராங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எடுத்தவொடனே ஒரு 150/140 இருக்குன்னா அனலைஸ் பண்ணுவோம், பேஷண்ட் வந்து நடந்து வந்தாங்களோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour, 1/2 hour, 1 hour கழிச்சு திரும்ப செக் பண்ணுவோம். அப்பயும் இருந்துச்சுன்னா தான் நாங்கள் வந்து பிபி மானிட்டரிங்கே பண்ணுவோம், ஈவினிங் திரும்ப நைட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட வந்தாலே வந்து படப்படப்புலேயே வந்து பிபி ஜாஸ்தியாகிடும், ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து பிபி பார்க்கணும். ஸோ இதுதான்.
1: ஓகே சார், இப்போ அதிகமாக வந்து சொன்னது இந்த படபடப்பு, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து இந்த பிபி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தற்காலிகமான ஒரு ரைஸ் தானா, இல்லை அது வந்து ஒரு அவங்க அது வந்து ஒரு பிபி பேஷண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா சார்? இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஒரு பிபி அவங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணுதுன்னு
2: கேட்குறேன். இப்போ வந்து புது டாக்டர்கிட்ட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, புதுசாக ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள பார்த்தோன்னே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிபி ரைஸ் ஆகலாம். அதே வீட்டில் வந்து செக் பண்ணும்போது வீட்டில் யாரும் இல்லை, கூட வந்து பேரண்ட்ஸ் இல்லை யாராவது இருக்காங்கன்னா அப்போ வந்து கம்மியாகலாம். ஸோ அதுதான், நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, 3 days செக் பண்ணணும் இல்லை ஒரு 1 week செக் பண்ணிவிட்டு. இப்போலாம் 24 hours பிபி ஆம்புலேட்டரி மானிட்டரிங் வந்துருச்சு, 24 hours செக் பண்ண சொல்கிறாங்க. 24 hoursல் வந்து எப்போ வந்து பிபி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க, காலையிலையா நைட்டா இல்லை மத்தியானமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீசன்ஸ். உடனே நம்ம ஒரு வேல்யூ வச்சு நம்ம பிபின்னு லேபிள் பண்ணுறதில்ல, கண்டினியூஸாக 3-4 values இருக்கணும். அதுவும் வந்துட்டு ரெக்கக்னைஸ்டு மிஷினில் இருக்கணும், நல்ல மிஷினில். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது.
1: ஓகே சார், இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மன அழுத்தம் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அது மூலமாக இந்த பிபி ரைஸ் ஆகுது அப்படின்றப்போ எப்படி நம்மளை வந்து நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்திக்கலாம், இல்லைனா வந்து எப்படி நான் அதை வந்து அந்த படப்படப்பு இல்லாமல் வச்சுக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுமா, அதை பற்றி சொல்லுங்க.
2: கண்டிப்பாக வந்து எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு திரும்ப அதே தான், ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 7-8 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்லீப் இல்லைனாலே எல்லாமே பிரச்சனை தான், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பாதிக்கப்படும். அது ஒன்று, ப்ராப்பர் ஸ்லீப் இஸ் மஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டயட்டில் வந்து சால்ட் கம்மி பண்ணுறது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணுறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, ஆக்டிவ் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 30 minutes பர் வீக்குக்கு 150 minutes இதை கம்பல்சரி பண்ணணும். இது அப்புறமா யோகா மெடிடேஷன் முடிஞ்சா எக்ஸ்ட்ரா, அது இதெல்லாம் பண்ணாலே ப்ளஸ் வந்துட்டு செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறோம். நம்ம என்ன சொல்ற டைப்பே பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப அஜிடேஷன் ரொம்ப துருன்னு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காமாக நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹை பிபி பற்றி பேசணும் இல்லைங்களா, ஸோ இந்த லோ பிபி அப்படின்றது இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: கரெக்ட், 120/80 நார்மல் பிபி எல்லாருக்கும். இதே 70 ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து 100-70 இருக்கலாம், 110-70 இருக்கலாம், இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து 90-70 இருக்கலாம், ஆனால் எந்த சிம்டமும் இல்லாமல் இருக்கலாம், தலை சுத்தல் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா எனக்கு படப்படப்பு இல்லாமல் இருக்கலாம். அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பிபி நார்மல், ஏன்னா அவங்க வந்து லீனாக இருப்பாங்க. அந்த கஃப் சைஸ் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா பிபி செக் பண்ணும்போது, அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ எந்த சிம்டமும் இல்லை எனக்கு பிபி, ஆனால் ஒரு 90-70 வரைக்கும் இருக்குன்னா அது நார்மல். அதுக்கும் கீழே போச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது அனிமியா இருக்கா, தைராய்டு இருக்கா, இதெல்லாம் சொல்லி ரூல் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, சிம்டம் இல்லாமல் பிபி கம்மியாக இருக்குன்னா அது நார்மல். வெறும் வேல்யூஸை வச்சு மொத்தம் நம்ம வந்து ஹைப்போடென்ஷன் லேபிள் பண்ணுறது இல்லை. சிம்டம் பிபியோ கம்மியாக இருக்கணும், சிம்டம்ஸும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம அது ஹைப்போடென்ஷன், அப்போ தான் வந்து நம்ம அது வந்து எவாலுவேட்டே பண்ணுறோம், அது வந்து பெத்தாலஜி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இட் வில் வேரி. எனக்கு 120/80 இருக்கலாம், உங்களுக்கு 110/70 இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 100/70 இருக்கலாம். ஸோ அது அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு நார்மல்.
1: இப்போ இந்த ஹைப்பர்டென்ஷன் அப்படின்றது நிறைய விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படுத்துது சார், அதே மாதிரி இந்த ஹைப்போடென்ஷன் அப்படின்றதும் ஏற்படுத்துதா, அது ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நோய்கள் அப்படின்னு என்ன சொல்லுங்க?
2: ஹைப்போடென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக ஏதோ பாதிப்பு எதுவும் இல்லை இப்போதைக்கு, பெருசாக ஏதோ வராது பேஷண்ட்டுக்கு. தலை சுத்தல் வரலாம் அவ்வளோ, அது பிபி கம்மியாக இருக்கு. நான் வந்து எனக்கு எப்பவுமே மோஸ்ட்லி லேடிஸ் சொல்லுவாங்க, எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வந்து பிபி எப்பவுமே 170 தான் இருக்கும், எனக்கு தைராய்டு இருக்குது அதனால் எப்பவுமே பிபி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி மயக்கம் வர மாதிரி இருக்கலாம், தலை சுத்தல் வரலாம், மற்றபடி வேறு எந்த சிம்டமும் பெருசாக இருக்கு.
1: இப்போ இந்த லோ பிபி அப்படின்னா உடனே வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க மயக்கம் வந்துச்சுன்னா, அது வந்து கரெக்டா சார் அதை பற்றி?
2: இல்லை, அது வந்து ஒரு தப்பான இது. ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாலாம் இதாகாது. பேஷண்ட் வந்து உட்கார வச்சுட்டு ஒரு தண்ணி கொடுக்கலாம், காலை வந்து ரைஸ் பண்ணி வைக்கலாம், அப்போ வந்து வீனஸ் பூலிங் பிளட் எல்லாம் கொஞ்சம் சர்க்குலேஷனுக்கு போகும், பெரிஃபரல்லேருந்து சென்ட்ரல் சர்க்குலேஷனுக்கு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் பிபி ரைஸ் ஆகலாம். அதுதான் பண்ணலாம் தவிர மற்றபடி ஸ்வீட் கொடுக்கறதெல்லாம் தப்பானது.
1: ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்போடென்ஷன் பற்றி அதோட பாதிப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களை வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லி கொடுத்தீங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே பொறுமையாக தெளிவாக ஆன்சர் பண்ணிங்க. நிகழ்ச்சியில் கலந்ததுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி சார்.
2: தேங்க்யூ.
0: நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி.

நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேர்களை, இன்னைக்கு பொருந்தாத வார்த்தையை கண்டுபிடித்தல், இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. கேள்விகள் நான் வந்து கேட்க போகிறேன். நேயர்களை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-90-101-8, இன்னொரின் 9342-90-101-8. உங்களுடைய பதில்களை தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் வழியாக கூட தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300-99-101-8.

நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பாடலை கேட்டு வருவோம். பாடல் பாட்டுக்கு நான் அடிமை இந்த படத்திலிருந்து பாடலை கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும், பொருந்தாத வார்த்தையை கண்டுபிடித்தல். இதுக்காக நேயர்கள் வந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு. முதல் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்துங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லா இருக்குங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார். வெயிலோட.
0: வெயிலோடங்களா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க, நாங்க மலையோட இருக்கோம்.
1: பரவாயில்ல.
0: சரிங்க.
1: இயற்கை இப்படித்தான் சார் இருக்கு.
0: ஆமா ஆமா.
1: ஒரு பக்கம் இதே கோடையா இருக்கு, ஒரு பக்கம் குளுமையா இருக்கு.
0: ஆமாங்க. சரிங்க.
1: உலகம் சார்.
0: போட்டிக்கு போயிடலாங்களா?
1: போலாங்க சார்.
0: அதாவது சொல்ற வார்த்தைகள்ல பொருந்தாத ஒரு வார்த்தையை சொல்லணும்.
1: ஓகே சார்.
0: மயில், பருந்து, வேங்கை, ஆந்தை, சேவல். கண்டுபிடிச்சிங்களா
1: சொல்லுங்க சார். வேகமா சொல்லிட்டீங்களா சார்?
0: ஆமா, இதுல மெதுவா சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: சரி சொல்லுங்க சார்.
0: மயில், பருந்து, வேங்கை, ஆந்தை, சேவல்.
1: நாலுல அஞ்சு சொன்னீங்களா?
0: அஞ்சு அஞ்சு சொன்னங்க.
1: அதுதான் குழப்பமா இருக்கு சார்.
0: ஈஸியா தான் இருக்குங்க.
1: மெதுவா சொல்லுங்களேன் சார்.
0: மயில், பருந்து, வேங்கை, ஆந்தை, சேவல். கொஞ்சம் குழப்பமா இருக்குங்களா?
1: குழப்பமா இருக்குங்க சார்.
0: சரிங்க.
1: நினைக்கிறேன் சார். வேங்கைன்னு வந்ததா?
0: ஆமா ஆமா,
1: வேங்கை தான் சார்.
0: எப்படி சொல்றீங்க?
1: அது என்ன தெரியாது, வேங்கைன்னு தெரியுது, அது எதுன்னு தெரியலீங்களா சார்?
0: கண்டிப்பாங்க. அதாவது மயில், பருந்து, ஆந்தை, சேவல் இதெல்லாம் வந்து பறவை இனங்கள். வேங்கைன்றது புலி.
1: ஆமா புலியா? ஆமாங்க சார். ஆமாங்க சார்.
0: சரி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றிங்க. அவருக்காக ஒரு கைத்தட்டல கொடுத்தாச்சு. சரி, அடுத்த நேயரும் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். லைன் கட் ஆயிடுச்சு. இன்னொரு நேயரும் கூட இருக்காருங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். யாருங்க?
2: கேக்குதுங்களா சார்?
0: கேக்குது கேக்குதுங்க.
2: நான் தென் பொன்மணில இருந்து மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். இப்பதான் ஒரு அரை மணி நேரம் ஊர்ல மழை பெஞ்சுங்க சார். நல்ல காத்து மழை, கரண்ட் போயிருச்சுங்க.
0: அப்படிங்களா? சரி சரி.
2: ஆமாங்க சார். அங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க சார்? ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா ஆமாங்க, நல்லா இருக்குங்க.
2: சரிங்க சார்.
0: சரி,
2: கேட்டுதான் இருக்கிறேங்க சார். ஊட்டி எப்பவும் கேட்டேதான் இருக்கிறேன். கேட்டேதான் கைத்தறி நெசவு தொழில் வேலை பண்ணிட்டு இருக்கிறேங்க.
0: உங்களுக்கு எப்படி கேட்கலாம்? ஈஸியா கேட்டுலாமா? கஷ்டமா கேட்டுலாங்களா?
2: கேளுங்க, முயற்சி பண்ணலாங்க. தெரியலன்னா இன்னொரு நேர் இவர சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிறோம் ஊட்டி பண்பலை மூலியமா.
0: அப்படிங்களா? சரி.
2: தினம் நாலு மணிக்கு எங்களை பொது அறிவு வினாவில நல்லா தெளிவடைய வைக்குதுங்க ஊட்டி பண்பலை. அதுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரிங்க.
2: சொல்லுங்க சார்.
0: நற்றினை, திருக்குறள், கலித்தொகை, பரிபாடல்.
2: நற்றினை, திருக்குறள், பரிபாடலுங்களா?
0: கலித்தொகை, பரிபாடல்.
2: பரிபாடல் நினைக்கிறேங்க சார். திருக்குறளுங்க சார். ஏன்னா திருக்குறள் இரண்டடியில வருங்க. இந்த நற்றினை, பரிபாடல் இதுல வந்து போற பத்தி சொல்றதுன்னு நினைக்கிறேங்க. அப்படிங்களா?
0: அப்படி இல்லை, கரெக்டான பதில் சொன்னீங்க. ஆனா அதுக்கான பதில் வந்து இது நற்றினை, கலித்தொகை, பரிபாடல் இதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள்.
2: நேரம்
0: பாத்தீங்கன்னா 4:12 ஆயிட்டு இருக்கு. நிறைய நேயர்கள் வந்து இணைப்புல வந்துட்டே இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த நேயரையும் பார்த்தலாம். வணக்கம்.
3: ரொம்ப மகிழ்ச்சி சார். அருமையா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
0: வேலூர் சந்திரசேகர்.
3: ஆமா ஆமா, வேலூர் கட்டடி சந்திரசேகர்.
0: சரிங்க. சரி, உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கலாம்?
3: ரொம்ப எளிமையா கேள்வி கேட்டுருங்க சார்.
0: அப்படிங்களா?
3: நீங்க அப்படி கேள்வி சொன்னா இந்த சைடு பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கேள்வி.
0: ஆறு மலை ஓடை குளம் ஏரி.
3: இன்னொரு சொல்லுங்க.
0: ஆறு மலை ஓடை குளம் ஏரி.
3: மலை தான் சார்.
0: எப்படிங்க?
3: எல்லாமே எல்லாமே வந்து நீர்நிலைகள். ஆனா மலை மட்டும்தான் மலை, மற்றதெல்லாம் இது.
0: சரிங்க, கரெக்டான பதில சொல்லிட்டீங்க, நன்றிங்க.
3: ஏன்னா இதெல்லாம் குளம் குட்டை ஏரி இது எல்லாமே நீர்நிலைகள், மலை மாத்திரம் பாத்தீங்கன்னா நீர் கிடையாது. அதுதான் சார் கரெக்டான.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி.
0: நேர்கள்லாம் வந்து பதில் வந்து கரெக்டாக பதில் சொல்லிகிட்ருக்காங்க. ஒருவேளை ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நேர்களை தொடர்பு கொள்வோம். அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்போம். இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: 4:18 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத வார்த்தையை கண்டுபிடித்தல். நேயர்கள்லாம் வந்து இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்துங்க?
1: திருப்பூர்லேருந்து பாலன் பேசுகிறேன், நிலையத்தின் நிரந்தர நண்பன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி. எல்லாமே அருமையா இருக்காங்க. சரிங்க, கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன், சொல்லுங்க.
0: வெண்மை, மென்மை, செம்மை, கருமை, பசுமை. மென்மை, வெண்மை, செம்மை, கருமை, பசுமை.
1: மென்மை.
0: மென்மை.
1: ஆமாங்க.
0: எப்படிங்க?
1: மற்றதெல்லாம் நிறத்தை குறிக்கும், இது வந்து ஒரு மென்மையான போக்கு அப்படி குறிக்கும்.
0: அதனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க.
1: நன்றிங்க. நன்றி
0: நன்றி நன்றிங்க.
1: வாய்ப்பு
0: அடுத்த நேரம் கூட இருக்காங்க, அவங்களையும் பார்த்துடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
2: ஊட்டியிலேருந்து கல்பனா பேசுறேங்களா.
0: சரிங்க, கேள்வி கேட்டலாங்களா?
2: கொஞ்சம் சுலபமாக கேளுங்க, இப்போதான் ஃபஸ்ட் டைம்.
0: அதாவது எல்லாருமே ரொம்ப ஒரே இதில் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
2: சரி சரிங்க.
0: உலகம், ஆகாயம், மேதினி, அகிலம், பூமி.
2: சொல்லுங்க.
0: உலகம், ஆகாயம், மேதினி, அகிலம், பூமி.
2: மேதினி.
0: தவறான பதில். சரி, அடுத்த நேயர் வந்து சொல்றாங்களான்னு
2: பாத்துடலாங்களா?
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கங்க.
3: வணக்கங்க.
0: யார் எங்க இருந்துங்க?
3: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
3: கேட்டிருக்கீங்களோட கேள்வி கேளுங்க சார்.
0: உலகம், ஆகாயம், மேதினி, அகிலம், பூமி.
3: இதுல மாறுபட்டு இருக்கிறது ஆகாயமும் சரியா இருக்குங்க.
0: எப்படி, எதை வச்சு சொல்றீங்க?
3: மற்றதெல்லாம் இந்த பூமி வேதம் குறிக்குது. மேதினி, பூமி, உலகம், இதெல்லாம் பூமி தான் குறிக்குது. ஆகாயங்கிறது தனிப்பட்ட இதா இருக்குதுங்க.
0: எப்படிங்க உடனே கண்டுபிடிச்சிங்க?
3: அது

0: தெரியும், படிச்சிருப்பீங்க.
1: முதல்ல இருந்தே கொஞ்சம் அனுபவம் இருக்குது இல்லைங்க சார். இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேளுங்க சார்.
0: கேட்டலாங்களா?
1: கேளுங்க சார்.
0: மாம்பழம், பலப்பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம்,
1: இதுல மாறுபட்டது மாதுளம்பழம், மற்றதெல்லாம் முக்கணிகள்ல சேருது.
0: ஆமா, அதுவும் கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி, நன்றிங்க. அடுத்த நேயருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: நன்றிங்க சார். நன்றி சார்.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கங்க.
2: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம்.
2: சொந்தம் பேசுறேன் மேடம், வடவள்ளியில இருந்து.
0: நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
2: ஆமாங்க சார்.
0: சரிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேட்கலாங்களா இல்ல கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாங்களா?
2: சார் எப்படி வேணும் ஈஸியாவே கேளுங்க சார்.
0: சரிங்க. சூரியகாந்தி, தாமரை, மல்லிகை, செம்பருத்தி, சாமந்தி.
2: மேடம் சார், சூரியகாந்தி,
0: தாமரை, மல்லிகை, செம்பருத்தி, சாமந்தி.
2: சாமந்திங்க சார்.
0: எப்படிங்க
2: சார்? இப்படியே தெரிஞ்சு சொல்லிட்டேங்க சார்.
0: சும்மா சொல்லி பார்க்கலாமேன்ட்டு சொன்னீங்களா?
2: ஆமாங்க சார். சூரியகாந்தி,
0: தாமரை, மல்லிகை, செம்பருத்தி, சாமந்தி.
2: சரிங்க சார்.
0: சரிங்க. அடுத்த நேர் வந்து பதில் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாங்களா?
2: சரிங்க சார்.
0: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
3: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்லேருந்து பேசுகிறேன்.
0: சரிங்க.
3: நாகர்கோவில்.
0: ம், உங்களுக்கு பதில் தெரிஞ்சுங்களா கேட்ட கேள்விக்கே?
3: கேட்கலையே.
0: சூரியகாந்தி, தாமரை, மல்லிகை, செம்பருத்தி, சாமந்தி.
3: சூரியகாந்தி, தாமரை,
0: மல்லிகை, செம்பருத்தி, சாமந்தி.
3: மல்லிகை.
0: மல்லிகைங்கிறது சரியான பதில் இல்லை. சரிங்க. அடுத்த நேர்
3: சாமந்தி.
0: சரிங்க. அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாத்துடலாங்களா?
3: ஓகே ஓகே.
0: நன்றிங்க. அடுத்த நேயர், வணக்கங்க.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் சார்.
0: சரிங்க, பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க.
4: தாமரைங்களா சார்?
0: கேள்வி கேட்டீங்களா? சூரியகாந்தி, தாமரை, மல்லிகை, செம்பருத்தி, சாமந்தி.
4: தாமரை.
0: எப்படி?
4: ஏன்னா அது நீர்ல தானே இருக்கும் சார், தண்ணியில தானே இருக்கும் தாமரை.
0: ஆமா, அது வந்து கரெக்டான பதில். ரொம்ப அழகா சொன்னீங்க.
4: வேற ஏதாவது ஒரு क्वेश्चन கேளுங்க சார்.
0: வேறங்களா? தாயம், பல்லாங்குழி, மட்டைப்பந்து, ஐந்தாங்கல், சதுரங்கம்.
4: சதுரங்கம்.
0: தவறான பதில்
4: சார். திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க சார்.
0: தாயம், பல்லாங்குழி, மட்டைப்பந்து, ஐந்தாங்கல், சதுரங்கம்.
4: இந்த பந்துன்னு சொன்னீங்க இல்லைங்களா, கட்டைப்பந்து,
0: மட்டைப்பந்து.
4: ஆ,
0: எப்படி ஏதாவது சொல்றீங்க
4: சார்? மற்றதெல்லாம் இன்டோர் கேம் சார்.
0: ம்,
4: அது வந்து நம்ம வெளியில விளையாடுறது.
0: கரெக்டான பதில், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரெண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி.
4: நன்றிங்க சார்.
0: நேரம் பார்த்தீங்கன்னா 4:25 ஆயிட்டுருக்கு. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மறுபடியும் நேர்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேரம் 4:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். பொருந்தாத வார்த்தையை நிறைய நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா அதற்கான தொலைபேசி எண்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். 9344-90108. இன்னொரு எண் 9342-90108.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நேர்களே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கலப்பை உழவு எருது வரப்பு வயல், இந்த கேள்விக்கு வந்து பொருந்தாத வார்த்தையை எந்த நேயர் சொல்கிறாங்கன்னு தெரில.

0: நேயர் ஒருத்தர் இணைப்பில் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்துங்க?
1: நீலமலை தியாகபிரதேச. தாங்கள் நலம் தானா ஐயா?
0: நலம் நலம். நீங்கள் நலம் தானா?
1: ரொம்ப அதுமே உள்ளேன் ஐயா.
0: சரிங்க. சரி, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாங்க கேட்டிருக்கேன் ஐயா.
0: கலப்பை உழவு எருது வரப்பு வயல், இதில் வந்து பொருத்தமில்லாத ஒரு வார்த்தை அப்படின்னா எதை சொல்லலாம்? கலப்பை உழவு எருது வரப்பு வயல். உழவு கொஞ்சம் தவறான பதில் தான். அடுத்த நேயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு
1: பார்த்துடலாங்களா?
0: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். இணைப்பு வந்தது கட்டாயிருச்சு. மறுபடியும் இன்னொரு நேயர் கூட வந்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துங்க?
2: சாந்தா பேசுறேங்க சார்.
0: எங்க இருந்துங்க?
2: காந்தல்ல இருந்து சார்.
0: சரிங்க. நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
2: நீ கேட்டுருக்கேன் சார்.
0: கலப்பை உழவு எருது வரப்பு வயல், இதில் வந்து
2: எருது சார்.
0: எப்படி சொல்றீங்க?
2: ஏன்னா கலப்பை எல்லாம் எருது, இதெல்லாம் நம்ம ஏர்போர்ட்னா தானே சார் இதெல்லாமே அதில் உழ முடியும். எருமை வச்சுட்டு இதெல்லாமே நமக்கு அதில் உபயோகப்படுறது. எருது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா சார்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அது இல்லாத இது வந்து உயிருள்ள ஒரு விலங்கு குறிக்குது இல்லைங்களா?
2: ஆமாம், ஆமாங்க சார்.
0: அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க.
2: தேங்க்யூ சார்.
0: நன்றி, நன்றிங்க. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறதுங்க?
3: ஹலோ.
0: வணக்கம். கேக்குதுங்களா?
3: கேக்குதுங்க.
0: சொல்லுங்க, எந்த ஊருங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: குன்னூர்ல இருந்து மதன் மோகன்.
0: சரிங்க. உங்ககிட்ட கேள்வி கேட்டலாமா? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, அபிதான சிந்தாமணி, வளையாபதி. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, அபிதான சிந்தாமணி, வளையாபதி.
3: அபிதான சிந்தாமணி.
0: எப்படி சொல்றீங்க?
3: இதெல்லாம் பெருங்காப்பியங்கள். அது பெருங்காப்பியம் அல்ல.
0: ஐம்பெருங்காப்பியங்கள்ல அபிதான சிந்தாமணின்றது வந்து அகராதி நூல்.
3: ஆமாங்க.
0: சரிங்க, அதாவது கரெக்டாக சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சிங்க.
3: நன்றி சார்.
0: நான்கு மணி 35:40 நொடி ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்தாங்க, லைன் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அடுத்த நேயர் கூட வந்துட்டாங்க. வணக்கம் நேர்களே. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பொருந்தாத வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி நிறைய நேயர்கள் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தரலாம். இணைப்பில்

0: வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறதுங்க?
1: கரூர் மாவட்டம் வேட்டுவாளையத்திலிருந்து சிவாங்க.
0: எங்கிருந்துங்க?
1: கரூர் மாவட்டம் வேட்டுவாளையத்திலிருந்து சிவாங்க.
0: சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஆஸ்திரேலியா இருக்குங்க.
0: சரிங்க. மயில், அயிரை, குறவை, விரால்.
1: விரால் அது நீர்வாழ் உயிரினம்.
0: இருந்தாலும் தவறான பதில். சரி, உங்கள்கிட்ட வந்து இன்னொரு கேள்வி கேட்டலாமா?
1: சொல்லுங்க.
0: தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், சின்ன வெங்காயம் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்குங்களா?
1: கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குங்க.
0: சரிங்க.
1: தக்காளி,
0: வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், சின்ன வெங்காயம்.
1: தக்காளி பல வகையை சார்ந்து, இது மற்ற காய்கறி சார்ந்ததுங்களா?
0: இருந்தாலும் அதுவும் தவறான பதில் தான். சரி, அடுத்த நேர் வந்து கரெக்டான பதில் சொல்கிறாங்களா?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்கிறதுங்க?
2: கோவை நரசிபுரம், என்கே கந்தசாமி.
0: சரிங்க. நலமாக இருக்கீங்களா?
2: சூப்பராக இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் சூப்பராக இருக்குங்க. சரி, நிகழ்ச்சியில் கேட்டுருக்கீங்க. ஆமாங்க, மழை தாங்க.
2: கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்களேங்க.
0: சரிங்க, அனுப்பிச்சு விட்றேங்க. இத்தனை நாளாக மழையே இல்லைங்க, இப்போ தான் ஒரு மூணு நாளாக மழை பெஞ்சிட்ருக்குங்க.
2: பரவாயில்ல, நமக்கு அப்படி அப்பப்போ வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேங்க, அனுப்பி விட்றேங்க. கண்டிப்பாக வந்துடும். சரி,
2: வாழ்த்து.
0: மயில், அயிரை, குறவை, விரால்.
2: மயில்.
0: எப்படிங்க?
2: ஏனோ குருட்டினாப்போ அடிக்கிறது வேணுங்க.
0: எல்லாரும் பதில ஏதோ ஒன்று சொல்றாங்க. நம்ம சொன்னோம்னா அதுதான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு
2: சொல்லுவோம்.
0: சரி, கரெக்டான பதில். இல்லை இல்லை, கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க. அதாவது மயில், அயிரை, குறவை, விரால் அப்படிங்கிறது வந்து மூணு அந்த மீன் இனங்கள். மயில் வந்து பறவை, அதனால நீங்கள் சொன்னது வந்து கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சிங்க. நன்றி
2: நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து கூட ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். சரி, நிறைய நேயர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, லைனில் வராங்க, லைனு கட் ஆயிடுது. சரி, அடுத்து ஒரு நேயர். வணக்கங்க. சரி, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வரலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகிட்டுருக்கு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக கூட நிறைய நேயர்கள் பதில்களை அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து 3 கேள்விகளுக்கு பதிலான பதில் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. 1 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான் பகுதியிலிருந்து, கோவையிலேருந்து சத்யநாராயணன் அவங்க வந்து 2 கேள்விக்கு பதில் சரியாக இருக்குது, 1 வந்து தவறான சொல்லியிருக்காரு. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வந்து தொலைபேசி இணைப்பில் யார் இருக்காங்கன்றதை பார்த்துடலாம்.

0: வணக்கம் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார். நீலகிரி மாவட்டம் இடக்கர் ரங்கநாதன் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க சார். நிறுத்தலாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க.
0: சரிங்க,
1: இந்த 11 மணிக்கு தான் லைனே கிடைக்கிறீங்க.
0: அப்படிங்களா? சரிங்க.
1: ஆமாங்க.
0: சரி,
1: ஈஸியாக கேளுங்க.
0: ஈஸியாங்களா?
1: ஆமாங்க.
0: தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், சின்ன வெங்காயம்.
1: சின்ன வெங்காயம்.
0: தவறான பதில். சரி,
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க.
1: சரி,
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் வந்தாரு.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்கிறதுங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து ஜெயில் பாலசுப்ரமணியம்.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டுட்டுருக்கேன் சார்.
0: தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், சின்ன வெங்காயம்.
1: மிளகாய் சார்.
0: எப்படி சொல்கிறீங்க?
1: அதுதான் சார் காரணம் இருக்கும் சார்.
0: அதனால் பதில் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: ஆமாங்க சார்.
0: தவறான பதிலுங்க.
1: ஓகேங்க சார்.
0: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்களா?
1: கொடுக்கலாங்க சார்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: This call is now being recorded.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யாருங்கிறதுங்க?
3: மஞ்சுளா பேசுறேங்க சார்.
0: சரிங்க, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க.
3: கம்மி வச்சாச்சுங்க சார்.
0: தக்காளி,
3: வெண்டைக்காய் சார்.
0: அதுவும் தவறான பதில் தான்.
3: என்னங்க சார் எல்லாமே எப்படி சொல்றீங்க? கத்திரிக்காய்.
0: சரி, வேற ஒரு கேள்வி கேட்டுருலாங்களா?
3: சரி கேளுங்க.
0: பீட்ரூட், உருளைக்கிழங்கு, கீரை, முள்ளங்கி, மரவள்ளி.
3: மரவள்ளி கீரைங்க சார், தனிப்பட்டது.
0: கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க.
3: கீரை வந்து அது கீரை மட்டும் அது தனிங்க, இதெல்லாம் காய்கறியில சேருது அதனால.
0: சரிங்க, கரெக்டான பதில் தான். நன்றிங்க.
3: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க. நீங்க யாருங்க, எங்கிருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் அயன்ராஜ் சார்.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
4: நல்ல விருப்பா போயிட்டு இருக்கு. நல்ல இருக்கு. கொஸ்டின் எல்லாம் ஈஸியா சொல்லுங்க. கேளுங்க சார், சொல்லுங்க சார்.
0: தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய், சின்ன வெங்காயம்.
4: தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். தக்காளிங்களா சார்?
0: இல்லைங்களே, தவறான பதில். வேற இன்னொரு கேள்வி கேட்டுருலாங்களா உங்ககிட்ட?
4: கேளுங்க சார், கேளுங்க சார்.
0: முகில், மேகம், மழை, கருக்கல், மஞ்சு.
4: முகில், மேகம், முகில் மேகம்,
0: மழை, கருக்கல், மஞ்சு.
4: மஞ்சு
0: தவறான பதில்.
4: அப்படிங்களா?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க. நன்றி, நன்றிங்க. அடுத்த நேர் வணக்கங்க.
2: Now being recorded.
0: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: யாருங்கிறதுங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீநகர் ராஜேஷ்.
0: சரி, கேள்வி கேட்டுலாங்களா?
5: கேளுங்க.
0: முகில், மேகம், மழை, கருக்கல், மஞ்சு.
5: முகில், மேகம்,
0: மழை, கருக்கல், மஞ்சு.
5: மழை.
0: எப்படி சொல்றீங்க?
5: மழை வந்தா நீர் வந்துடும், மற்றதெல்லாம் அதுக்கான அறிகுறிகள் தான் காமிக்கும்.
0: அறிகுறினா என்னென்ன அறிகுறிகள் காமிக்குங்க?
5: மழை வருவதற்கான அறிகுறி.
0: அது எது காமிக்கும்?
5: எப்படி
0: இல்லை, மழை வர்றதுக்கான அறிகுறி வந்து எந்தெந்த இப்போ நான் சொன்ன வார்த்தைகளில் எது காட்டுங்கிறேன்.
5: அதுதான் அந்த மழைங்கிறது, மழை நீர் வந்த பிறகு நம்ம மழைன்னு சொல்கிறோம்.
0: சரி,
5: மற்றதெல்லாம் அதுக்கான அறிகுறி தான், வர்றதுக்கு முன்னாடி தான் இருக்கும் அந்த மாதிரி மேகங்கள்.
0: மேகம் சொல்லிட்டீங்க, முகில், கருக்கள், மஞ்சு, அதெல்லாம்.
5: ஆமாம், அது அதுக்கு வந்து அறிகுறி தான் இருக்க முடியும், ஆனால் மழை வராது.
0: இல்லை, அதெல்லாம் என்னன்னு கேட்குறேங்க.
5: அதான் மழை வருவதற்கான அறிகுறி.
0: அது கருக்கள்னா என்ன, மஞ்சுன்னு என்ன, முகில்னா என்னங்க, மேகம்னா என்ன?
5: ஓ, மேகம்னா என்ன, கருக்கள்னா என்னன்னு கேட்குறீங்களா?
0: ஆமாம், எல்லாமே ஒன்று தாங்க. எப்படிங்க? இல்லை, எல்லாமே வந்து மேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். மழைன்றது மழை தனி ஒரு வார்த்தை. சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
6: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். யாருங்கிறதுங்க?
6: சத்யநாராயணன், சென்னையில் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா?
6: கேட்டிங்களா? தக்காளி வெங்காயம் கேட்டிங்களா?
0: ஆமாம்.
6: அது சின்ன வெங்காயம் தான்.
0: எப்படி சொல்கிறீங்க?
6: அது பூமியில் விளையுது, மற்றதெல்லாம் மேலே தானே வருது.
0: கண்டிப்பாக அதுதான் கரெக்டான பதில்.
6: ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, கிடைச்சதுங்க.
0: சரி, சரிங்க. சரி, இன்னொரு கேள்வி கூட கேட்டலாமா?
6: கேளுங்க.
0: வந்தான், பார்த்தான், உண்டான், சென்றான், பார்த்து மகிழ்ந்தனர்.
6: எப்படி எப்படி? வந்தான்,
0: பார்த்தான், உண்டான், சென்றான், பார்த்து மகிழ்ந்தனர்.
6: பார்த்து மகிழ்ந்தனர்
0: எப்படி?
6: அதுதான் என்ன வந்தான் சென்றான் எல்லாம் அது மாதிரி பார்த்து மகிழ்ந்தனர் தனித்தனித்து இருக்கு.
0: இது வந்து பன்மையை குறிக்குது. பார்த்து மகிழ்ந்தனர் அப்படின்றது அது வந்து ஒருமையில் வருது. சரிங்க, மகிழ்ச்சி, கரெக்டான பதில், நன்றிங்க.
6: நன்றி, நன்றி.
0: நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்த நேரை கூட சந்திச்சிடலாம்.
2: This call is now being recorded.
0: வணக்கம். சரிங்க, நேரம் வந்து நெருங்கிட்டே இருக்கு. 4:54 ஆக போகுது. நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில வந்து நிறைய சொல்லிட்டாங்க. கரெக்டான ஆன்சரை ஒரு சிலர் தான் சொல்ல முடியல. அடுத்த நேயரும் கூட வந்திருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம்.
7: வணக்கம் அன்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம், நலம். நலம் கேட்பது யாரோ?
7: நலம் கேட்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு பேசுகிறேன்.
0: மகிழ்ச்சிங்க.
7: சரிங்க,
0: எப்படி இருக்கீங்க?
7: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரை. விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக
0: சொல்கிறீர்கள்.
7: மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுவது மிக்க மகிழ்ச்சி.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. சரி, கேள்விக்கு போயிடலாங்களா?
7: போயிடலாங்க, தாராளமா.
0: புறா, தவளை, காகம், மைனா, ஆந்தை.
7: புறா, தவளை,
0: காகம், மைனா, ஆந்தை.
7: மயில், ஆந்தை. ஓகே, மயில், ஆந்தை. ஓகே ஓகே. ஊர்வன பரப்பனை பற்றி நீங்க கேட்டிருக்கீர்கள் ஐயா, சரிதானே ஐயா?
0: ஆமா
7: ஆமா. புறா பறக்கும், காகம் கறக்கும், பறக்கும், மயில் பறக்கும், ஆந்தையும் பறக்கும், தவளை மட்டுமே நீந்தும். தவளை மட்டும் தனித்து விடப்பட்டு இருக்கிறது.
0: கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்க.
7: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம் அன்பு.
0: நன்றி, நன்றிங்க. அடுத்த ஒரு நேயர், வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறதுங்க? ராஜா, தளபதி, இளவரசி, பாதுகாவலன், பணியாளன்.
8: பாதுகாவலன்.
0: தவறான பதில்.
8: இல்ல,
0: இருந்தாலும் பொருந்தாத வார்த்தை இது. சரி, அடுத்த நேயர் கூட வாய்ப்பு கொடுத்து பார்த்தலாம். நன்றிங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இருந்தாலும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேயர்கள் இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொன்னாங்க. கடைசியாக கேட்ட கேள்விக்கு வந்து ராஜா, தளபதி, இளவரசி, பாதுகாவலன், பணியாளன் அப்படிங்கிறதுல இளவரசி அப்படிங்கிறது தான் பொருந்தாத ஒரு வார்த்தை. ஏன்னா பெண் பெயராக இருக்கிறதுனால அது பொருந்தாத வார்த்தையாக ஏற்றுக்கலாம். அடுத்து வந்து நேயர்களோட அழைப்பு வந்துட்டே இருக்குது. இருந்தாலும் நேரமின்மை காரணமாக நாளைக்கு கூட அவங்க ட்ரை பண்ணலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை கேட்டுடலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர். முருகேசன்.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஐந்து மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்

0: சிவன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலிநிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பழைய திரைப்பட பாடல்களை கேட்கலாம் நேர்களே.

புதிய பறவை திரைப்படத்திற்காக பி சுஷீலா குரல்ல அருமையான பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பழைய திரைப்பட பாடலாம் கேட்டு பண்ணிட்டு இருக்கோம்.

பாசமலர் திரைப்படத்திற்காக பி சுஷீலா குரல் ஒழித்திருந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில கனதாசன் வரிகள்ல நேர்கள் கிட்ட ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

சாந்தி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில அருமையான பாடலை கேட்டோம். நிலையத்துல நேரம் சரியா 5:35 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.7 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஒளிந்திருந்த பாடல். நேர்கள் கேட்டு ரசித்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

அன்பேவா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல ஒளித்திருந்த பாடல். நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பழைய திரைப்பட பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்த பாடல்

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களே. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதுகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும். நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மல்பரி மற்றும் பட்டுப்புடு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம், வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

எட்டு மணிக்கு நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர். உயிரின் உறவே நாடகம் எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 10 மணிக்கு காற்றோடு கடந்திலவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நாளை நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் இல்கிரஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக உணவே உன்னதம். ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் 6 முதல் 11 வாரம் வரை வழங்கக்கூடிய உணவு வகைகள் குறித்து வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றைய தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கான பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு செயற்கை நுண்ணறிவு அறிவை வளர்க்கிறதா சிந்தனையை குறைக்கிறதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்னேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம். நேயர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: This is Akashwani. The news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today said India is emerging as a reliable destination for global manufacturing and is preparing to meet new challenges. Mr. Modi stated this while inaugurating the 5th edition of Semicon India at Yashobhoomi, New Delhi today. The Prime Minister highlighted the growing demand for artificial intelligence, saying the focus is now shifting beyond transistor size to overall system integration, including memory placement and heat management.
2: अपने ट्रांसमिशन नेटवर्क को भी एक्सपेंड किया है. साथियों, भारत में पावर इंफ्रास्ट्रक्चर का यह विस्तार हमारे सेमीकंडक्टर इकोसिस्टम के लिए भी एक बड़ी स्ट्रेंथ है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
1: Later, addressing a press conference on the sidelines of the event, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnaw said India's semiconductor design capabilities are recognized globally and Semicon 2.0 will focus on promoting semiconductor design companies in the country. The three-day conference and exhibition bring together global semiconductor and electronics ecosystem to foster collaboration, drive innovation, strengthen manufacturing capabilities, attract investment and develop future-ready talent. Prime Minister Modi today said the BJP government in West Bengal aims to ensure that not a single eligible woman is deprived of the benefits of the Annapurna Yojana and is working relentlessly towards the goal. Mr. Modi stated this while virtually addressing a gathering in West Bengal on the occasion of the release of the 4th installment under the Annapurna Yojana, providing 3,000 rupees per month to around 1.5 crore women.
3: आज विश्वकर्मा पूजा का पावन अवसर भी है. मैं आप सभी को विश्वकर्मा पूजा की बहुत बहुत शुभकामनाएं देता हूं. साथियों, इसी पावन समय में आज बंगाल में एक नई परंपरा सशक्त हो रही है. आज अन्नपूर्णा योजना के रूप में बंगाल की माताओं बहनों से नया सामर्थ्य जुड़ा है. मैं इस योजना से लाभ पाने वाली हर बहन को बधाई देता हूं, अपनी शुभकामनाएं देता हूं.
1: All person-to-person UPI transaction will remain free, enabling sending money to friends, paying at shops or scanning a QR code without any charges. Sources in the government said vendors earning up to 1 lakh rupees per month through UPI QR codes will continue to attract zero charges. They informed that all RuPay debit card linked to UPI transactions will also continue to remain free of any charge. As per the sources, around 96% of person-to-merchant P2M UPI transactions will remain unaffected. However, transactions above 2,000 rupees in essential sectors such as railways, fuel and others will attract a flat merchant discount rate of 5 rupees per transaction. Rural Development Minister Shivraj Singh Chauhan has directed officials to explore how the Viksit Bharat G. Ramji scheme can contribute to building developed and self-reliant villages. Addressing a national workshop on the scheme, Mr. Chauhan stressed that besides generating employment, the scheme should create durable assets that benefit rural communities in the long term and strengthen the rural economy. The BJP has launched a month-long nationwide Seva Sankalp Abhiyan from today to mark Prime Minister Narendra Modi's birthday. The campaign focuses on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youth, to undertake acts of service. The drive also marks 25 years of Mr. Modi taking oath as the Chief Minister of Gujarat on October 7, 2001. It will continue till the 17th of next month. Senior BJP leader and Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel launched the campaign from Mr. Modi's hometown of Vadnagar in Mehsana district of the state. The first day of the campaign is being observed as Seva Divas, under which blood donation camps have been organized across the country. India's textile exports increased to over 29,700 crore rupees in August this year as compared to over 25,600 crore rupees during the same month of the last year. The Ministry of Textiles said the exports increased by 16.1% as compared to August 2025. And in men's cricket, India will take on Afghanistan in the third and the final match of the T20 match of the series in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
0: Akashvani, Udagamandalam, Vanilayam, UTFM 101.8, Neram, 6 mani 10 nimidam.

வெளியேற்றும் வேளை நிகழ்ச்சியில் திரையில் ஒளித்த பக்தி பாடல்களை கேட்கலாம் நீர்களே. முதல் பாடல் ஸ்ரீ சீரடி சாய்பாபா திரைப்படத்திற்காக.

0: நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. முன்னதாக பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக நீதி தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் 68% பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறன்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடங்கி 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட சுயேட்சை உட்பட மொத்தம் 48 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நரேந்திரன் தலைமையில் வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தாக்கல் செய்யப்பட்டிருந்த 48 மனுக்களில் 20 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 28 மனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 22 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள நாளை மறுநாள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பிரிவுகளில் பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் கூடிய 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 44,000 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தை ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் மா உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
4: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி அது நம்மளுக்கு லாபகரமா மாத்துறது, ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது, அதுக்குண்டான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அதை வந்து எப்படி மாத்த முடியும். ரெண்டாவது, மேங்கோ பவுடரா பண்ணலாம், ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ பிக்கல் மாதிரி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸை வந்து எப்படி ஒரு ட்ரேடர்ஸா, எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாத்துறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கேவிகே சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒரு ப்ரொடியூசரில் இருந்து ஒரு ட்ரேடராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் கொண்டு போறதுதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். சவுதி அரேபிய கடல் பகுதியில் கடல் கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 மீனவர்களின் உடலுக்கு திருச்சி விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 200 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்த கொரலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
6: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
4: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரார்த்தனை செய்ய ஒரு காரணம் உண்டு. சிலர் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் குறையில்லா வாழ்வையும் எதிர்நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர். இன்னும் சிலர் தன்னை சூழ்ந்துள்ள துன்பங்களையும் நோய்களையும் கவலைகளையும் தன்னிடமிருந்து அகற்றுமாறு தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்கின்றனர். ஆனால் மனிதனின் மிகப்பெரிய நம்பிக்கை நல்வாழ்விற்கு தெய்வமே ஆதாரம் என்று. அப்படி தெய்வம் எங்கிருக்கிறது என்று ஒவ்வொரு திக்கிலும் மனிதன் தேடுகிறான். தெய்வம் ஆலயத்தில் மட்டுமே இல்லை. தெய்வம் மண்ணிலும் புல்லிலும் மரத்திலும் நீரிலும் உன்னிலும் எண்ணிலும் வசிக்கிறான். அப்படி தெய்வத்தினுடைய தேடல்கள் வழியாக தெய்வத்தின் சிறப்பை கூறும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாகும்.

ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவது திருமணம். அதிலும் காதல் திருமணம் என்பது அதை இன்னொரு படி மேலே கொண்டு போய் வைக்கும். ஆனால் காதலிக்கும் எல்லோரும் திருமண பந்தத்தில் இணைகின்றனரா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஒரு பக்குவப்பட்ட காதல் காதல் தோல்வியை எப்படி கையாளும்? காதலிக்கு திருமணம், காதலன் அதை அறிகிறான், காதலி அவனை ஏமாற்றி விட்டதாக அவன் உணர்வான் என்று அஞ்சி, இந்த திருமணம் எனக்கு விருப்பமில்லாத ஒன்று, என் வீட்டாரின் வற்புறுத்தலின் பேரில் அவர்களின் திருப்திக்காக இந்த திருமணத்தை நான் செய்து கொள்கிறேன், என் மனம் முழுவதும் உன்னிடமே உள்ளது, உன்னை சுற்றியே உள்ளது என்று கூறுகிறான். காதல் தோல்வி ஒரு புறம் இருந்தாலும் தனது காதலியின் மனதை புரிந்து கொள்கிறான். உனக்கு நடக்க இருப்பது கட்டாய திருமணம் என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் நீ திருமணம் செய்து கொண்டு போகும் அந்த வாழ்க்கை உனக்கு நல்லதாக அமைய வேண்டும். எனவே என்னை பற்றிய உனது நினைவுகளை நீ அறவே அழித்துவிட்டு உன்னுடைய புதிய வாழ்க்கையை துவங்கு என்று கூறுகிறான். ஒரு பக்குவப்பட்ட காதல் காதல் தோல்வியை எப்படி கையாளும் என்பதை உணர்த்தும் ஒரு பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாகும்.

சில பாடல்கள் மொழி, நாடு என்ற எல்லையெல்லாம் தாண்டி கேட்கும் எல்லோரையும் துள்ளி ஆட வைக்கும். அப்படிப்பட்ட பாடல்களுக்கு விளக்கம் தேவையில்லை, பாடலின் பொருள் தேவையில்லை, இசையும் பாடலை பாடியுள்ள விதமும் போதும். படுகா மொழியில் அமைந்த அப்படிப்பட்ட எவர்கிரீன் கிளாசிக் பாடல் இதோ உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

0: இன்றைய பேட்டதகமுள நிகழ்ச்சியில் நாங்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமுள நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமுள படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. திரைக்கு கானம் கேட்கலாம் நேர்களே.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
1: மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரீகன் ஹாலில் இம்மாதம் நடைபெற்றது. மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நன்மைகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பங்களிப்பு தொகைக்கான பலன்கள் குறித்து வங்கி அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கும் திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி வரும் வங்கி அதிகாரிகளுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வங்கி அதிகாரிகள், அடல் ஓய்வூதிய திட்ட பயனாளிகள், முதியோர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை வாவுசி மைதானத்தில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 5 அன்று நடைபெற்ற நிகழ்வில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வே சம்பத்குமார் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் என் எம் சுகுமார், மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவிதேஜா, காவல் துணை ஆணையர் தங்கதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றும் பணிகள் தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தலைமையில் துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இம்மாதம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அரசு நிலங்கள் மற்றும் அரசு துறைகளின் கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பில் உள்ள நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும், சீமை கருவேலை மரங்கள் காணப்படும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மாநில நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ரயில்வே துறை மற்றும் இதர அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் ஆகியவற்றில் சீமை கருவேலை மரங்களை முழுமையாக கண்டறிந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை வேலந்தாவளம் பகுதியில் சாய் நேச்சுரோபதி மற்றும் யோகா கல்லூரி துவக்க விழா நிகழ்ச்சியில் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம், இந்தியாவின் கலாச்சாரத்தில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சித்த மருத்துவத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். கோவையில் உள்ள SNS தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதல்

0: அமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் செப்டம்பர் 9ஆம் தேதியன்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மண்டல முதுநிலை மேலாளர் அருணா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முனைவர் குமரேசன் உட்பட விளையாட்டு பயிற்சியாளர்கள், மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மேரா யுவபாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் எனும் தேசிய அளவிலான நிகழ்ச்சி குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் அரங்கில் இம்மாதம் நடைபெற்றது. இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையில் பங்கு கொள்ளும் விதமாக, தங்களின் கருத்துக்கள் மற்றும் புதுமையான தீர்வுகளை முன்வைக்கும் விதமாக நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து மை பாரத் கோயம்புத்தூர் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் NSS ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு விளக்கினர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டதாகவும், அதில் வெற்றி பெற்றவர்கள் பிரதமரோடு நேரடியாக கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்த்ததாக குறிப்பிட்டார். செப்டம்பர் 11ஆம் தேதியன்று மகாகவி பாரதியாரின் 105வது நினைவு நாளையொட்டி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உஷா கீர்த்திலால் மேத்தா பேரவை அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ராஜவேல், தமிழ் செம்மல் முனைவர் கவிதாசன் முதலான அறிஞர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு சுவரொட்டி மற்றும் துண்டு பிரச்சுரங்களை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு அதிகமுள்ள மாநகராட்சி, கிராம ஊராட்சிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை அடையாளம் கண்டு நோய் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் துரித முறையில் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷிராக் துகான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவபிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகிறார்.

0: நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டயப் படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டயப் படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டயப் படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்ஸலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.

பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDF 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம். நேர்களே, வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 12°C ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 km அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். வேளாண் அறிவுரை: விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் 4 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மை: விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கேருக்கு 4 கிலோ குளோரோதனோலின் அல்லது குளோரோ ரான்ட்ரானி ரிப்ரோஸ் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசெப் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் அல்லது குளோரோதனோலின் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இழை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படாமல் இருக்க கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, கொஞ்சம் கடப்பாறை கொடுங்களே. தோட்டத்துல கொஞ்சம் வேலைங்க இருக்கு. கடப்பாறையா? அரடே, நீ கேட்கவதான் ஞாபகம் வருது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பட்டு வந்து வாங்கிட்டு போனான், திருப்பி கொடுக்கவே இல்ல. இருப்புல போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்.
5: இருங்கக்கா, நானே போய் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்களே ஏதோ முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
4: கணக்கு வழக்கெல்லாம் இல்ல பிள்ளை, உனக்கு தெரியாதா, ராம கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் அடிக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு உறவுக்காரங்களும் விட்டு போக கூடாதுல்ல. அதுக்குதான் முத்தழகு எல்லார் பேரையும் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
5: ஓ அப்படியா, சரி சரிக்கா. ஆமா, நேத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போனீங்க போல, என்கிட்ட காட்டவே இல்லையேக்கா.
4: இருப்புல இங்கனதான் இருக்கு, எடுத்துட்டு வார. முத்தழகு, இங்க பாரு, இந்த கலர் தான் என் மருமவளுக்கு எடுப்பா இருக்கும்ல.
5: அக்கா, ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்ல கலரு, அப்படியே தக்காளி பழ கலர்ல இருக்குது.
4: முத்தழகு, இந்த டிசைன் எப்படி இருக்கு பாரு. முத்தழகு, அட உன்னதான் புள்ள, என்னாச்சு?
5: என்னக்கா, என்ன கேட்டீங்க?
4: சரியா போச்சு போ. என்ன, அதுக்குள்ள வேற உலகத்துக்கு போயிட்டே என்ன?
5: ஆமாங்கா, இந்த புடவைய பார்த்ததும் இத எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பட்டு நூல் எங்கிருந்து வருது, இப்படி பல கற்பனைக்குள்ளேயே போயிட்டேங்கா நானு.
4: இதுல கற்பனை என்ன இருக்கு புள்ள? மல்பெரி இலைய பட்டுப்புழு சாப்பிட்டு வளருது, அந்த பட்டுப்புழுல இருந்து பட்டு நூல் எடுத்து புடவை நெய்யறாங்க, அம்புடு தானே.
5: அக்கா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது பட்டு உற்பத்தி மட்டும்தான், ஆனா அதுல தெரியாத பல தகவல்களும் இருக்கு.
4: என்ன முத்தழகு சொல்ற?
5: ஆமாங்கா, நீங்க முதல்ல இத கேளுங்க.
4: என்ன விவரம், அத சொல்லு.
5: மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பத்தி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கங்களை நாம இப்ப கேப்போம்.
6: பட்டுங்கிறது பெண்களுக்கு மிக மிக மிக விருப்பமான ஒரு ஆடை. பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மயங்காத, அதற்கு உடன்படாத பெண்களே இருக்க முடியாது. நியாயமானது தான், ஆண்கள் கூட பட்டு வேஷ்டி கட்டிக்கிறோம் எப்பயாவது நாளும் கிழமையில், அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு விழா காலங்களில் அது மாதிரி இருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த மல்பரியை சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த பட்டு புழு இருக்கே, அது வந்து பட்டு நூல் இதுக்கு மட்டும்தான் பயன்படுதா, அதுவே போதுமானது நீங்க நினைக்கிறீங்களா எப்படின்னு தெரியல. இதனுடைய மாறுபட்ட பயன்பாடுகளை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா எடுத்து சொல்லலாம்.
7: மிக அருமையான கேள்வி. பொதுவாக இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய கலாச்சாரத்துல ரெண்டு விஷயத்த நம்ம வந்து பிரிக்கவே முடியாது. நம்ம கலாச்சாரத்தோட கலந்த விஷயங்கள், ஒன்று வந்து சில்க்கு, இன்னொன்று மில்க்.
6: சில்க்கு மில்க்
7: பிறக்கிற காலத்திலேருந்து கடைசி காலம் வரையும் ரெண்டுமே வரும். நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது போல், இந்தியாவில் வெகுஜன மத்தியில் பட்டு அப்படின்னாலே எல்லாமே ஆடைக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி பட்டு உற்பத்திக்கு பயன்படும் அந்த மல்பெரி செடி மற்றும் அந்த பட்டு புழு ஆடைக்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த உரையாடலில் பட்டு ஆடைக்கு சம்பந்தமில்லாத மற்ற பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கலாம். இப்போது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் நாலு விதமான பட்டு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மல்பரி, தசார், ஈரி மற்றும் மூகா. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, குறிப்பிட்ட சில இடங்களில் கேரளாவில் மல்பரி பட்டு புழுவை தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா இந்த தசார், ஈரி, பியூகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில், குறிப்பாக நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம் அந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து மல்பரி தான் நம்ம பயிர் பண்ணி அந்த மல்பரி பட்டுனோட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மல்பரி பட்டு புழுவை நம்ம வளர்க்குறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று மல்பரி இலை வேணும், இன்னொன்று பட்டு புழு வேணும். இப்போ இந்த ரெண்டுமே ஆடைக்கு மட்டும் பயன்படாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுது. முதல்ல நான் வந்து மல்பரி செடி எந்த மாதிரி பலன்களை தருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மல்பரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல வெப்ப பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து முசுக்கொட்டை செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு பார்ட்டாக வருவோம், இலை, பழம், அப்புறம் வந்து அந்த தண்டு, எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மல்பரி இலையில் தான் குறிப்பாக ஜப்பானியர்கள் காலம் காலமாக டீ போட்டு குடிக்கிறாங்க. நம்ம தேயிலையை பயன்படுத்தி டீ போட்டு குடிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மல்பரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் தான் வந்து அவங்க தேயிலை இந்த மாதிரி இதை தேநீர் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் இதோட விழிப்புணர்வு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்தியாவில் கூட இந்த ப்ராடக்ட், அதாவது மல்பரி இலையில் தயாரிக்கப்படும். இந்த இலையில் வந்து அதிக புரதச்சத்து மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம செல்கள் வயசாகாமல், ஏஜிங்னு சொல்லுவாங்க, வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லு வந்து சீக்கிரமாக சாகாமல் அந்த உடல் கோளாறுகள் உற்பத்தி உண்டு பண்ணுற இந்த அஜீரணம், இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இது வந்து இந்த தேநீர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு இது பப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்குது.

0: இது வந்து ஒரு புது தகவல், இதை வந்து மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
1: இது தவிர வேறங்க சார்,
0: இது மட்டும் இல்லாமல் இப்போது மல்பரி பழங்கள், அதாவது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானப்பழம்னு சொல்கிறாங்க இல்லையா மாம்பழத்தை, அதுபோல் இது வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய, நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஆனால் நம்ம இதை யாரும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இந்த பழங்கள்லேயும் அதிக அளவு வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த பழங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஜூஸு, வைனு, ஸ்குவாஷு, இது எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். மேலும் மறுபடியும் இப்போ நீங்கள் இலையும் பழத்தையும் தான் பற்றி சொல்லியிருக்கோம், மற்றபடி அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
1: பட்டை,
0: அந்த பட்டையில் வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மற்றும் இருதய நோய் சம்பந்தமான, அதாவது ஹை பிபியை குறைக்கக்கூடிய இந்த ரெண்டும் அற்புதமான மருந்துகள் அந்த பட்டையில் இருக்குது. இந்த பட்டையையும் எடுத்து நம்ம டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடித்தோம்னா இந்த பிபி கண்ட்ரோலுக்கு, அதே போல் செத்து போன செல்களை உயிர்ப்பிக்கும் தன்மை இதில் நேச்சுரலாக இருக்கிறதுனால இந்த கேன்சருக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்னு இப்போ ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டைக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம அந்த ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அந்த
1: பகுதி,
0: தண்டு பகுதி, தண்டு பகுதினா மரம், அது மரம் நம்ம நல்ல ஹார்டாக இருக்கும். இந்த மரத்தை கொண்டு கிரிக்கெட் பேட்டை தயாரித்து தான் உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க, காஷ்மீர் பக்கம்லாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி கிரிக்கெட் பேட்டு ரொம்ப விலை அதிகம், ரொம்ப ரொம்ப பாப்புலர் கூட. நமக்கு தெரியும் வில்லா வுட்டில் தயாரிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மல்பெரி வுட்டில் தயாரிக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி அந்த வுட்டு வந்து கிரிக்கெட் மட்டை மற்றும் கூடைகள் பின்னுவதற்கும் பயன்படுது. அந்த சின்ன குச்சியில் கூடையும் பின்னலாம், அந்த அளவுக்கு மூங்கில் போல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்கிறதுனால அந்த பட்டைகளும் சரி அந்த தண்டு பகுதியும் சரி இந்த இதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு பகுதியை கூட இதையும் வந்து மருந்தாக பயன்படுத்தி இவங்க சைனாவில் இது எல்லாருமே வந்து இந்த அஜீரணத்துக்கு மற்றபடி இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட வந்தாலும் வரும், ஏன்னா இப்போ வந்து உலகமயமாக்கல் வந்துருச்சு விற்பனை, அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கேயே நாங்கள் கிடைக்கும். இது முக்கியமாக இது மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இது சார்ந்த தொழில்களை நம்ம உருவாக்குறதில் நம்ம சிந்திக்கலாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, நல்ல இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இவங்களுக்கான வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குது.
1: மல்பரி வளர்த்து பட்டுப்புழு வளர்க்குறோம், பட்டுப்பூச்சி, பட்டுக்கூடு, அதுலேருந்து அந்த சில்க்னு சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிது, அந்த கக்கூன்லேருந்து கிடைக்குங்களா?
0: ஆமாம்,
1: கூட்டு
0: பட்டுக்கூடுலேருந்து அந்த நூலை எடுக்கிறோம்.
1: நூலை எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த கக்கூன் அது என்ன, அது வேஸ்ட்டு தானுங்களா?
0: அதாவது இப்போ உங்கள் கேள்விகளில் வந்து இன்றைக்கி நம்மளோட நோக்கமே வந்து பட்டு ஆடைக்கு நூல் எடுக்கிறத தவிர மற்ற பயன்கள் என்னென்னு தான் இருந்தாலும், நீங்கள் நூல் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதோட பயன்பாடு என்னென்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த நூல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டுப்பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து கூடு கட்டுற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்லேயே அதுக்குலேருந்து நிறைய விஷயங்கள் இப்போ பயன்படுத்தலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பட்டு புழு வந்து ஒரு மூணு பருவத்தை எடுத்துக்குவோம், ஒன்று முட்டை பருவம், ஒன்று புழு பருவம், இன்னொன்று கூட்டு பருவம், மூணு பருவமாக பிரிச்சுக்குவோம். அந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் முட்டை வந்து பட்டுப்புழு முட்டை வந்து ஒரு கடுகு அளவு தான் இருக்கும், கடுகு விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை பெருங்கடுகு அளவு தான் இருக்கும். இப்போது இந்த பட்டுப்பூச்சி முட்டையை நம்ம பொதுவாக பட்டுப்புழு பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், பட்டுப்புழு வளர்க்குறோம். இது இல்லாமல் இப்போ கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
1: முட்டை ஒட்டுண்ணியை
0: தயாரிக்கிறாங்க இல்லையா, அதே போல் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அந்த கார்சைரா அப்படிங்கிற ஒரு முட்டையிலேருந்து தான் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த முட்டையை விட இந்த பட்டுப்பூச்சியோட முட்டை ரொம்ப தரமாக இருக்குது, நல்ல பெருசாக இருக்குது, ஒரு ஒரு முட்டையிலேருந்து அதிகமான அளவுக்கு பாரசைட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி கட்டுரையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முட்டையிலேருந்து பொறிஞ்சு வருது
1: புழு.
0: இந்த புழுவை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இந்த புழுவை வந்து இது வந்து 100% வெஜிடேரியன் இது, அதனால் இதை சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாராலையும் இதை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி. ஸோ இப்போ இதில் புழு பருவத்தில் அது கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு எச்சில் சுரக்கும். அதாவது என்னென்னா கூடு கட்டி முடித்து அந்த கூட்டிலேருந்து வெளியே வரும்போது அது ஒரு எச்சில் சுரக்கும். அந்த எச்சிலில் வந்து செராபெப்டிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது.

0: இந்த என்சைம இப்போ உலகம் பூரா ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாத நோய்க்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ராடக்ட்டு அமெரிக்காவில் தயார் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே செயற்கையான மருந்துகளை தான் சாப்பிட்றோம். இது வந்து ஒரு இயற்கையான முடக்குவாத வலி நிவாரணி, நான் ஸ்டீராய்டு, ஸ்டீராய்டு இல்லாத ஒரு வலி நிவாரணி. இப்போ உங்களோட விஷயத்துக்கு வரேன். பட்டு கூடலாம் நூல் எடுத்துடுறோம். நூல் எடுத்த பிறகு உள்ளுக்குள்ளே வந்து கூட்டுப்புழு இருக்கும், பியூப்பான்னு. இந்த பியூப்பா வந்து ஒரு அருமையான ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இப்போ சமீபத்தில் போன வருடம் சிங்கப்பூரில் இந்த பட்டு கூட்டுப்புழுவை உணவுப் பொருளாக அங்கீகரித்து அவங்க அரசாங்க அறிக்கையில் வெளியிட்டாங்க.
1: ஸோ கூட்டுப்புழு
0: கூட்டுப்புழுவை நீங்கள் யார் வேணாலும், இப்போ நம்ம பட்டுப்புழுவை வளர்த்துட்டோம், பட்டுப்புழுவை வளர்த்துட்டு நூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதை சுடுதண்ணியில் போட்டு அந்த நூல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழுவை தூக்கி போடுவாங்க. அது மாசு பண்ணுறதை விட அது வேஸ்ட்டாகவும் போகுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய பொருளாக அதை யாரும் பார்க்கறது இல்லை. இப்போது நிறைய நாடுகளில், குறிப்பாக சிங்கப்பூரில் எல்லாம் இதை வந்து உணவுப் பொருளாக அங்கீகரித்து எவ்வளோ வேணாலும் அவங்க வாங்கிக்க தயாராக இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இந்த கணினி, கைபேசி எல்லாத்துலேயுமே இந்த மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மதர் போர்டுக்கு கீழே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கைட்டீனில் தான். அந்த கைட்டீனும் இந்த கூட்டுப்புழுவில் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்கா அல்லது சைனா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் அதுக்கான விழிப்புணர்வு வரல. ஸோ இந்த நேரத்தில் அதை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உணவாகவும் இது பயன்படுத்து, அதே நேரத்தில் இதுலேருந்து எடுக்கிற அந்த கைட்டின்கிற பொருள் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் மின்னணு துறையிலையும் பயன்படுது. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நூலை எடுத்தாச்சு. பட்டு நூல் அப்படிங்கிறது செரிசின் ஃபைப்ராயின்னு ரெண்டு புரோட்டீன் கலந்தது. இந்த செரிசின்ங்கிறது தண்ணியில் கரைஞ்சிடும், ஃபைப்ராயின் தான் நீங்கள் பார்க்குற நூல். இந்த நூலை நம்ம ஆடைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த செரிசினை வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் க்ரீமு, ஹேண்ட் க்ரீமு, இதில் எல்லாம் செரிசின் இருக்குது. ஏன்னா செரிசின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏஜிங், இந்த பிம்பிள்ஸு, இந்த ஓட்டைகள், இது இதுக்கெல்லாம் சீர்திருத்தறதுக்காக இந்த செரிசினை தான் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருளாக எல்லா கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து சில்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆடை எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு நூல், பட்டு நூலில் நம்ம இந்த காதணிகள், வளையல்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. குறிப்பாக வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம சுய உதவி குழுகள் இருக்குது, மகளிர் குழுகள் இருக்குது, இவங்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தயார் பண்ணி வீட்டிலேருந்து இதை தயார் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, பண்ணாங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் ப்ரூஃப் கோட்டு கூட இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அதிக ஸ்டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால புல்லட்டு வந்து தொலைந்து உள்ளே போகாது. புல்லட் ப்ரூஃப் கோட்டு, நம்ம பேராச்சூட்டு இதெல்லாம் வந்து இதில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற த்ரெட் இருக்கு இல்லையா, சுவிச்சர்ஸ்னு சொல்லுவோம், அந்த சுவிச்சர்ஸ் கூட இந்த சில்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட சிந்தட்டிக்கை விட இது வந்து உடலுக்கு எந்த உபாதைகளையும் ரியாக்ஷன்ஸ் அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு பொருள். அதனால் இதுலேருந்து சுவிச்சர்ஸும் தயாரிக்கிறாங்க இந்த பட்டு நூல்லேருந்து.
1: மல்பரி வளர்த்து பட்டு பூச்சி வளர்க்குறது, பட்டு நூல் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அது லாபம் அதிகமாக. அதை விட்டுட்டுங்க, மற்ற உபயோகங்கள்னு நிறைய சொல்லிட்டீங்க. இது வளர்க்குறது, இது இதுலேருந்து கிடைக்கிற லாபம் அதிகமாக, எதை வளர்த்தா எதத்தின்னா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்க.
0: என்னன்னு கேட்டிங்கன்னா இக்னோரன்ஸ் இஸ் த கிளிம்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சிட்டா என்ன ஆகிடும்னா, எதுக்கான ஒரு இது ஆரம்பமாகதோ அதுலேருந்து வேறு வழிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு வளர்ப்பில் உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்தவங்க ஜப்பான் தான். ஏன் ஜப்பான் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து புழு வளர்ப்பை தான் விட்டாங்களே, செரிகல்ச்சரில் வேறு இப்போ மெம்பரேனு, அவங்க அந்த டெக்னாலஜிக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் டெக்னாலஜிக்கெலாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பைரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு வளையத்துக்குள்ளே இது பட்டு வளர்க்குறது அப்படி தான் வைக்கக்கூடாது. அதோடய பயன்களை நம்ம சொல்லணும், யாருக்கு எது வந்து செய்ய வசதிகள் இருக்குதோ. இப்போ சில பேருக்கு வந்து அந்த தொழில் முனைவோருக்கான அந்த ஒரு
1: இது
0: வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கான இட வசதி, சில பேர்கிட்ட இடங்கள் இருக்காது, நில வசதி இருக்காது. அப்போ இவங்கள்ட்ட அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறதுக்கான படிப்பு இருக்கும், அவங்களாம் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் அதோட பயன்பாடுகள் என்னென்னு நம்ம எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டா மக்கள்

0: அவங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: மகனே உன் சாமர்த்தியம்.
0: ஆமாம்.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: என்னுடைய கைபேசி எண் வந்து 92 92 45 45 40 19 19
1: 04. இந்த பட்டுப்பூச்சி பட்டுப்புழு வளர்ப்பு இதனுடைய மாற்று பயன்பாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க.
0: கண்டிப்பாக எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொண்டு இதற்கான கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான வழிமுறைகளை சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்வேன்.
2: என்ன மருதாணிக்கா, மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பற்றி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்தாங்க. கேட்டியாக்கா?
3: முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டு நான் உண்மையாகவே வியந்து போயிட்டேன் புள்ள.
2: ஆமாக்கா, நமக்கெல்லாம் பட்டுப்பூச்சிலேருந்து பட்டு தயாரிக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பட்டுப்புழு சாப்பிட்ற மல்பெரி தாவரத்திலேயே இம்புட்டு பயன் இருக்குன்னு இப்போதான் தெரியுது.
3: ஆமாம் முத்தழகு, மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகளும் இருக்குன்னு இப்போதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நாம் நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும்.
2: சரியாக சொன்னீங்க அக்கா. அடுத்ததாகவும் ஒரு விவரம் இருக்குது, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேட்போம்.
4: வேளாண் காடுகள், வேளாண் காடுகளை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதாவது 1988 அவருடைய வனக்கொள்கையின்படி ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுடைய தேவைக்கான மரங்களையும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களையும் அவர்களை பூர்த்தி செய்துக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வனப்பரப்பு 33 விழுக்காடு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பதோ 25.17 விழுக்காடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் 24.47 விழுக்காடு தான் உள்ளது. மீதமுள்ள பரப்பளவை நாம் வேளாண் காடுகள் மூலமாகத்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது வேளாண் காடுகள்னா ஆங்கிலத்தில் அக்ரோஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அக்ரோஃபாரஸ்ட் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தில் மரங்கள், பயிர்கள், சில நேரங்களில் கால்நடைகள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வளர்ப்பது. இது மண்வளத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரவும் சுற்றுச்சூழலை காக்கவும் உதவுகிறது. இப்பொழுது காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு போன்ற காரணங்களால் விவசாயம் சவாலாக மாறியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் மர வளர்ப்பு இணைந்த விவசாயம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. எந்த மரங்களை எப்பொழுது வளர்க்கலாம்? தமிழ்நாட்டில் தேக்கு, மலைவேம்பு, தமிழில் மீலியடுபே என்று சொல்வார்கள், சவுண்டல் என்ற சூபாபுல், சந்தனம், மூங்கில் போன்ற மரங்கள் அதிக வருமானம் தரக்கூடியவை. இவற்றின் நிலத்தின் தன்மை மற்றும் நீர் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நீண்ட நாள் மரங்கள், மீடியம் மரங்கள், குறைந்த கால அறுவடை மரங்கள். நீண்ட கால மரங்கள் என்று சொல்ல போனால் தேக்கு, சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட்டு, டாமரின், வேங்கை இவைகளெல்லாம் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யலாம். மீடியம் காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, கடம்பு, நீம் இவற்றையெல்லாம். குறைந்த காலத்தில் அறுவடைக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, சவுக்கு, தைலம், இளவம்பஞ்சு, சிசு இவற்றையெல்லாம் சொல்லலாம். மரங்களுடன் என்ன பயிர்களை வளர்க்கலாம்? முதல் சில ஆண்டுகளில் மரங்களுக்கு இடையில் நிலக்கடலை, துவரை, கம்பு, சோளம், காய்கறிகள் போன்ற இடைநிலை பயிர்களை பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் வருமானமும் கிடைக்கும். அதாவது இந்த பயிர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் நாம் எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். குறுகிய கால மரம் என்றால் குறுகிய இடைவெளி விட வேண்டும். நீண்ட கால மரங்கள் என்றால் நீண்ட கால அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் அதிகமாக இடைவெளி இட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் நிறைய வகைகள் உள்ளன. சில்விகல்ச்சர் சொல்லுவோம். இதில் மரங்கள் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தேக்கு, மலைவேம்பு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் பயன்கள் மரவளம் கிடைக்கும், நீண்ட கால வருமானம், மண் அரிப்பை தடுக்கிறது. இது இல்லாமல் அக்ரி சில்விகல்ச்சர், வேளாண் சில்விகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இதில் மரங்களும் பயிர்களும் சேர்த்து வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் தென்னை மரங்களுக்கிடையில் வாழை, கொக்கோ, மாமர தோட்டத்தில் காய்கறிகள், மலர்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதன் நன்மைகள் இரட்டை வருமானம், நிலத்தின் முழு பயன்பாடு, வெப்பத்தை குறைத்து ஈரப்பதம் பாதுகாக்கிறது. மரங்களுடன் தீவன பயிர்கள், ஆங்கிலத்தில் சில்வோபாஸ்டரல் என்று கூறுவார்கள். இதில் மரங்களுடன் கால்நடைகளுக்கான பசும்புல் வளர்க்கப்படுகிறது. உதாரணம் சூபபுல், மரங்களுடன் மேய்ச்சல் புல். பயன்கள்: கால்நடைகளுக்கு தீவனம், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்பாடு. தீவனத்திற்கு தேவைப்படும் மரங்களான கிளரி செடியா, வேங்கை, ஆச்சா, கருவேல், சவுண்டல், ஈட்டி மரம், கொடுக்காப்புளி, மல்பெரி, முருங்கை, மலைவேம்பு இவற்றை பயிரிட்டு கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவை உயர்த்தி கொள்ளலாம். அதாவது தொடர்ந்து வருமானம் நம்ம விவசாய மக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். பயன்கள்: கால்நடைகளுக்கு தீவனமாகவும், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்படுகின்றன. மரங்களுடன் தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு அமைப்பாக வளர்க்கலாம். இதில் பயிர்கள், பழமரங்கள், மர வகைகள் இவற்றை நம்மிடம் எவ்வளவு தண்ணீர் வசதி உள்ளதோ, நிலப்பரப்பு உள்ளதோ அதை பொறுத்து பயிர்களையும் மரப்பயிர்களையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ளலாம். மூன்றும் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் மாமரம், மிளகாய், தேக்கு. இவற்றில் மாமரம் தோப்பாகவும், மாமரத்துக்கு இடையில் மிளகாயும், வேலையை சுற்றியும் அதாவது பவுண்டரியிலிருந்து தேக்கும் வளர்த்துக் கொள்ளலாம். இது சிறு நிலத்தாருக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய மல்டி பங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது பல அடுக்கு பல பயன்கள் கொண்ட வேளாண் காடுகள் முறை. ஒரே நிலத்தில் வெவ்வேறு உயரம் மற்றும் வளர்ச்சி தன்மை கொண்ட மரங்கள், பயிர்கள், காய்கறிகள், சில சமயம் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே பல அடுக்கு வேளாண் வன அமைப்பு ஆகும். இது இயற்கை காடுகளைப் போல செயல்படும் ஒரு விவசாய முறை. ஏனென்றால் அனைத்து வகையான செடிகள், புதர்கள், மரங்கள் ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் வீட்டு தேவைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக மேலடுக்கு தேங்காய் தென்னை மரமும் மாமரமும், நடு அடுக்கு பல வகைகள் அதாவது வாழை, மிளகு, கீழடுக்கு கிரவுண்ட் கோர்ன் சொல்லக்கூடிய மஞ்சள், இஞ்சி, கீரைகள் மற்றும் பல வகைகள். இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கும் சூரிய ஒளி, நீர், மண், ஊட்டச்சத்து ஆகியவற்றை முழுமையாக அந்த இடத்தில் உள்ள அனைத்து வகையான ரிசோர்ஸ்களையும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் நிலையான வருமானம் அதாவது சஸ்டைனபிள் இன்கம் சொல்லுவோம். ஒரே பயிரை நம்பாமல் பல பயிர்கள் மூலம் ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்கும். மண் வளம் அதிகரிப்பு, மர இலைகள் விழுந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. நீர் சேமிப்பு, மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குகிறது. இவை தமிழ்நாட்டில் ஏற்ற மாதிரிகள் என்னவென்றால் தென்னை, கொக்கோ இதனுடன் வாழை மரத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மாமரம், சோளம் இவற்றுடன் பசுந்தீவனத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது. இவற்றில் ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இடைவெளி மாறும். தோட்டமாக வளர்க்கப்பட்டால் 12 அடி என்ற முறையிலும், வரப்போரங்களில் 10 அடிக்கு 10 அடி என்ற முறையிலும் வளர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் பயன்படுத்தப்படும் முறைகள் என்னவென்றால் அதிகமாக மரங்கள் நடுதல், மின்சார சேமிப்பு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவற்றின் மூலமும் கார்பன் கிரெடிட்டை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்போம் என்பது போல வேளாண் காடுகள் பயிரிட்டு ஒவ்வொரு விவசாயம் மேலும் வளம் பெற நமது தாழ்மையான வேண்டுகோள்.
2: என்ன மருதானியக்கா, வேளாண் காடுகள் பத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: கேட்ட முத்தழகு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளமான வாழ்க்கைய கொடுக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் மரம் வளர்க்கணும்னு ரொம்ப அருமையா சொன்னாரு முத்தழகு. இப்ப புரியுது நீ எதுக்கு கடப்பார கேட்டேன்னு. மரம் நடந்தானே போற?
2: பரவாயில்லையே மருதானியக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்களே.
3: நீ மட்டும்தான் மரம் நடுவியா என்ன? நானும் பாரு, என் கிட்ட இருக்கிற இடத்துல மர வகையில நட்டு பசுமையான வேளாண் காடுகளை உருவாக்குறேன்.
2: அக்கா, அது எனக்கும் தானே சந்தோஷம். நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
8: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
11: எப்படின்னா
10: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
12: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேர்களே, சில நொடிகளில் சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை நீங்கள் வந்து கேட்டஞ்சா பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019 1018 என்ற நம்பருக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி அமைச்சிங்கன்னா அந்த உங்களுடைய விருப்பமான பாடல் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இடம்பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அந்த பாடலில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், இது வந்து 70s இல்லைனா 80s, அதாவது 1970கள் இல்லைனா 1980களில் வெளியான திரைப்படத்திலிருந்து வந்த பாடலாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் மட்டும்தான். உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை நீங்கள் வந்து கேட்டஞ்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணியும் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344909018, மற்றொரு நம்பர் 9342909018, மற்றொரு நம்பர் 8300019 1018, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966 7 8 1. 4 நம்பர் சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த விருப்பமான பாடலை இன்றைய நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சி நீங்கள் கால் பண்ணி பேசி கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ.

அருமையான பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில முதல் நேயர் யாரு எங்க இருந்துன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முதல் நேயர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவையிலேருந்து குமார் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டு இருக்கும். நிகழ்ச்சியில இணைய போற நேர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் இடக்கார் ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு மேடம். காலையில நிகழ்ச்சி கேட்டு இருக்கும், ஆனா 11 மணிக்கு லைனே கிடைக்கலீங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு
0: இருந்தேன். ஓகே, பட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து போன்ல இன்னைக்கு பேசக்கூடிய முதல் காலராகவும் வந்துட்டீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மேடம் மேடம் இந்த மௌன ராகம் படத்துலங்க எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க.
0: ஓகே, எஸ் ஜானகி அவங்க பாடின அந்த சூப்பரான பாடல் உங்களுக்காக கொடுத்தலாம். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி.

மௌனராகம் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்ட ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேரோட விருப்பமான பாடலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரவி மெசேஜ் பண்ணிருக்காரு ஊட்டியில இருந்து, இவர் ஒரு அருமையான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இதுவும்

0: நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இணைய போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர் இருந்து அண்ணாதுரை மேடம்.
0: சொல்லுங்க அண்ணாதுரை, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில?
1: மேடம் அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் இருந்து மேடம் சின்னாமணி குயில் இந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல், இது
1: எல்லாருக்காக இந்த பாட்டு மேடம்.

0: நூறாவது நாள் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைய போற நேயர், வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணன்?
1: அருமையா இருக்கிற மேடம், நீங்கள் நலமா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதல் ஓய்வுதலை படத்திலிருந்து ராஜமோகனி என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நேயர் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் சானா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. இரவு நேரத்தில் இசையோடு இணைந்து ஊட்டி முள்ளிக்குறையிலிருந்து எம் பி ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன் என்கிற ஒரு அருமையான பாடலை வான்வெளியில் தவற விடுங்கள், இரவு இனிதாகட்டும்.
0: ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகித்து

தேவா திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தியா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஊட்டியிலேருந்து. இவங்க அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக.

பகல் நிலவு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை எந்த நேர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க காந்தல் பகுதி ஊட்டியிலிருந்து. அனைவரும் அருமையான பாடலை கேட்டிருக்காங்க உதயகீதம் திரைப்படத்திற்காக.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெறுவோர் ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என் இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ உயிரின் உறவே நாடகம்.
2: ஏ ராஜி,
3: நீங்களா?
2: நான் தான், நான் தான். பதட்டப்படாத, அரி ஓகே?
3: ஒன்றும் இல்லை, சட்டுன்னு உங்கள் குரல் கேட்கவும் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. நான் ஓகே தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க மனு?
2: நானும் ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ எங்கே இந்த பக்கம்?
3: அது ஒரு வாரம் ஆஃபீஸ் ட்ரைனிங் இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு.
2: ஓ சரி, ரொம்ப இழைச்சிட்டே ராஜி, உடம்ப கவனிச்சிக்கிறதே இல்லையோ. அப்புறம் பொண்ணு மஞ்சு, மஞ்சு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா?
3: நல்லா இருக்கா. நீங்க இங்க எப்படி?
2: நானும் ஒரு வாரமா இங்கதான் இருக்கேன். பிரியாவோட வீடு கிரகப்பிரவேசம். பிரியா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல?
3: ஆ, தெரியும் தெரியும். உங்க தங்கச்சி லலிதாவோட பொண்ணு.
2: அப்படியே தான் இருக்க ராஜி. நீ சாப்பிட்டியா? அப்பெல்லாம் ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரேனே.
3: ஆ வேண்டாம் மனோ, வேண்டாம். எல்லாம் இருக்கு. உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க. மஞ்சு சந்தோஷமா இருக்காளா? நீ சொல்ல மாட்டியா? நீ
3: மஞ்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அஸ்வின் அதான் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால
2: நான் அப்படி உன்னை பார்த்துக்கல ராஜி.
3: மனோ, என்ன என்ன சொல்றீங்க நீங்க?
2: சாரி சாரி ராஜி, உங்ககிட்ட அதுவும் இப்ப போய் கேட்டிருக்க கூடாது. கொஞ்சம் மடத்தனமா பேசிட்டேன்.
3: மனோ, நீங்க ஏன் சாரி கேட்கணும்? அழகா போயிட்டு இருந்த பயணத்துல பாதியில வேண்டான இறங்கினவ நான் தான்.
2: சிக்னல் போட்டாச்சு, ஏறிக்கோ ஏறிக்கோ. டேக் கேர் ராஜி.
3: நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க மனோ.

0: என்னங்க? ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க பாருங்க, நம்ம ராஜி வந்திருக்கா.
1: என்னது, ராஜி வந்திருக்காளா?
0: ஆமா.
1: மறுபடியும் ஏன் இங்க வந்தா? இப்ப என்ன அவளுக்கு? மாப்பிள வரலையா?
0: ஆமா, மாப்பிளையா? மாப்பிள அவர் எதுக்கு இங்க வர்றாரு? பாவம், அங்க இருக்கவே பிடிக்கலமான்னு வந்து ஒரே அழுக. எவ்வளவு வசதியான இடம்லாம் வந்தது, ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. என்னமோ உலகத்திலே இல்லாத மாப்பிள மாதிரி இவ தானே அவளை தேடிட்டு போனா. நீங்களும் நல்ல பையனு அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்த வரைக்கும் அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணியாவது வந்திருக்குமா? ஆசை ஆசையா வளர்த்து அருமை தெரியாத இடத்துல கொடுத்துட்ட.
1: சும்மா இருக்கியா? அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவ மனசுக்கு பிடிச்சவளோட கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ராஜே? ராஜே, ராஜி, என்னம்மா என்னது? நீ சின்ன குழந்தை கிடையாது, படித்த பொண்ணு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்கே ஓடி வந்துடக்கூடாது. போன வாரம் தானம்மா வந்துட்டு போனேன்.
0: ஏன் ஏன் என்னாச்சு? போன வாரம் வந்தா என்ன, இப்போ வரக்கூடாதா?
1: நீ பேசாத,
0: நீங்க பேசாம இருங்க,
1: பேசாம இரு.
0: இது அவ வீடு, அவ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். மனசுக்கு கஷ்டம்னா இங்க தானே வரணும்.
1: கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ராஜி, என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லு.
2: இல்லப்பா, ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாரு எனக்காக. எனக்குன்னு தான் சொன்னாரு. அவரோட தங்கச்சி நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டாருப்பா. அவளும் பேசாம வாங்கிக்கிட்டா. அவங்க அம்மாவும் பேசாம இருக்காங்கப்பா.
0: பாத்தீங்களா?
2: அப்போ என்னை விட அவங்க தானே முக்கியம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தானே நீங்க முதலிடம் தரணும் அப்படின்னு கேட்டேன்ப்பா. அதுக்கு ரொம்ப கோபமா பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, அதனாலதான் நான் வந்துட்டேன்.
1: இருமா இருமா, அதான் ராஜி, ரொம்ப தப்புமா, தப்பு. அந்த பொண்ணு ஆசையா கேட்டதும் நீயே அந்த புடவை கொடுத்துருக்கணுமா? ஒரே பொண்ணா செல்லமா வளர்ந்துட்ட, புடவை தானம்மா. அப்புறம் அதே மாதிரி உனக்கு எடுத்துடலாம்னு மாப்பிள்ள நினைச்சிருப்பாரு.
0: ஆமா ஆமா, அப்படியெல்லாம் உடனே இன்னொரு புடவை எல்லாம் எடுக்கிறதுக்கு வசதி எல்லாம் அங்க கிடையாது தெரியுமா? இத பாருங்க, வீட்டுக்கு லோனு, வண்டிக்கு லோன் கட்டணும், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை அங்க இருக்கு.
1: இங்க பாருமா ராஜி, தங்கச்சி ஆசையா கேட்டா எந்த அண்ணனா இருந்தாலும் இதத்தாமா செஞ்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு இதெல்லாம் கோவப்பட்டா என்னமா இருக்கு? ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ராஜி இதெல்லாம். இத வச்சு மாப்பிளைய அவர் கூட உன் வாழ்க்கைய இடப்படாதம்மா. அந்த அளவு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே ஊர்னாலும் இப்படி ஓடி ஓடி வரக்கூடாதுமா. நீ இப்ப ரெஸ்ட் எடு, நானே மாப்பிள்ளை விட்டு கூட்டு போறேன்.
3: மனோகர், ராஜி என்கிட்ட பேசுனா நிறைய விஷயங்கள்ல இன்னும் குழந்தை மாதிரி தான் பிடிவாதம் பிடிக்கிறா. அதுவும் உங்க அன்பு, அதை யாருக்கும் பங்கு போட அவ தயாராவே இல்லை. நான் லவ் பண்ண மனோவா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றா.
4: சரிதாமேனா, ஆனா காதலும் கல்யாணம் ஆகி நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் வேற வேற அப்படிங்கிற புரிதல் அவளுக்கு இல்லை பார்த்தீங்களா? எடுத்து சொன்னா கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என் மேல அன்பே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு சொல்றவள என்ன பண்றது? இப்ப பாருங்க, குழந்தை வரப்போகுது, வேலையை விட்டுட்டு எங்க அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு அங்கே தான் இருக்கிறா. அவ கூட பேசக்கூட முடியல. சாரி மீனா, நீங்க ராஜி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். எங்க அம்மாவும் லலிதாவும் அவளை எதுவுமே சொல்றதில்லை, வேலை கூட செய்ய விடுறதில்லை. ஆனால் இவ அவங்க கிட்ட பேசுறதே இல்லை, எப்பவும் அவர் ரூம்குள்ளேயே தான் இருக்கிறா. மாறிடுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம்.
3: நிச்சயமா உங்க அன்பு அவளை மாத்திரும். என்கிட்டயும் சொன்னா அவங்க நல்லவங்க தான், எனக்கு தான் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அவளோட உலகத்துல இன்னும் அவளும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. இப்பதான் இன்னும் ஒரு ஆளும் புது வரவா வரப்போகுதே, குழந்தை வந்ததும் எல்லாம் சரியாயிரும். மனோகர்,
4: நானும் அந்த நம்பிக்கையோட தான் போறேன்.
1: குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, இன்னும் ரெண்டு பேரையும் கொண்டு விடலைன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் பேசினாலும் இப்போல்லாம் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. ராஜி, நீ சரின்னா நாளைக்கே உன்னையும் குழந்தையும் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு வந்துடுறேன்.
0: ஏங்க

0: அவ எப்படிங்க சரின்னு சொல்லுவா? முதல்ல தனி வீட்டை பாருங்க, அப்புறம் அனுப்புறோம்னு நான் தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே.
1: என்னது
0: அம்மா?
1: ஏய், என்ன சொல்ற?
0: சொன்னதுதான் சொல்றேன்.
1: இங்க பாரு.
0: என்ன?
1: அவர்கிட்ட இப்படியே சொன்னியா? நின்னு
0: அப்படியே தான் சொன்னேன்.
1: கொஞ்ச நேரம் வாய மூடு நீ சொல்லு ராஜி.
2: அது இல்லப்பா, என் வீடுனா அதுல நான், அவரு, என் குழந்தைன்னு மட்டும்தான்ப்பா இருக்கணும். அதுக்குத்தான் நான் ஆசைப்படுறேன்.
0: அப்படி சொல்லி என் தங்கம்,
2: அவங்க அம்மாவை அவரு எப்ப வேணாலும் போய் பாத்துக்கட்டும்ப்பா.
0: அதானே?
1: சோ, என்ன பண்ண சொல்றீங்க? நிம்மதி இல்லாம போச்சு போங்க ராஜி.
0: ஆமா,
1: நீ உலகம் புரியாம பேசுற. இது மாதிரிலாம் பொறுப்பான பையன் நாங்க பாத்துருந்தா கூட கிடைச்சிருக்காதுமா. அம்மாவை விட்டுட்டு வான்னு சொன்னா உடனே உன் பின்னால வர்றவர் கிடையாது மாப்பிள்ள.
0: அப்புறம் எது கல்யாணம் பண்ணாரு?
1: நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜி. உன் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு உன் மாப்பிள்ள. அவரோட வீட்டுல கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்.
0: அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் என்
1: பொண்ணு. அமைதியா இருன்றன்ல, பேசிட்டே கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமும் இனி உன்னோட தான். இந்த பாரு ராஜி, நான் சொல்றேன் கேளு. இது உன்னோட வாழ்க்கை, நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். காலம் முழுக்க உன்னோட வரப்போறது உன்னோட வீட்டுக்காரர் தான். அவர் மனசை காயப்படுத்தாதம்மா. ஒரு தடவை கை நழுவி போச்சுன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை, பிடிக்கவே முடியாது, பறந்து போயிடும்.
0: எப்படியோ போங்க.
1: ஏய், இங்க பாரு, இது அவ வாழ்க்கை. அவ என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு நீ முடிவெடுக்காத. நீ கொடுக்குற இடம் தான் அவ இப்படி யோசிக்கிறா. ராணி மாதிரி இருக்கணும்னா ராஜாவும் கூட இருக்கணும்ல, அப்பத்தாமா அது மதிப்பு. மாப்பிள்ள வந்தா அவ பேசட்டும். போனையும் நீயே வச்சிருக்கன்னு மீனாவும் மாப்பிளையும் சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க.
0: நான் அப்படிதாங்க பண்ணுவேன்.
1: பண்ணுவேன் பாப்போம். ஆமா ராஜி, நீ உடனே மாப்பிள்ளிட்ட பேசு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
3: மனோகர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. கட்டின கோட்டை மாதிரி இப்படி உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இவ்வளவு சீக்கிரமா கலைஞ்சு போனதை நம்பவே முடியல. ராசிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இப்படி ஒரு முடிவு, பிரியணும்னு, அதுவும் அவசரமா. உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைங்களேன் மனோகர். ராஜி ரொம்ப பாவம்.
4: மீனா, நான் பேசாம இருப்பனா? நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். ஆனா எங்க அம்மா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எவ்வளவோ சொன்னேனடா. கடைசியில் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சம்மதித்தேன். இப்போ உன் சந்தோஷமும் போச்சு, வீட்டில் நிம்மதியும் இல்லை, அப்புறம் எதுக்கடா இந்த வாழ்க்கை அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ராஜி, அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்புறவ, என்ன ஏன் நம்பலை? எல்லாமே கனவு மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா யாராக இருந்தாலும் என் பொண்ணை தங்கமாக தாங்குவாங்க, உங்கள் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு வேற சொன்னது எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு நடுவில் எங்கள் வாழ்க்கை எப்படி முறிஞ்சு போனதான் என்னால் தாங்க முடியல. ராஜி நல்ல பொண்ணு, அவள் அம்மா சொன்னது மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை அவளுக்கு அமையட்டும்.
3: என்ன மனோகர் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க?
4: மஞ்சுவோட அவ நல்லா இருக்கணும்.
3: ராஜி உங்களை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு கூடவா புரியல?
4: நீ சொல்றது உண்மைதான் மீனா. நான் தான் இப்ப குற்றவாளி மாதிரி நிக்கிறேன். எப்பவும் எனக்கு இந்த நினைவுகள், இது எனக்கு ஆயுள் தண்டனை மாதிரி இருந்துகிட்டேதான் இருக்கும். மீனா, ராஜி நீங்க தான் பாத்துக்கணும். அப்பப்போ அவளை பத்தி, மஞ்சுவை பத்தி எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் ப்ளீஸ். இதை இதை மட்டும் எனக்காக நீங்கள் செய்யணும் மீனா. செய்வீங்களா?
0: மீனா வாமா, நல்லா இருக்கியாம்மா?
3: நல்லா இருக்கேம்மா.
2: வீணா, என் செல்ல பொண்ணு எப்படி ஆளே அடையாளம் தெரியாம ஒரு குழஞ்சு போய் நிக்கிறா பத்தியா? எல்லாம் அந்த ஆளால வந்ததுதான். அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு கூட நினைச்சு பார்க்காம இப்படி உடனே டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க பத்தியாமா. இவ நல்ல வேலை பாக்குறா, நல்ல வசதி இருக்கு. இவ காசுல தன் தங்கச்சியோட கல்யாணம் வீட்டு செலவெல்லாம் பார்த்துலான்னு தான் அவனோட பிளானே. மீனா, உன் ஃப்ரெண்டு எப்படி ஏமாந்துட்டா பத்தியா?
1: இங்க பாரு, லலிதாவோட கல்யாணத்துக்கு பணம் ஏது வேணுமான்னு நானே மாப்பிள்ளை கேட்டப்ப கூட அவர் வேணாமாமா, ஏற்கனவே எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன்னு பெருந்தன்மையா சொன்னாரு. ராஜி காச அவர் ஏன் தொட போறாரு? ஏமா ராஜி, உனக்கு தெரியாதா?
2: இல்லப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. வீட்டுல ஆபீஸ்ல பண விஷயம் எதுவுமே என்கிட்ட அவர் பேசினதே இல்லப்பா.
1: அதாமா, அவர் ஒரு ஜென்டில்மேன்மா.
2: ஆமா ஆமா,
1: விட்டுட்டோம்.
2: ஜென்டில்மேனா? ஜென்டில்மேன் நம்பி வந்தவள ஒரு குழந்தையோட இப்படி விட்டுட்டு அவசர அவசரமா டைவர்ஸ் கேட்டாரு. அவன் மேல அவ்வளவு அன்புன்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய், நடிப்பு.
3: அம்மா அம்மா, போதும், கொஞ்சம் நிறுத்துமா. அவரே இல்லைன்னு ஆனப்புறம் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? மீனா, நான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அதை பத்தி பேசணும். வா, ரூமுக்கு போலாம்.
5: ராஜி, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். வீட்லயே இருந்தா இன்னும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே தான் இருப்ப. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆனதை நினைச்சா அப்பா, முடியல என்னால.
3: நீ என்ன செய்வ மீனா? எல்லாம் ஏன் தப்புதான். லலிதாக்கு கல்யாண பேச்சு வந்ததும் அம்மா பேச்ச கேட்டு என் நகையெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சேனே, அன்னைக்கே ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு. அம்மா வீடுதான் உலகம்னு நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு, அவரோட பேசாமலேயே இருந்ததுன்னு என்னோட தப்பெல்லாம் அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ரொம்ப பெருசு மீனா. குழந்தைக்கு சொல்றது போல அவரு வீட்டு நிலைமையெல்லாம் முதல்லயே என்கிட்ட சொன்னாருதான். ஆனா எனக்கு தான் புரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் தெரியல. அம்மா சொன்னதையே கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போனாதான் அவரு கூட போகணும்னு அதையே இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்ததுல அவரும் என் வாழ்க்கையும் என்னை விட்டு ரொம்ப தூரமா போனது எனக்கே தெரியல மீனா. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பொண்ணு மஞ்சு மட்டும் போதும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். நான் வேலைக்கு வர்றேன் மீனா, நீ கூட இருக்கிற அப்படின்ற தைரியத்துல.
5: அழாத ராஜி, எப்பவும் நான் உன் கூட தான் ராஜி, தைரியமாயிரு.
1: மாப்பிள இப்படி உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கவே இல்லை. எத்தனை அருமையான பையன் வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க முன்னால அவனும் ஒரு குடும்பமா வாழ்ந்து காட்ட வேணாமான்னு ஒரு கோபத்துல அவங்க அம்மா அவரை மிரட்டி சொந்தக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு மீனா சொல்லுச்சு. சரி சரி, நீ அழுது என்ன பண்றது?
2: ஆமாங்க, ஆமா, நீங்க சொல்லவே வேண்டாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. அவன் இப்படி குழந்தையோட தனியா நிக்கிறதுக்கு காரணமே நான் தாங்க, நான் தான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா முத்தி கட்டு போய் அவளுக்கு நல்லது எடுத்து சொல்லாம என்ன நடந்தாலும் அதெல்லாம் அவ சமாளிக்கணும்னு சொல்லாம இங்கேயே வச்சுக்கிட்டது அது என்னோட தப்பு தாங்க, என்னோட தப்பு தான். நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, எல்லா தப்பும் என்னோட தாங்க, என்னோட தான்.

0: ஐயோ, ராஜுகிட்ட பேச விடாம பண்ணிட்டேன். இப்போ இப்போ அவ வாழ்க்கைய போச்சு, அவ வாழ்க்கை என்னால போச்சுங்க, என்னால போச்சு.
1: சரி சரி, அழாத, விடு விடு. இப்ப அழுது என்ன பண்றது? முதல்ல ராஜி வேலைக்கு போகட்டும். மஞ்சுவுக்கும் ராஜிக்கும் இனி நாம தான் எல்லாம். ரொம்ப சங்கடமா இருக்கு.
0: கடவுளே,
1: மனசு உடம்பும் நமக்கு நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் நாம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்க முடியும். நீ முத கண்ணை தொட அழாத.
0: என் பொண்ணோட வாழ்க்கை என்னாலே வீணா போச்சு. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்?
2: மீனா, இன்னைக்கும் இந்த மஞ்சு மாப்பிள்ள அஸ்வின் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாசத்துல இது மூணாவது தடவை இவ இப்படி இங்க வர்றது. அவ சொல்ற காரணம் எல்லாம் கேட்டா அடிக்கலாம் போல அத்தனை கோவம் வருது எனக்கு. ஒண்ணும் இல்ல, அவ சொன்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வேற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரான். ஒரு சின்ன மேட்டர், இதுக்கு இவ்வளோ கோவம்? எங்க என்ன மாதிரியே அவ வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சு போயிருமோன்னு தினம் தினம் போராடிட்டு இருக்கேன் மீனா. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மீனா.
3: நீ அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே இரு ராஜி. ரொம்பவும் கொஞ்சாத, அன்பா கூட எதுவும் பேசிராத. இப்படி அடிக்கடி வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுமா?
2: நான் செஞ்ச அதே தப்ப அவளும் பண்ணும் போது எப்படி மீனா நான் சொல்லாம இருப்பேன்? அப்பா என்கிட்ட அன்பா சொன்னதையே நான் அவளுக்கு கடுமையாத்தான் சொல்றேன். அப்படியும் நோ யூஸ். வர வர மஞ்சுவோடைய போக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: ஐயோ, நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படாத ராஜி. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ரொம்ப நல்ல பையன். இவளை பத்தியும் அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவுமே நடக்காது. அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்படாத ராஜி. நீ நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சிட்டு வா. ரெண்டு பேருமே மஞ்சு கிட்ட இத பத்தி பேசலாம்.
2: திண்டுக்கல் வந்துருச்சா? ஆ, திண்டுக்கல்ல தான் ட்ரெயின் இப்ப நின்னுட்டு இருக்கு. அப்படியா? ஆ, அப்ப நான் இறங்கணுமே.
3: என்ன ராஜி, ஆபீஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உன் முகமே சரியில்லை. மஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா?
2: இல்ல மீனா, நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல மனோவை பார்த்தேன். அதான், மனசே சரியில்லை.
3: ஓ, மனோகர் எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே.
2: எங்க பிரிவுக்கு வெள்ளி விழாவே வந்துடுச்சு. 25 வருஷம் ஆழமா நிரப்ப முடியாத பள்ளம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவோ வந்தாச்சு. அவரு நல்லா தான் இருக்காரு. மனோ மஞ்சுவை பத்தி கேட்டாரு மீனா. மஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவர்கிட்ட நான் பொய் சொன்னேன் மீனா. என்ன மாதிரியே அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வர்றாருன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட அங்க வர்றேன்னு தான் சொல்லியிருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்காளோ.
3: இரு இரு, போன் சவுண்ட் வருது. அவதான், மஞ்சுதான். நீ எடுக்காத, விட்டுரு. எப்படியும் உடனே எனக்கு கூப்பிடுவா, நான் பேசுறேன். சொல்லல பாரு, மஞ்சி பையன் எனக்கு போன் அடிச்சிட்டா. இரு, நான் பேசுறேன். ஹலோ மஞ்சு.
4: ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
4: அம்மாக்கு போன் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
3: அம்மா இன்னைக்கு வேற பிரான்ச்சுக்கு டெபுடேஷன்ல போயிட்டாங்கம்மா. அங்க டவர்லாம் கிடைக்காது. எதுவும் சொல்லணுமா?
4: இல்ல, அப்படிலாம் இல்ல, சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன்.
3: ஆர் யூ ஓகே?
4: ஆ, ஓகே ஆண்டி.
3: சரி, வச்சிடறேம்மா இப்போ.
4: ஓகே ஆண்டி, பை.
2: மீனா, ஃபோனில் மஞ்சு என்ன சொன்னா?
3: உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. எப்பவும் போல தான் பேசுறா. ராஜி, ஆபீஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போவோம். இப்படியே அவ இஷ்டத்துக்கு விடக்கூடாது. பேசுவோம், இப்போ வேலையை பார்ப்போம், சரியா?

0: ஓகே மீனா, மனோவை பார்த்தது, மஞ்சு நடந்துக்கிறது எல்லாம் சேர்ந்து கலங்கி போயிட்டேன். மஞ்சு எப்ப வேணாலும் வருவா, அவ வீம்பும் பிடிவாதமும் எனக்கு தெரியும். எப்பவும் இவ மேலதான் தப்பு இருக்கும். அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், காரை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இங்க ஓடி வந்துடுறா. அந்த ராஜி மாதிரியே தான் இந்த மஞ்சுவும் இருக்கா. எப்படி வெளிய கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல.
1: அமைதியா இரு ராஜி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்படி ரூம்ல உட்காந்துக்கலாம், மஞ்சு வந்தா கார் சத்தம் கேக்கும்ல, வந்துடலாம்.
0: அஸ்வினை கூட்டிட்டு வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மஞ்சு சொன்னப்போ உடனே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் மீனா. ஆனா இவ நான் அங்க இருக்கும் போதே போன் பண்ணா தெரியுமா, எப்ப வருவேன்னு வேற கேக்குறா. நான் உடனே அஸ்வின் கிட்ட பேசினேன். அதுக்கு அஸ்வின் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கவலையே படாதீங்க ஆன்டி, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு அவளை நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். இது சும்மா எப்பவும் போல செல்ல சண்டை தான் அப்படின்னு அஸ்வின் தெளிவா சொல்றாரு மீனா. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருங்க, ரெண்டு நாள் பாருங்க, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி நைஸா இங்க பேக் பண்ணிடுங்க, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. டேக் கேர் ஆன்டி, கவலைப்படாதீங்க, எப்பவுமே அவ தான் எனக்கு. ஐ லவ் ஹர் எ லாட்னு சொன்னாரு மீனா. அம்மாவையும் அவளையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணனும், அது நான் பாத்துக்கறேன்னு எவ்வளவு தெளிவா பேசுறாரு தெரியுமா அஸ்வின்.
1: ஏய் இரு இரு, கார் சத்தம் கேக்குது, மஞ்சுவோட காரா இருக்குமோ, வா வா பார்க்கலாம். என்ன கார் திரும்ப போகுது? ஆமா மஞ்சுவோட கார் தான். ஏன் திரும்ப போகுது? வராமலே போறா பாரு. ஏய் இங்க பாரு, ஏதோ லெட்டர் இருக்குது.
0: லெட்டரா? படி மீனா.
2: மை டியர் அம்மா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் வாசக்கதவை திறந்துட்டு வந்தது கூட தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா கவலைப்படாத, என் வாழ்க்கை உன்னோடது போல ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திரும்ப அதே புள்ளியில முடியிற வட்டமா அதே இடத்துக்கு வராது. அது ஒரு அழகான முடியாத தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும். நானும் அஸ்வினும் அதுல சாலியா கை கோர்த்து நடந்துட்டே இருப்போம். ஹாப்பியா இருங்க. இப்போ நான் போறேன். ஐ லவ் மஞ்சுன்னு மாமியார் கிட்டயே சொன்ன அஸ்வின நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். அப்புறமா அவரோட, அதான் உன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். முதல்ல கதவை போட்டுங்க. வரேன் மீனு ஆண்டி. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. வரட்டா, டாடா.
1: பத்தியா ராஜி, எப்படி மனசறிஞ்சு எழுதியிருக்க பாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்
0: மீனா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் மஞ்சுவோட வாழ்க்கை என்ன மாதிரி பாதியில நின்று போகாது. அவளே சொல்லிட்டா எனக்கு இது போதும், இது போதும் மீனா.
1: ஏய் ஏன் அழற?
0: பரவாயில்ல மீனா, இது ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என் இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி குரலில் ஜானி திரைப்பட பாடல்.

0: மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: நானும்

தரகடும் திட்டா கடக தரகடும் தா கடக தரகடும் கடக தரகடும் தரகடும் தஜந்த தனந்த தரந்த கதிந்த தஜந்த தா இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கி கொண்டதே நம்மா உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவது

சிகரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.1°C, இயல்புக்கு 3.7°C அதிகம். குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 1.3°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 67%. சென்னை மீனம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5°C, இயல்புக்கு 3.9°C அதிகம். குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 1.7°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 67%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும், குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை காந்தி அஞ்சலி, தமிழமுதம். வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம், மாறும் சூழலும் உணவு பழக்கமும், கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் SMS தரணிக்குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம், மனதை மயக்கும் மணிமேகலை முதற்பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 12:10 சங்கீத சாரல், பி அக்ஷயஹரிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை. வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. கதையரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. பிற்பகல் 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்து செய்பாடல் பயிற்சி, நேபாளி மொழி பாடல், இயற்றியவர் ருத்ரா பௌத்தியால். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், மரம் நமக்கு வரம், உழவர் அனுபவம், சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல் நிகழ்ச்சி 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெறும். 8:30 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை, சிக்கல் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.